0: சிறு இடைவெளிக்கு பிறகு வணக்கம் இன்னும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள், உலக இளையோர் தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
1: வாழ்க்கையில எல்லாருக்கும் இது பிடிக்கும்.
0: என்னது?
1: எப்போதும் இளமையா,
0: எப்போதுமே இளமையா. வயசு அப்படின்றது ஒரு எண்ணு தான், மன ரீதியா நம்ம இளமையா இருக்குமா அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா?
1: ஆமா, அதனால நம்ம இப்ப இளமை அப்படின்னு சொல்லும் போது இளைஞர்களுக்கு தான் இந்த நாள் அப்படின்னு ஒதுக்கி இருக்கோம்ல. ஆனா இது இளைஞர்களை பார்க்கும் போது இவங்க ஒரு உலகத்துல இருக்கிறாங்க.
0: சரி,
1: அவங்கள வேற மாதிரி பாக்குது ரவி.
0: அப்படியா? அப்ப நீங்க யாரு சொல்றீங்க?
1: வேற என்ன உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான்
0: சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க
1: என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கா இப்ப உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க. பாருங்க என்ன வேலை செய்யறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலையோ இல்லையோன்னு இவங்களே ஒரு யூகம் ஒரு கணிப்பு வச்சிருக்காங்கல்ல.
0: ஆனா பெரும்பாலும் நம்ம வந்து இப்ப வேலையிடமா இருக்கட்டும், வெளியே எங்கேயா இருக்கட்டும், இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துட்டு ஒரு ஒரு தப்பான ஒரு சிந்தனை, ஒரு கண்ணோட்டத்துல தான் நம்ம இருக்கோம். இவங்களுக்கு வந்து வேலை தெரியாது, இவங்களுக்கு வந்து வேலை சரியா செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்கும். ஆனா இதுல மற்றும் ஒன்று இருக்கின்றது. ஒருவேளை நம்ம தான் அவங்க உலகத்துக்குள்ள நுழைந்து அவங்களை புரிஞ்சிக்க மாற்றமோ, புரிஞ்சிக்க நம்ம மறந்துட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சில சமயம் அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு நம்ம தவறிட்டோமா அப்படின்னு கூட நம்ம ஒரு ஒரு இடத்துல
1: உண்மையாலுமே
0: பொறுப்புகள் அப்படின்றது குறைவா இருக்குங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, அவங்களுக்கு பொறுப்புகள் எல்லாம் இருக்கு, ஆனா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம கொடுக்க மறந்துட்டோம், அவங்களை சரியா புரிஞ்சுக்க நம்ம மறந்துட்டோம் சொல்றீங்களா? நமக்கு கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க.
1: இதுல நீங்க எந்த பக்கம் அழைத்து தாராளமா சொல்லலாம். சொல்லி 3228253 அல்லது 4768 என்ற எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க.
0: இன்ஸ்டாகிராம்ல கூட உங்களுடைய கருத்தை வந்து பதிவு செய்யுங்க. சொன்னலதா பாடி இருக்கும் பாடல் வருது, கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில.

0: இன்றைக்கு வந்து உலக இளையோர் தினம் அப்படின்றதுனால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் பற்றிய ஒரு கேள்விதான் நம்ம கேட்டிருந்தோம். உண்மைக்குமே நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, இவங்களுக்கு வந்து வேலை தெரியல, வேலை செய்ய தெரியலன்னு சொல்லிட்டு வெளியில இந்த புகார் எல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அடிப்படையில அது வந்து பொய்யா கூட இருக்கலாம், நம்ம வந்து ஒரு யூகத்துல சொல்லிட்டு இருக்கோம். சில இன்னொரு கூற்று என்ன இருக்குனாக்கா, திரேசா எப்படி பாக்குறாங்கனாக்கா, அவங்களுக்கு வந்து ஆசை இருக்கு வெளியில வரணும், அவங்களுக்கான வாய்ப்புகள் வேணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கு, ஆனா நம்ம கொடுக்க மாட்டோமோ, இடம் கொடுக்க மாட்டோமோ அப்படின்ற ஒரு கூற்றம் இருக்குங்க.
1: ஏன்னா முன்னதாக வந்து இந்த வேலை இடங்கள்ல நடத்தப்பட்ட ஆய்வுல வந்து அவங்க வந்து இந்த ப்ரொமோஷன், பதவி உயர்வு, அப்புறம் சீனியர்ஸ், மூத்த அதிகாரிகள் அப்படின்னு சொல்லும் போது இந்த பதிவை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க ஏங்க எங்களுக்கு நேரமும் வாய்ப்பும் கொடுக்க மாட்டீங்க, நாங்க சரி சின்ன சின்ன வேலைகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, அதுக்கு பிறகு நாங்க வேலை செய்யல, எங்களுக்கு திறமையில்னு சொன்னா அது நியாயம் இல்லைன்னு அவங்க வாதாடி இருக்காங்க.
0: சரி, யுகா நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: நான் ஜென்ஜி இல்ல, ஆனா எனக்கு வந்து ஒரு தம்பி வந்து ஜென்ஜி இருக்காரு, அவரை பத்தி பேசுறதுக்கு தான் வந்துட்டு நான் கால் பண்ணேன். இல்ல, ஆக்சுவலி வந்து நம்ம அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு நினைக்கிறது ரொம்ப தவறான விஷயம். அவங்களுக்கு ஆக்சுவலி பொறுப்பு இருக்கு, சில நேரம் வந்து நம்ம அதை வந்து பாக்குறதுக்கு வந்து தவறிடுறோம். அதாவது என்னன்னா, இப்ப நான் வந்து 90s கிட், ஆனா என் தம்பி வந்துட்டு அவரு வந்து 2001 வந்து பிறந்தாரு. அப்ப வந்துட்டு என்னன்னா, நான் வந்து என்னோட மனநிலையில தான் வந்து நான் யோசிக்கிறேன், ஆனா அதை தாண்டி அவங்களோட அந்த பிஹேவியர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அவங்க வந்து எப்படின்னா ரொம்ப குவாய்டா, ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க நம்மள மாதிரி. இப்ப நமக்கு எல்லாம் ஒண்ணுனாக்கா நம்ம வந்து பட்டுன்னு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம், ஒரு கோபமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நம்ம வந்து பட்டுன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறோம். ஆனா அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து நினைச்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, அவங்களுக்கு பொறுப்பு இல்ல, எதுவுமே இல்லன்ட்டுன்னு. ஆனா அப்படி இல்ல, ஆக்சுவலி வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அது எப்போ வந்து நடைமுறையில வந்து எப்போ அந்த விஷயத்த வந்து அப்ளை பண்ணணுமோ அப்ப வந்து அவங்க வந்து அப்ளை பண்றாங்க. என் வாழ்க்கையில நடந்த விஷயம் வந்து என்னன்னா, எங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. அப்ப என் தம்பிய வந்து ஃபுல்லா வந்து நான் தான் வந்து கைட் பண்ணேன். அப்ப வந்து நான் வந்து ஒரு கட்டத்துல என்ன நினைச்சேன்னா, நான் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்யறதுனால அவனுக்கு வந்து எதுவுமே தெரியல அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவரு வந்து வெளியில சிங்கப்பூர்ல இருந்து வேலை செய்யறாரு. ஆனா இப்ப பாக்கும் போதுதான் தெரியுது, நம்ம வந்து சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ஆக்சுவலி வந்து அவரு வந்து கிராஸ் பண்ணிருக்காரு. இப்போ வந்து அவருக்கான ஒரு சான்ஸ தரும் போது, நீ போய் உன் வாழ்க்கைய நீ வாழு அப்படின்றப்ப அத வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அழகா வந்துட்டு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி, ஆக்சுவலி எனக்கு எல்லா திறமையும் இருக்கு, நீங்கதான் எனக்கு அந்த சான்ஸ் தரல அப்படின்ற மாதிரி எனக்கு இப்ப ஃபீல் ஆகுது.
0: அவருக்கான வாய்ப்ப ஒரு சரியான நேரத்துல கொடுத்திருந்தா அவரோட வாழ்க்கைய அவர் பாத்துட்டு போயிருப்பாரு.
2: எக்ஸாக்ட்லி. நம்ம வந்து என்னன்னா, எப்போதும் வந்து உள்ள பிள்ளைங்களை வந்து இழுத்து புடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது, நம்ம வந்து உத்துதான் பிடிக்கணும்.
1: ஆமா, அந்த வெளிப்படை தன்மை அதுதான் அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயம். ஆனா அவங்க கிட்ட திறமை இருக்கு, ஆனா அது நேரத்துல தான் வெளிக்கொண்டுறாங்க. ஆனா ஒரு விஷயம் யுகா, உங்க தம்பி என்ன ஒரு அம்மாவா இருந்து நல்லா வளர்த்திருக்கீங்க, சரியா?
2: ஆமா ஆமா.
0: நீங்களும் அழைத்து பேசலாம், 2282-5733 அல்லது 4768. நீங்க உங்களோட கருத்தை நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப இருக்க இளைஞர்களுக்கு நம்ம பொறுமல்ல அப்படின்னு சொல்றோமா, இல்ல அவங்களுக்கான அங்கீகாரத்தை நம்ம கொடுக்க தவறிட்டோங்க, கொஞ்சம் அவங்களோட மனநிலையும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா? அழைத்து பேசுங்க.
1: உலக இளைஞர் தினம், அதனால இளைஞர்களுக்காக குரல் கொடுக்கணும்.

0: baby girl. சுமதி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அழைத்திருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு நம்ம கேப்போம்.
1: இப்ப என் டாட்டர் அவங்க வந்து கடைசி ஜெனரேஷன் ஆஃப் ஜென்சி 2012. ஓகே, அப்ப அவங்களோட கேரக்டரும் நாங்க வளர்ந்த கேரக்டர் பார்த்தா அஸ் யூஷுவல் மொதல் காலர் சொன்ன மாதிரி தான், எவ்ரி திங் இஸ் பெர்ஃபெக்டா வரணும்னு நினைப்பாங்க. ஆனா அவசரப்பட மாட்டாங்க,
0: ரொம்ப நிதானமா இருப்பாங்க.
1: ஆமா, உண்மைதான். அப்புறம் என்ன, நம்ம ஒரு தப்பு செஞ்சாலும் இது இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி கொடுக்கற தன்மையும் அவங்களுக்கு இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு இருக்கு. சோ தே டோன்ட் ஃபீல் லைக் பெரியவங்களாச்சே நம்ம சொன்னா அவங்க தான் ரைட் அப்படின்னு அவங்க அதெல்லாம் தோடாது. இது வந்து இதுதான் இப்படித்தான் செய்யணும்
2: புதுசாயிருக்கு. இந்த வயசுலயே ஒரு மெச்சுவர்டான திங்கிங் வந்துருச்சு. அவங்க வந்து நம்ம தான் கைட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு இப்ப உள்ள ஜெனரேஷன் தேவையில்லை. இப்ப நம்ம வந்து கவலைப்படுவோம். இப்ப நான் வந்து கவலைப்படுறது என்னன்னா, எனக்கு ஒரே டாட்டர், சோ அவங்க ஃபியூச்சர்ல நாங்க இல்லைன்னா அவங்க எப்படி லைஃப ஓட்டுவாங்க அப்படின்னு நாங்க அந்த கவலைப்படுற அந்த கவலை எங்களுக்கு போயிடுச்சு. சோ அவங்களால அவங்க லைஃப எடுத்துட்டு போக முடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்குன்னு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு.
0: இரண்டு பெற்றோர்கள் இன்றைய நிகழ்ச்சியில பேசியிருந்தாங்க. இருவரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளையோர், ஏன்னா இன்றைக்கு வந்து உலக இளையோர் தினம் அப்படின்றதுனால இந்த கேள்வி நம்ம முன் வைத்திருந்தோம். இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்க வாய்ப்புகளை கொடுக்கறோம், அவங்க நம்மளை விட ரொம்ப வேகமா யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஆனா பெற்றோர்கள் ஒரு பக்கம் பேசினாலும், தெரிசா இந்த ஜென்சி நம்ம நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தா நீங்க கொஞ்சம் அழைக்கிறீங்களா?
3: முன்பிருந்தவங்க
0: நம்ம வந்ததுக்கு அப்புறமா வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு, இப்ப இளைஞர்கள் வந்து வேற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க உலகத்துக்குள்ள நம்ம போறோம்.
3: அதிக அடி வாங்கின தலைமுறை எந்த தலைமுறை சொல்லுங்க?
0: யாரு, உங்க தலைமுறையா?
3: நம்ம தலைமுறை.
0: சரி, வாங்க பாடலை கேட்கலாம்.

0: பேராசிரியர் முனைவர் மு. ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த காலத்தில் அதிகமாக கேட்கும் ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? எனக்கு நேரமே இல்லை. ஒரு நண்பரை சந்தித்தேன், எப்படி இருக்கிறீர்கள் என்றேன். அவர் சிரித்தபடியே சொன்னார், எல்லாம் சரிதான், நேரம் தான் கிடைப்பதில்லை. அடுத்த நாள் அவரை பார்த்தேன். அவர் கை கடிகாரத்தை பார்த்துக் கொண்டு டீ அருந்தி கொண்டிருந்தார், தேநீர் அருந்தி கொண்டிருந்தார். நேரம் கிடைத்து விட்டது போல் இருக்கிறதே என்றேன். இருவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டோம். அப்போது எனக்கு ஒரு ஜென் கவி நினைவுக்கு வந்தது. ஒரு இளைஞன் ஜென் குருவிடம் கேட்டான், நான் விரைவாக வெற்றி பெற வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றான். குரு அமைதியாக சொன்னார், உன் வேலையை மட்டும் பார். இளைஞன் மீண்டும் கேட்டான், அந்த வேலையையே நான் இன்னமும் சீக்கிரம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்ப குரு சொன்னாரு, அந்த நேரத்துல உன் கண்கள் இலக்கை பார்க்காது, கடிகாரத்தையே பார்த்து கொண்டிருக்கும். எவ்வளவு அழகான சிந்தனை என்று பாருங்கள். அதையே நம் திருவள்ளுவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னே சொல்லி இருக்கிறார்னு தெரிஞ்சா நம்ம இன்னும் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவோம். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய்யின். குறள் 484. வள்ளுவர் வந்து நேரத்தை எண்ணி சொல்லவில்லை, காலத்தை உணர சொல்கிறார். இதுதான் வேறுபாடு. நண்பர்களே, நேரம் இல்லாததுதான் நம் பிரச்சனை அல்ல, இருக்கும் நேரத்தை எப்படி நாம் செலவிடுகிறோம் என்பதுதான் நமது பிரச்சனை. ஆகவே கடிகாரத்தை பார்த்து ஓடுவதில் பயனில்லை, காலத்தின் அருமையை உணர்ந்து நடக்க வேண்டும். அப்போது அவசரம் குறையும், அமைதி பெருகும். ஏனெனில் தன்னை அறிந்தவன் காலத்தை உணர்ந்து செயல்படுவான், தான் வந்த வேலையை சரியாக பார்த்து கொண்டே இருப்பான், அப்போது நேரமும் அவனுக்கு ஒத்துழைக்கும். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு சிரித்த பின் சிந்தனையில். நன்றி.
2: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729199. நவீன்குமார் காலை வணக்கம். உங்களுக்கு உலக இளையோர் தின வாழ்த்துகள்.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: சரி, நீங்க ஜென்ஸியா இருக்கீங்க, எத்தனை வயது உங்களுக்கு?
1: எனக்கு இப்போ 25 வயது. நான் என்ன சொல்றேன் வரனா, இளைஞர்களுக்கு வந்து திறமை இருக்கு, ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. நான் இப்போ ஒரு 25 வயது ஆகிறது. நான் வந்து இப்ப என்னோட முதல் வேலையை செஞ்சிட்டு இருக்கேன். நான் வந்து இப்பதான் வந்து பல்கலைக்கழகத்திலிருந்து கிராஜுவேட் ஆயிட்டு வேலை வாய்ப்பை தேடிட்டு இருந்தேன். அப்போ தேடிட்டு இருக்க பொழுது ஒரு ஃப்ரெஷ் கிராஜுவேட்டுக்கு வந்து அவங்க வந்து நிறைய எதிர்பார்ப்புகளை வந்து திணிக்கிறாங்க. நாங்க கத்துக்கலாம் நினைக்க போது கூட எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் ஒரு பக்கத்து இருக்க போது எங்களுக்கு குறைவா இருக்கு. இன்னொரு பக்கத்து ஜென்ஸினா வந்து அவங்க ரொம்ப வந்து கத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல கொஞ்சம் பேர் யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன் வரனா, நாங்க வேலை செய்யறோம், அதே சமயத்துல எங்களுக்கான நேரத்தையும் நாங்க ஒதுக்கிக்கிறோம். சோ நாங்க எங்களுக்கான நேரத்தை ஒதுக்க பொழுது பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு பொறுப்பு இல்லை. அதனால எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாவும் இருக்கு. அதனால எங்களுக்கு கொஞ்சம் வெறுப்பாவும் இருக்கு.
2: வெறுப்பாவும் இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. ஏன்னா இப்ப அவங்க எதுவா இருந்தாலும் உடனே செய்யற ஒரு பழக்கம் அது அந்த காலகட்டம். ஆனா உங்களுக்கு வந்து நேரம் தேவைப்படுது. நீங்க ஆய்வு செய்யறீங்க, அதை புரிந்து கொண்டு நிதானமா செயல்படுறீங்களா, அதை அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கீங்களா?
1: நாங்க சொல்லியிருக்கோம், ஆனா சில நேரத்துல நாங்க அமைதியா இருக்கிறனால அவங்க நினைச்சுக்கிறாங்க எங்களுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது.
2: புரிய மாட்டேங்குது.
1: நாங்க அப்படி கிடையாது, நாங்க வந்து பொறுமையா என்ன நடக்குது அப்படின்னு அங்க வந்து அதை வந்து கவனித்துதான் நாங்க செயல்படுறோம்.
0: ஒரு அண்மையில ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க, அதுல நம்ம நாட்டுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப சமநிலையா இருக்கணும் அப்படின்னு பாக்குறாங்களாம். இதற்கு முன்பு இருக்கக்கூடிய தலைமுறை பார்த்தோம்னா, வேலை வேலைன்னு சொல்லி வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்தை வந்துட்டு ரொம்ப குறைச்சிட்டாங்க. ஆனா இளையவர்கள் உங்க வயசுல இருக்கிறவங்க அது சமமா இருக்கணும்னு பாக்குறாங்க, நீங்க அப்படியா?
1: ஆமா, ஏன்னா ஒர்க் பேலன்ஸ் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு காலத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேலையை நம்ம வந்து பாத்துட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கான நேரத்தையும் நம்ம ஒதுக்கி நம்ம வந்து செயல்பட்டுதான் ஆகணும்.
2: ஆமா, வாழ்க்கை இருக்குல்ல. ஆனா உண்மையிலேயே உங்களுடைய ஜென்ஸி பாராட்டணும். ஏன் சொல்லுங்க, வாழ்க்கையை நீங்க தான் வாழ்றீங்கப்பா.
0: உலக இளையோர் தினத்துல உங்களோட ஆசைகள் அனைத்தும் நடக்கட்டும், அதான் எங்களுடைய வாழ்த்து. இங்கிருந்து அனுப்பி வைக்கிறோம் உங்களுக்கு.
1: ரொம்ப நன்றி.
2: நிதானமா போங்க, அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா?

0: வணக்கம். இன்றைக்கு வந்து உலக இளையோர் தினம் அப்படின்றதுனால இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். பெற்றோர்களும் நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து பேசினாங்க. ஜென்ஸில இருக்கக்கூடிய ஒரு நபரும் நமக்கு அழைத்து பேசியிருந்தாங்க. அடிப்படையில் இன்றைக்கு என்ன தெரியுதுன்னா, ஒன்று நம்ம வளர்ந்த காலகட்டம் மாதிரி இப்ப உள்ள காலகட்டம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. ஆமா, நம்ம பெற்றோர்கள் இப்படி வளர்த்தாங்க, நம்ம இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் இப்படிதான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழலுக்கு நம்ம வரக்கூடாது. ஏன்னா இப்ப வந்து அவங்க வேற ஒரு தலைமுறையில இருக்காங்க. உலகம் வந்து இலக்கவியல் உலகமா மாறிக்கிட்டு இருக்கு. அதனால அவங்க உலகத்துக்குள்ள
1: இன்றைய தலைமுறையினரை நம்ம பார்த்தோம்னாக்க, அவங்க தொழில்நுட்ப வளர்ச்சியோட தான் அவங்க வந்து வளர்றாங்க. இவங்களை வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, சில முக்கிய வழிகள்லாம் இருக்கிறது. முதல்ல பார்த்தோம்னாக்க, அவங்களோட தொடர்பு மொழியை தான் நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளணும். புள்ள பிள்ளைங்களை நீங்க பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட தொடர்புலாம் பார்த்தோம்னா டிஜிட்டல் தொடர்பாக தான் இருக்கும். நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, ஆனா அந்த மெசேஜுக்கு பார்த்தோம்னாக்க, நம்ம அந்த அந்த காலகட்டத்து அந்த காலகட்டத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுவோம், நம்ம நீட்டா ஒரு மெசேஜ் எழுதி அனுப்பிடுவோம். ஆனா அவங்க கிட்ட இருந்து வர ரிப்ளை பார்த்தோம்னாக்க, எமோஜியா தான் வரும். எமோஜி மூலமா அவங்க பேசுவாங்க. சோ இது அடுத்தது பார்த்தோம்னா, சுருக்கமான பேச்சு நம்ம நீட்டாலாம் எழுதி அனுப்புவோம், ஆனா அவங்க சிம்பிளா ஒரு சின்ன ஒரு லைன்லயே வந்து அவங்க பேசி அவங்க வந்து முடிச்சுக்குவாங்க. சிந்தனையெல்லாம் வந்து மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுதல், அதாவது தனித்தன்மை. அவர்கள் பார்த்தோம்னாக்க, தங்களுக்கு தனித்துவம் அடையாளத்தை உருவாக்க தான் அவங்க ரொம்ப விரும்புவாங்க.
0: அங்க வந்து இவர் எப்படி சொல்றாரு, யோகேஸ்வரன், அவங்களோட பேசும் அந்த விதம் உலகம் மாறுபட்டிருக்கும் அப்படின்னு. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமா பயன்படுத்துது நமக்கு தெரியுதான், 6-7. அப்புறம் பார்த்தோம்னா தெரேசா, இது வந்து ஓரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கான், அதை வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆங்கிலத்துல வந்து யூ ஆடிட், அதாவது வந்து எப்படின்னாக்கா, நீங்க வந்து நல்ல ஒரு வேலையை செய்திருக்கீங்க அப்படின்றத வந்து யூ ஆடிட் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க,
2: அப்ப அவங்க உலகத்துக்கு போனா அது கொஞ்சம் நல்லதான் இருக்கு இல்லையா. ஆனா ஒட்டு மொத்தமா ஒரு மனநல ஆலோசகருக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப இருக்கிற இந்த ஜென்சி இளைஞர்களுடைய மனசு அவரு என்ன சொல்றாரு கேக்கலாம். ஷோமஸ் இருக்கிறாரு.
3: பெற்றோர்கள் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம வளர்ந்த விதமும் நம்ம பிள்ளைங்க வளர்ந்த விதமும் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வித்தியாசம் இருக்க தான் செய்யுது. நம்ம வளர்ந்த காலத்துல வந்துட்டு ஒரு ஆள் கிட்ட நம்ம பார்த்து பேசணும்னா, நம்ம கிட்ட வந்துட்டு அந்த தொழில்நுட்ப வசதிகள்லாம் இல்லாதனால ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து தான் பேசுவோம். வீட்டுக்கு வந்து அவங்கள போய் பார்த்து தான் நம்ம பேசுவோம். இப்போ வந்துட்டு அந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால ஒரு ஆள் கிட்ட நம்ம பேசணும்னா வாட்ஸ்அப், சோஷியல் மீடியா இது இருந்தாலே போதும், அவங்க கிட்ட வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். இப்ப முதல்ல வந்து இந்த பிள்ளைங்க கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணும் போது, அந்த காலத்துல நாங்க இப்படி இருந்தோம், நீ இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரி சொல்றதை விட, இப்ப தொழில்நுட்ப வசதிகள்லாம் இருக்கு, அந்த சாதனங்கள்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு வந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு நீங்க நல்லாவே பேசலாம். அவங்க கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த வேல்யூ வந்துட்டு புகுத்தாம, அவங்க கிட்ட என்னென்ன வேல்யூ இருக்குன்னு வந்துட்டு முதல்ல நீங்க பார்க்கணும். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஒரு கேஜுவல் டாக்கா இருக்கணும் எப்பயுமே வந்துட்டு. பெற்றோர்கள் வந்துட்டு அந்த ஒரு கேஜுவலான ஒரு டாக்கை வந்துட்டு கொண்டுட்டு வரணும். நீங்க காடியில போகும்போது பேசலாம், வீட்டுல சாப்பிடும் போது பேசலாம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு என்ன மாதிரி படம் பார்க்க பிடிச்சிருக்காங்க, ரீசனா என்ன ஆக்டிவிட்டி செஞ்சாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னா வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வரும் உங்ககிட்ட பேசுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்.
0: இப்ப இருக்கக்கூடிய இளம் தலைமுறை கிட்ட நிறைய பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால மனசு விட்டு பேசுங்க. இன்றைய உலக இளையோர் தினத்தில் இந்த ஒரு நினைவூட்டல உங்களுக்கு மின்னல் வழங்குது. நம்ம வளர்ந்த மாதிரி புல சூழல் இல்ல, பிள்ளைங்களை நல்லா பாத்துக்குங்க, அதுதான் சொல்ல வரும்.
2: சுருக்கமா ரத்தன சுருக்கமா சொன்னா காலம் மாறி போச்சுங்க.
0: ரத்தன சுருக்கமா,
2: ஆமா காலம் மாறி போச்சு அவ்வளவுதான்.
0: அப்ப காலத்திற்கு ஏற்ப நாமும் நம்ம மாற்றிக்கணும்னு சொல்ல வரீங்க.
2: ஆமா
0: அதுதாங்க.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1900 9 7 2 9 1 9.
2: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
4: கூடி சீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
3: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
4: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
3: ஐயா தம்பி
4: சொல்லுங்க,
3: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
4: சரியா,
3: போயிட்டு வரேன்.
4: சில மாதங்களுக்கு பிறகு.
3: என்னயா இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப முக்கியம்.
5: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மினல் எஃப்எம்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: தபோங் ஹஜி மீதான விமர்சனம் பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும். இளையோர் மத்தியில் அதிகரிக்கும் பகடி வதை, கூடுதல் கவனம் தேவை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தபோங் ஹஜி வாரியம் மீதான ஒவ்வொரு ஆக்கப்பூர்வ விமர்சனங்களும் பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமது ஜஹீத் அமிடி கூறியுள்ளார். இதன் மூலம் நீண்டகால சர்ச்சைகளில் சிக்காமல் அந்த நிதி கழகம் தொடர்ந்து நம்பகத்தன்மையுடனும் உறுதியுடனும் செயல்படுவது உறுதிப்படுத்தப்படும் என்றார் அவர். தபோங் ஹஜி வாரியம் தொடர்பான அரச விசாரணை ஆணையத்தின் அறிக்கை மீதான மக்களவை சிறப்பு அமர்வு உறுப்பினர்கள் அதனை முழுமையாக விவாதிக்கவும் விளக்கம் பெறவும் சிக்கல்களை கலந்துரையாடவும் வாய்ப்பளித்தது. இதற்கு பின் அது தொடர்பான உண்மையற்ற கூற்றுகள் எதுவும் வெளியிடப்படாது என எதிர்பார்க்கப்படுவதாக டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமது ஜஹீத் கூறினார். பொருளகமல்லாத பெரிய சொத்துடைமைகளை கொண்டுள்ள நிதி கழகங்களை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் ஒரே கட்டுப்பாட்டு அமைப்பை உருவாக்க வேண்டும் என ஸ்ரீகாடிங் நாடாளுமன்ற உறுப்பினர் அமினுல் ஹுடா ஹசன் வலியுறுத்தினார். ஊழியர் சேமநிதி வாரியம் KWSP, பொருமோடனால் நேஷனல் நிறுவனம் PNB, ஓய்வூதிய நிதி வாரியம் KWAP, ஆயுதப்படை நிதி வாரியம் LTAT, தபோங் ஹஜி போன்ற நிதி கழகங்களுக்கு அது அவசியமாகிறது. பொருளகமல்லாத நிதி துறைகளுக்கான நிர்வாக கண்காணிப்பும் அமைப்புசார் இடர் மதிப்பும் இல்லாததை அவர் சுட்டிக்காட்டினார். ரயாட் டிஜிட்டல் தளம் இலக்கவியல் அறிவாற்றல் முனைப்பிலிருந்து விரிவான இலக்கவியல் கற்றல் சூழல் அமைப்பாக மேம்படுத்தப்பட்டுள்ளதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் தியோ தெரிவித்துள்ளார். உள்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு AI திறனுடைய அதிகமானோரை உருவாக்கும் முயற்சியாக அத்தளத்தில் AI திறன் கல்வியும் இணைக்கப்பட்டுள்ளது. விழிப்புணர்வு, அணுகல், தகவமைத்தல் ஆகிய 3 முதன்மை கூறுகளின் அடிப்படையில் மக்களுக்கான இலக்கவியல் தளம் விரிவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். மேலும் உலக கற்றல் அமைதி அட்டை மூலம் அடுத்த மாதம் 16 தொடங்கி கோர்சிராவின் 16,000 அதிகமான படிப்புகளையும் சான்றிதழ்களையும் மலேசியர்கள் பெறலாம் என்றார். 3 இலவச அணுகல் வழங்கப்படுகிறது. மலேசியாவுக்கும் ஃபிஜிக்கும் இடையேயான இருவழி ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வழிகளை வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசானும் ஃபிஜியின் வெளியுறவு வெளிவர்த்தக அமைச்சர் சாக்கியாசி டைசே டித்தோகாவும் கலந்துரையாடினர். வர்த்தகம், முதலீடு, மனித மூலதன மேம்பாடு, வனவியல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், பண்பாடு ஆகியவற்றை உட்படுத்தி அவர்களின் கலந்துரையாடல் அமைந்தது. பசிபிக் நாடுகளுடன் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதோடு வட்டார உலக நெருக்கடிகளை பற்றிய கருத்துக்களையும் இருவரும் பகிர்ந்து கொண்டனர். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக மதிப்பு கடந்த ஆண்டு 880.1 மில்லியன் ரிங்கிட்டாக பதிவு செய்யப்பட்டதாக விஸ்மா புத்ரா கூறியது. இளைய தலைமுறையினர் இடையேயான பகடிவதை சம்பவம் இனி கேலிக்குரிய நிகழ்வாக கருதப்படக்கூடாது. மாறாக சமூகத்தினர் அனைவரும் இந்த விவகாரம் மீது கவனம் செலுத்துவதோடு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகிடாமான குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் எஸ் முத்துவேலு வலியுறுத்தியுள்ளார். அண்மைய காலமாக அதிகரித்துள்ள பகடிவதை சம்பவங்கள் பல்வேறு விழிப்புணர்வு முனைப்புகளை செயல்படுத்தும் அவசியத்தை ஏற்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் பகடிவதையையும் விபத்தையும் சமூக ஊடக உள்ளடக்கமாக பதிவு செய்யும் சிலரின் நடவடிக்கையை அவர் கண்டித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவாமல் செயலாக்க தரப்பிடம் தகவலை சேர்க்காமல் அவர்கள் பொறுப்பற்று உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மலாக்காவில் August 21 விடுமுறை அட்டவணை ஏதுமில்லை. காரணம், அன்றைய நாள் அம்மாநிலத்தின் பொது விடுமுறை நாள் அல்ல. மேலும் 2026 மலாக்காவின் விடுமுறை அட்டவணையில் அது இடம்பெற்றிருக்கவில்லை என மாநில தலைமைச் செயலாளர் டத்தோ சல்ஹா சலே தெரிவித்துள்ளார். அத்தேதி குறித்து மக்களிடையே நிலவும் குழப்பத்தை தெளிவுபடுத்தும் அறிக்கை ஒன்றில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அன்றைய நாள் மலாக்கா ஐநாவின் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனம் யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெறுவதை குறிப்பதால் மக்களிடையே இந்த குழப்பம் எழுந்துள்ளதாக அவர் கூறினார். எனவே ஆகஸ்ட் 21 நாள் அம்மாநிலத்தின் தொழில், பொது சேவை, பள்ளி என அனைத்தும் வழக்கம் போல செயல்படும் என அவர் உறுதிப்படுத்தினார். இவ்வாண்டு முற்பாதியில் உற்பத்தி அடைவு நிலை வலுவாக இருந்ததை தொடர்ந்து MBSB முதலீட்டு பொருளகம் தொழில்துறை உற்பத்தி குறியீடு IPI கணிப்பை மறு மதிப்பீடு செய்துள்ளது. தற்போது அதை 4.0 விழுக்காடாக உயர்த்தியுள்ளது. கடந்த ஆண்டு அது 3.4 விழுக்காடாக கணிக்கப்பட்டிருந்தது. 2 காலாண்டில் உற்பத்தி நடவடிக்கை தொடர்ந்து வளர்ச்சியடையும் என MBSB நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மின்சாரம், மின்னணு பொருள்களுக்கான தேவை தொடரும். உள்நாட்டு தேவை நீட்டிப்புத்தன்மையை வெளிப்படுத்தியுள்ளது என அந்த பொருளகம் குறிப்பிட்டது. இவ்வளை ஆண்டுக்காண்டு அடிப்படையில் இவ்வாண்டு ஜூனில் IPI 6.5 விழுக்காடாக உயர்ந்ததாக தகவல் துறை அறிக்கை வெளியிட்டது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தான செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: கொலம்பியா தலைநகர் புகோட்டாவில் உள்ள சில நகரங்களை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 240 அதிகரித்துள்ளது. மேலும் 1300 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். முன்னதாக நேற்று அந்நாட்டு அதிபர் எபல்லார்டோ டேலா எஸ்பிரேலா அவசர நிலையை அறிவித்ததோடு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார். இந்த பேரிடரில் பலியானவர் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என ஐயுறப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் செயல்படும் ஐநா பணித்திட்டத்தின் 2 பணியாளர்களை அந்நாட்டு உளவு பிரிவு கைது செய்துள்ளது. அந்நாட்டின் மேற்கு பகுதி ஹெராட்டில் அந்த 2 ஆண் பணியாளர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை அந்த உலக அமைப்பு உறுதிப்படுத்தியது. எனினும் இதுகுறித்து ஆப்கான் அரசாங்கம் இன்னமும் விளக்கமளிக்கவில்லை. இந்நிலையில் தனது பணியாளர்கள் உரிய மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டும் என ஐநா தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குத்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்தோ அவர்களை சந்திக்கவோ இன்னமும் வாய்ப்பளிக்கப்படவில்லை என குத்ரஸின் ஊடக தொடர்பாளர் ஃபர்ஹானாக் தெரிவித்தார். 2021 தலிபான் ஆட்சிக்கு வந்து ஆகஸ்ட் 15 தேதியோடு 5 நிறைவடைய இன்னும் சில நாள்களே எஞ்சியிருக்கும் நிலையில் இக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. லிபியாவின் தேசிய இராணுவம் LNA-வின் உளவு பிரிவு தலைவர் வாகன குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டார். இரவு நேரத்தில் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது ஃபவுசி அல் மன்சோரியின் வாகனத்தின் மீது வெடிபொருள் வீசப்பட்டதில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். 2011 முன்னாள் தலைவர் முஹம்மர் கடாஃபி ஆட்சியிலிருந்து கவிழ்க்கப்பட்டதை அடுத்து அந்நாடு உள்நாட்டு நெருக்கடியால் தத்தளிக்கிறது. தற்போது 2 அரசாங்கங்கள் ஆட்சிக்கு வர துடித்துக் கொண்டிருக்கின்றன. இதில் ட்ரிபோலியில் பிரதமர் அப்துல் ஹமீத் டேபா தலைமையிலான ஐநா ஆதரவு பெற்ற நிர்வாகமும், பெங்காசியில் ராணுவ தளபதி கலிஃபா ஹப்தார் தலைமையிலான நிர்வாகத்திற்கும் கடுமையான போட்டி நிலவுகிறது. இவ்வளை இச்சம்பவம் தொடர்பில் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ள நிலையில் இது ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகம் வலுத்துள்ளது. விளையாட்டு, கனடா மொன்ட்ரியலில் நடைபெறும் ATP மாஸ்டர்ஸ் டென்னிஸ். இதன் காலிறுதிச் சுற்றில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் ஜோடார் பிரான்சின் ஆர்தர் ஃபில்ஸை 7-6, 6-3 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மற்றொரு ஆட்டத்தில் பிராண்டன் நகாஷிமா இத்தாலியின் லூசியானோ டெரியை 6-2, 6-3 என்ற புள்ளிகளில் வெற்றி கொண்டார். அதேவேளை அமெரிக்காவின் பென் ஷால்டன் செக் குடியரசைச் சேர்ந்த ஜேக்கப் மென்சிக்கை 6-3, 6-1 என்ற புள்ளிகளில் வீழ்த்தினார். தபோங் ஹஜி மீதான விமர்சனம் பொறுப்புடன் கையாளப்பட வேண்டும். இளையோர் மத்தியில் அதிகரிக்கும் பகடிவதை, கூடுதல் கவனம் தேவை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

சிறியடைவெளிக்கு பிறகு வணக்கம். இன்னும் பேசிட்டு இருக்கோம் ரவீன் திரேசா அவங்க கூட இணைந்திருக்கோம். இந்த காலையில நம்ம பேசியிருந்தோம்ல, இந்த புகை முட்டை பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு விபரம். அந்த விபரத்தை வந்து இந்த பாடலுக்கு அப்புறமா நம்ம கொண்டுட்டு வருவோம். கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம். பாடலுக்கு அப்புறமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.

0: சரி, இந்த புகைமூட்டம் பற்றி நம்ம பேச போறதா சொல்லியிருந்தோம். கடந்த சில தினங்களா பார்த்தோம்னா நாட்டுல சில பகுதிகளில் கொஞ்சம் புகைமூட்ட பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தெரியுசா, இதுல வந்து ரொம்ப நம்ம பார்க்க வேண்டியது இந்த குறியீடு தான். குறிப்பா என்ன சொல்றாங்கன்னாக்கா, இந்த API குறியீடு பார்த்தோம்னா 5 அளவுகள்ல வழங்கப்படுதான். ஓகே, முதல் அளவு பார்த்தோம்னா சுழியம்ல இருந்து 50 வரையிலான API குறியீடு பார்த்தோம்னா நல்ல காற்று தரமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் 51 இருந்து 100 வரைக்கும் மிதமான நிலை, 101 200 வரைக்குமான API குறியீடு ஆரோக்கியமற்ற நிலை, 201 300 வரைக்கும் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலை, 300 மேற்பட்ட குறியீடாக இருந்தா ஆபத்தான நிலையில் இருக்கு, அதாவது அந்த காற்று தூய்மை கீழ ஆபத்தான நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: சரி, இந்த புகைமூட்டம் அப்படின்னு சொல்லும் போது அடிப்படையான காரணங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்டை நாடுகளில் ஏற்பட்டுள்ள இந்த காட்டு தீயில் இருந்து வரும் புகைமூட்டம் காற்று திசை, இதுதான் இந்த நீங்க குறியீடு சொன்னீங்களே, இதுல கலக்கும் போது இந்த நிலை ஏற்படுகின்றது. ஏறக்குறைய இந்த ஆகஸ்ட் மாதம் வரை வறண்ட காலநிலை தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால என்ன சொல்றாங்கன்னா, குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் இந்த சுவாச பிரச்சனை கோளாறு இல்ல ஏதோ சவால்லாம் எதிர்நோக்குறாங்களே, இவங்க எல்லாரும் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டு வெளியே செல்ல வேண்டியிருந்தால் முகக்கவசம் அணியறது அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை பள்ளிக்கூடங்கள்ல குறிப்பிட்ட சில மாநிலங்கள் இருக்கு இல்லையா, சரவா, ஸ்லாங்கூர் இது போன்ற மாநிலங்கள்ல பள்ளிக்கூடங்கள்ல இந்த குறியீடு அதிகமா அபாயத்தை தொட்டால் அங்க கூட தற்காலிகமாக பள்ளிகள் மூடப்படலாம் அப்படின்னு கூட கல்வி அமைச்சு அறிவிப்பு செய்திருந்தாங்க.
0: அண்மையில இந்த இந்தோனேஷியால பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ கார்டுகள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தீப்பிடித்தது, அதோட வந்து புகைகள்லாம் ரொம்ப அதிகமா வெளியேறது நம்ம பார்த்திருந்தோம். இப்ப வந்து தற்போதைய நிலவரப்படி என்னன்னாக்கா, நம்ம நாட்டுல சில பகுதிகளில் வந்து காற்றின் அளவு பார்த்தோம்னா கொஞ்சம் சரியா ஆரோக்கியமற்ற நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பண்டார்பூர் மைசூரி சிராஸ்ல பார்த்தோம்னா 102 தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்புறம் புத்ராஜயால பிரசின் 2 அந்த சுற்று வட்டார பகுதியில பார்த்தோம்னா 114 ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு நிலையில வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இங்க நம்ம இங்க பகுதியில வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, இருந்தாலும் கூச்சிங் பிறகு வந்து சரவா போன்ற பகுதிகளில் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமா இருப்போம், வெளியில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறைச்சிக்குவோம், சுவாச கவசம் முடிந்தா அணிந்துட்டு போங்க,
1: அவ்வளவுதான். நம்முடைய கவனம் நம்முடைய ஆரோக்கியம்.
2: நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: மடானி உங்களுக்காக
2: சமூக கல்லூரிகளிலும் பல்நுட்ப கல்லூரிகளிலும் பயிலும் B40 குடும்ப மாணவருக்கு உயர்கல்வி அமைச்சின் உதவி. ஒவ்வொரு தவணைக்கும் தலைக்கு 2400 ரிங்கிட் வழங்கப்படுகிறது.
1: உங்களுக்காக
3: ஒரு தோசை எடுத்து.
4: ஹலோ, ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாளாச்சு.
3: மெதுவா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க.
4: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. US ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
3: திருத்த முடியாது.
4: இப்படி ஆச்சு.
3: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
4: என்னங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
3: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
4: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
3: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
4: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றது மறந்துட வேண்டாம்.
3: இப்படிக்கு
4: மின் நல்ல ஃபேம்.
5: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909729199.
6: பசுமையான நினைவுகள்னு சொல்லலாம். நான் இருந்த தங்குன அந்த டாம்ல வந்து நாங்க ஒரு 3 பேர் தான் தமிழவங்க, மத்தவங்க எல்லாமே மலாய்க்காரர்கள், சீனர்கள். நாங்க எல்லாம் ஒன்னா இருந்த அந்த நாட்கள் வந்து உண்மையாவே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். நான் துணிய காய போட்டுட்டு வேற கூட்டாளி கூட கதை பேச போயிட்டனாலும் என்னோட மலாய்க்கார நண்பர்கள் வந்து அந்த துணியை எடுத்து வச்சிருந்தோம், மெஷின் சுத்தம் பண்ணிடுறதும், பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் கொடுப்பாங்கல்ல. எனக்கு வந்து வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். என்னோட இன்னொரு மலாய் நண்பருக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் இருக்கிற அன்னைக்கு அவங்க சேவ் பண்ணி எனக்கு எடுத்து
7: பறக்க விடுவோம். மலேசியராய் பெருமை கொள்வோம்.
8: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் FM.

0: உன்னை விட்டு வேறு எங்கும் போக மாட்டேன். வரி வரி
1: நன்றி.
0: நன்றியா?
1: வணக்கம். முடியாது, அந்த அன்பு முடியாது.
0: அன்பு அன்பு அன்பு எல்லோருக்குமே தானே.
1: ஆமா.
0: சரி, இன்றைக்கு வந்து திரேசா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த பழைய பொருட்கள் நீங்க வைத்திருக்கீங்களா, கொஞ்சம் அழைத்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதாவது பழைய பொருட்கள்னா அது வீசுறதுக்கு மனசு வராது, அது அப்படியே நம்ம வைத்திருந்து வைத்திருந்து நிறைய நேரங்கள் இன்றைக்கு அழைத்து பேசியிருந்தாங்களே. இந்த பழைய பொருட்கள்ல ஒன்று நம்ம இந்த வாலெட் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, இந்த பணப்பை.
1: ஆமா.
0: சிலருக்கு வந்து இந்த பணப்பைய மாற்றுவதற்கான ஒரு எண்ணமே வராது. அது அது வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதை தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க.
1: அதுக்கு சில காரணங்கள் இருக்கு ரவின். ஒன்று வந்து யாராவது முக்கியமானவங்க நெருங்கியவர்கள் வாங்கி கொடுத்திருக்கலாம், அல்லது அவங்களுக்கு முதல் முதலே இருக்கலாம். இரண்டாவது, நல்ல ராசியான பணப்பை வைத்தா நிறைய பண யோகம் வரும்னு வச்சிருப்பாங்க.
0: அதுதான் இந்த பணப்பை அப்படின்னு வரும்போது அண்மையில வந்து ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. இப்பெல்லாம் மலேசியர்கள் பணப்பையில பணத்தை எடுத்துட்டு போறதே குறைஞ்சிருச்சான். இப்ப நீங்க காலையில கூட சொல்லிட்டு இருந்தீங்க தானே, பணப்பை எடுத்துட்டு போறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாமே வந்துட்டு இப்ப வந்து இந்த இ வாலெட் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மலேசியால மின்னணு பணப்பையின் பயன்பாடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
1: அப்போ இது ரொம்ப நம்ம உலக ரீதியா இந்த சந்தை ரீதியா யோசிச்சு பார்த்தோம்னா பணப்பையோட விற்பனை வந்து குறைஞ்சிருமோ?
0: ஒருவேளை அப்படி இருக்கல. ஏன்னா எல்லாமே வந்துட்டு இப்ப வந்து அந்த பணப்பை பார்த்தோம்னா ரொம்ப சிறிய அளவுல வந்துருச்சு. சிறிய அளவில் எதுக்குனாக்கா, நம்ம வந்து இந்த அட்டைகள் எல்லாம் பயன்படுத்தணும்ல, இந்த கார்ட்ஸ் அப்படி பயன்படுத்தணும்ல, அதை எடுத்துட்டு செல்வதற்காக மட்டும் இந்த சிறிய அளவுல இந்த பணப்பை வந்து இப்ப கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதுல நீங்க பணம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய அடையாள அட்டைகள், பிறகு வந்து சில வங்கி சார்ந்த அட்டைகள் எல்லாம் நீங்க அந்ததுல இருந்து வைத்துக்கலாம். கடந்த 3 மாதங்கள்ல நம்ம நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வுல 72% மலேசியர்கள் பணமில்லா பணி பரிவர்த்தனை வந்து பயன்படுத்துறாங்க. அதாவது இந்த இ வாலெட் வந்து அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தா கடந்த ஆண்டு 60% இருந்தது, ஆனா கடந்த 3 மாதங்கள்ல மட்டும் இது வந்து 72% பதிவு செய்யப்பட்டிருக்கு.
1: இதுல இந்த மின்னணு பணப்பை பயன்படுத்துபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு தான் வருது. 2023 52% இருந்த இந்த பயன்பாடு இந்த ஆண்டு 81% உயர்ந்திருக்கிறவே. இளைஞர்கள் மட்டும் கிடையாது, நடுத்தர வயதினர், முதிர்ந்த வயதினர்கள் கூட இதை அதிகமா இப்போ பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. ஆரம்பத்துல வந்து இப்ப முதியவர்கள கேட்கும் போது கஷ்டமா இருக்குங்க, நான் வந்து பணம் கொடுத்து மாத்துக்கிறேன்னு சொன்னவங்க இப்ப நம்ம போய் ஏதோ காசு வைத்திருக்கீங்களா, பணம் இருக்கா, இல்ல இல்ல வாங்க கியூஆர் பண்ணிக்கலாம் சொல்றாங்க.
0: அதுதான். ஆனா இப்ப வந்து இந்த 70% எதற்கு ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த குறிப்பா இந்த உணவுகள், பானங்கள் வாங்குறது, அப்புறம் வந்து இந்த கட்டண சாவடிகள் வந்துட்டு நம்ம வந்து இந்த டாப் அப் செய்வதற்கு இந்த பணம் எல்லாம் வந்துட்டு பயன்படுத்தணும், அதிகரிப்பு செய்வதற்கு, அதற்காக தான் வந்துட்டு இந்த வந்து நம்ம இந்த மின்னணு பணப்பை வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஏன்னா இது வந்து உலகம் முழுக்க எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வு கூட அண்மையில் சொல்லப்பட்டது, மலேசியர்கள் தான் வந்துட்டு இந்த கியூஆர் கோட் ரொம்ப அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனா எப்போதுமே நீங்க மோசடியில சிக்காம இருக்கிறத பாத்துங்க. ஏன்னா இப்ப வந்து இந்த மின்னணு பணப்பையில கூட மோசடி வந்துருச்சுங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க.
1: ஒரு இடத்துக்கு போய் நம்ம பணம் செலுத்தும் போது கியூஆர் கோட் இருக்கல, நல்லா பாருங்க அது உண்மையிலேயே அந்த கடையோட உரிமையாளர்களுடையதா இல்லையான்னு. ஏன்னா சில நேரங்களில் மோசடி செய்கின்றவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த உண்மையான கடையோட கியூஆர் மேல இவங்களோட போலியான கியூஆர ஒட்டி வச்சிடறாங்க. அப்ப நம்ம அவசரத்துல என்ன செய்தோம், கியூஆர் வந்து இவங்களுக்கு வந்து பணம் வந்து யாருக்கு போகும், மோசடி செய்கின்றவர்களுக்கு. அதனால கியூஆர் செய்யறப்ப நல்லா கண்ணை விழித்து திறந்து பாருங்க, உண்மையிலேயே அது கடையோடையா அப்படின்னு.
0: ஆமா, வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம். தீப்பு மற்றும் மா தங்கி பாடி இருக்காங்க.

0: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
2: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
3: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
2: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
3: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
2: அஸ்வினி, விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
2: அப்படியே அந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
3: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
2: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
3: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
2: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம். இனி மின்னல் எஃப்எம் இல் ஹிந்தி பாடல்களை

0: புதன்கிழமைகளில் காலை 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு நீங்கள் கேட்கலாம்.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃப.

0: வாக்க நம்ம பாடலை கேட்டிருந்தோம், வணக்கம் இல்ல நம்ம கேட்டுருக்கோம். திரேசா, இப்ப வந்து இந்த ஜிபிகேல் இருக்கு இல்லையா, கூட்டரசு பிரதேச அமைச்சர் வந்துட்டு ஒரு தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜிபிகேல் கீழ் இருக்கக்கூடிய, அதாவது உரிமம் பெற்றிருக்கக்கூடிய உணவக உரிமையாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு செய்தி வந்து இப்ப அறிவிப்பு செய்திருக்காங்க.
1: ஏன்னா இந்த சாலையோரங்கள்ல வியாபாரம் செய்யறாங்களே, அவங்க எது செய்தாலுமே வந்து முதல்ல வந்து சுகாதாரமா இருக்கணும், பாதுகாப்பானதா இருக்கணும், அந்த இடத்துல அனுமதி வழங்கப்பட்டிருக்கணும். இப்ப திடீர்னு வந்து யாராவது நீங்க எதற்காக இங்க வியாபாரம் செய்யுங்க, இந்த கடையை இங்க இருந்து அகற்றுங்க அப்படின்னு சொன்னா அது கஷ்டமா இருக்கும்ல. அதெல்லாம் இல்லாம நீங்க முறையா கட்டணம் செலுத்தி இங்க நியாயமா வியாபாரம் செய்யறதுக்கு தான் அந்த நற்செய்தியை கொடுத்திருக்காங்க.
0: ஆமா, குறிப்பா இப்ப நீங்க வந்து உணவகங்கள்லாம் வைத்திருக்கீங்க. உணவகங்கள் பெரும்பாலும் பார்த்தோம்னா இந்த மாமா உணவகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இரவு நேரங்கள்ல இந்த பக்கத்து கடைகள் அப்புறம் வந்து இந்த சாலையோரங்கள் நடைபாதைகளுக்கு இந்த மேசை நாற்காலிகள்லாம் வைத்திருவாங்க, ஏன்னா வாடிக்கையாளர்கள் வெளியில அமர்ந்து சாப்பிடறதுக்கு. இதற்கு முன்பு பார்த்தோம்னா டிபிகேல் என்ன சொல்லியிருக்காங்க, அதற்கான ஒரு அனுமதி வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு 20 ரிங்கிட் வரைக்குமான ஒரு கட்டணம் வந்து விதிக்கப்பட்டதாம். ஆனா அந்த சம்பந்தப்பட்ட உணவகங்களுக்கு வந்து இந்த பாதுகாப்பு கருதி அவங்களோட வைப்பு தொகை வந்து 10,000 ரிங்கிட் இருக்கணும் அவங்களோட வங்கியில. அப்படி இருந்தாதான் அவங்க வந்து இந்த 20 ரிங்கிட்ல இருந்து 50 ரிங்கிட் வரைக்கும் மாதந்தோறும் கட்டணம் செலுத்தி இவங்க வந்து இந்த நடைபாதையில வந்துட்டு இந்த மேசை நாற்காலிகளை வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு இனிமேல மாதத்திற்கு 30 ரிங்கிட் மட்டும் தான் நீங்க வந்து அனுமதி பெற்று நடைபாதையில யாருக்கும் இடையூறு வராத அளவுக்கு நீங்க மேசை நாற்காலிகளை வைத்து வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இது எவ்வளவு பெரிய விஷயம் ரவி. இப்ப பார்த்தா மலேசியர்களுக்கு அந்த இரவு நேரத்துல கடையில அமர்ந்து சாப்பிடுறது, சாலையோரங்கள்ல அப்படியே குழு குழு காற்றோட சாப்பிடுறது அதிக விருப்பம்.
0: ஆமா,
1: இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு அவங்க வியாபாரம் விரிவடைவதற்கு உதவியாக இருக்கும்.
0: என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து அதிகாரிகள் வந்து பாப்பாங்களா, நீங்க வந்து இந்த மேசை நாற்காலிகள் வந்துட்டு உங்களுடைய உணவகத்திற்கு அந்த இடத்துல அந்த பிரமிஸ் அப்படின்னு நம்ம தேசிய மொழியில் சொல்றோம், அந்த இடத்துல வந்துட்டு மற்றவர்களுக்கு இடையூறா இல்லாம, பக்கத்துல வந்து நிறைய பேர் வியாபாரமா செய்யறாங்க அவங்களுக்கு இடையூறு இல்லாம, அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆபத்து அவசரத்துக்கு வெளியேறதுக்கு உள்ளுக்கு வர்றதுக்கு இந்த மாதிரியான இடையூறுலாம் இல்லாம எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கான அனுமதி நாங்க கொடுப்போம், நீங்க பயன்படுத்திக்கங்க. ஆனா மக்கள் நடந்து போறதுக்கு ஒரு வசதியான இடமா இருக்கணும், அதை நீங்க பாத்துக்குங்க, உறுதிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மேலும் இந்த சுகாதார காரணங்களால சில உணவகங்கள்ல மூடப்பட்டிருக்கு இல்லையா, இது வந்து முழுமையாக சுத்தப்படுத்தும் பணிகளை முடித்த பிறகு 24 மணி நேரத்திலேயே மீண்டும் திறக்க பரிசீலிக்கப்படலாம் சொல்லிருக்காங்க. ஆனா மாநகராட்சி ஆய்வு செய்து உணவு பாதுகாப்பு சுகாதார விதிமுறைகள் இதெல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளது உறுதி செய்துட்டு பின்னர் தான் அவங்க திறக்க அனுமதி கொடுக்கப்படும்.
0: நடப்பில் சில நாட்கள், ஒரு வாரம் எடுக்கலாம், 14 நாட்கள், இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு வந்துட்டு இந்த கடையை நீங்க வந்து அடைக்கிறதுக்கு வந்து உத்தரவு கொடுப்பாங்க. ஆனா அது வந்து இப்ப நம்ம வந்து 24 மணி நேரத்திற்குள்ள உங்களுடைய கடையில வந்து நீங்க வந்து சரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மீண்டும் திறப்பதற்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது நீங்க கோலாலம்பூர் கீழே இருக்கக்கூடிய உணவக உரிமையாளரா இருந்தா இதை கொஞ்சம் நீங்க கவனத்துல எடுத்துக்கங்க. நிறைய பேர் இருக்காங்க நம்ம நிகழ்ச்சி கேட்கும், குறிப்பா பிரிக்ஃபீல்ட்ஸ்ல எல்லாம் நமக்கு நேர்கள் நிறைய பேர் இருக்காங்க உணவக உரிமையாளர்கள்.
1: அவங்க என்ன நினைப்பாங்க, அப்பா கொஞ்சம் நம்மளுடைய பாரத்தை ஏறி வச்ச மாதிரி.
0: ஆமா, வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமா மாற்றலாம். மைன் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைன் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 1909 7219 19. இன்றைய வணக்கம் இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய விவரங்கள் காலை தொடங்கி நம்ம வழங்கியிருந்தோம். இன்றைக்கு வந்து இந்த கையெழுத்து பற்றி பேசியிருந்தோம். உங்களுடைய கையெழுத்து ரொம்ப அழகா இருக்குமா? நான் இன்றைக்கு வந்து கையெழுத்திற்கான ஒரு நாள் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல.
1: உலக இளையோர் தினம், இளைஞர்களை அவங்க வழியிலேயே விட்டு அவங்களா வருவாங்க, பிடிச்சுக்கோங்க, அவ்வளவுதாங்க.
0: ஆமா, பழைய பொருட்கள் அப்படின்னு சொல்லும் போது சில நினைவுகள், எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அந்த நினைவுகள் தான் மறக்க முடியாத ஒரு ஞாபகமா நம்ம கூட இருக்கும். அதனால பழைய பொருட்கள் நீங்க அப்படியே ஒரு நினைவுகளா வைத்திருக்கும் ஆசைப்பட்டா அது உங்க கூடவே எப்போதும் நீங்க வைத்துக்கங்க.
1: இல்ல, இது சொல்லும் போது நகைச்சுவை நினைவுக்கு வருது. பழைய பொருட்கள் சொல்லிட்டு பக்கத்துல உள்ளவங்க யாரையாச்சும் வந்து நீங்க இது
0: பண்ணிருக்கூடாது. அப்படி வரீங்களா? சரி, அடுத்து இளமை உல்லாசம் காத்துக்கிட்டு இருக்கு. கிஷன் வந்திருக்காரு, அவரோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க.
1: சரி, விடைபெறுகின்றேன். உங்கள் நான் ட்ரைசாலா சாரும்,
0: நான் ரவியின், மீண்டும் சந்திக்கலாம் நீர்களே.

0: மின்னல் FM இளமை புதுமை இனிமை
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான அமைதியான மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.
2: வணக்கம். மின்னலில்
3: உங்ககிட்ட பழைய பொருட்கள் இருக்கா? வீசுறதுக்கு மனசே வராம இன்னும் வைத்திருக்கீங்களா?
4: ஆனா அது உங்களுக்கு உணர்வா இருக்கா சொல்லுங்க.
5: மோட்டர் பைக் ஓடல, ஆனா ஒரு நல்ல ஓடுற கண்டிஷன் தான் அது. 43 வருஷம் ஆச்சு அந்த பைக் வீட்டுல இருக்கு.
6: எங்கிட்ட வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து செகண்டரி ஸ்கூல் நான் படிச்ச போன பஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன டிக்கெட் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் பொருள்னு சொல்ல முடியாது, உடுப்பு. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் திரும்ப எறும்பாவி அந்த சட்டிங்களை போடுவேன். ஒரு 15 வருஷம்.
4: அப்ப நீங்க 15 வருட உழைப்பு போடணும் இல்லையா?
6: என்னோட பிள்ளைகளோட பொருள் தான் அது. மொத மொத நான் கட்டி விட்ட அருணாக்குடி சலங்கையில இருந்து அவங்களுக்கு நான் மொத போட்டு விட்ட உடுப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அப்பாவோட மோட்டார் சைக்கிள் வந்து ஆக்சுவலி எங்க கூட வந்து 27 இயர்ஸ் இருக்கு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோட்டார் சைக்கிள் வந்து யாருமே பயன்படுத்தல, அது அப்படியே வீட்டுல அவரோட ஞாபகமாகவே இருக்கு. ஹஸ்பண்டோட அந்த கன்சியல் காடி 18 வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டுல வாங்கியிருப்பாங்க போல. அப்புறம் நானும் அவரும் விரும்புற காலத்துல அந்த கார்லதான் போவோம். இப்ப கடைசியா இல்ல இந்த காடி எனக்கு கிளியர் பண்ண மனசே வர மாட்டேது, இதுல ரொம்ப மெமரி இருக்கு. அடுத்து இப்ப பையன் 2 வருஷத்துல எஸ்பிஐ முடிச்சோம், அதுலதான் கார் பழக வைக்கணுமா.
3: அந்த வாகனம் வந்து 3rd தலைமுறையை பாக்குது.
6: ஆமா, ஸ்டாண்டர்ட் 1 ரிப்போர்ட்டர். மொத மொத நாங்க படிச்சு ஆர்டிச்சூடி ஸ்டாண்டர்ட் 1 வாங்கினது, அம்மா வாங்கி கொடுத்தது, இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன்.
2: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். இந்தோனேசியாவில் மலேசிய விமானி தடுத்து வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை ஆழமான விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளது. இதனையடுத்து இச்சம்பவத்தின் பின்னணியில் சிலர் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என முக்கிடமான போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ உசேன் ஒமர்ஹான் தெரிவித்தார். சரவாக்கின் 9 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று தர குறியீடு பதிவாகியுள்ளது. நேற்று காலையோடு ஒப்பிடும்போது இன்று காலை 8 மணி வரையில் 11 இடங்களில் காற்று மாசு பதிவாகியுள்ளது. எல்லை கடந்த புகைமூட்டம் காரணமாக காற்றின் தரம் சுவாசிப்பதற்கு ஆரோக்கியமற்றதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக காற்று மாசு குறியீடு மிக அதிகமாக சரியானில் 194ஆகவும் கோச்செங்கில் 172ஆகவும் பதிவாகியுள்ளது. பெர்லேஸில் உள்ள பெரும்பாலான அந்நிய நாட்டவர் கட்டுமானம் உட்பட கோழிப்பண்ணை உள்ளிட்ட பண்ணை வேலைகளில் ஈடுபட்டு வருவதாக மாநில குடிநுழைவு இயக்குநர் முகமது ஆசி முகமது அலி தெரிவித்தார். ஆகஸ்ட் 10ஆம் தேதியும் நேற்றும் அம்மாநிலத்தின் 11 இடங்களில் தமது தரப்பு மேற்கொண்ட ஆப்ஸ் சாசார் நடவடிக்கையின் போது இதனை அறிய முடிந்ததாக அவர் கூறினார். பிரேசிலில் இளையோர் மத்தியில் பிரபலமான அமெரிக்காவின் குறுஞ்செய்தி தளம் டிஸ்கோர்டுக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் குரல் எழுப்பியுள்ளனர். அந்த தளத்தை தொடர்புபடுத்திய ஒரு தற்கொலை சம்பவம் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு முதல் பெண்மணி அதை முடக்க அந்நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். டிஸ்கோர்ட் தளத்தின் நேரலையில் 13 வயது சிறுமி ஒருவர் தம்மை தாமே காயப்படுத்தியதோடு தற்கொலை செய்யவும் தூண்டப்பட்டார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனின் பதவி நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. அங்கு பொது தேர்தல் நடைபெற 3 மாதங்களுக்கும் குறைவான காலகட்டமே எஞ்சியுள்ளது. இதற்கிடையில் ஆளும் தேசிய கட்சி உறுப்பினர்கள் லக்சன் தொடர்ந்து பதவியில் நிலைத்திருப்பது குறித்து கலந்துரையாட உள்ளனர். 2023 தொடங்கி அப்பதவி வகிக்கும் லக்சனின் தலைமைத்துவம் நடப்பு காலத்திற்கு உரியதாக இல்லை என ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. விளையாட்டு. WTA டொரோண்டோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ். உலகத்தர 4ஆம் நிலை விளையாட்டாளர் அமெரிக்காவின் கோகோகாவ் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்கின் காயமடைந்ததால் போட்டியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இவ்வாய்ப்பு கவ்க்கு கிட்டியது. இறுதி சுற்று வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்,
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருக்கிறது கிஷன்க. இப்போ தொடர்ந்து அடுத்த 3 மணி நேரத்திற்கு உங்களுக்கு பிடிச்ச இசையந்த பக்கமா நீங்க ரசிக்க போறீங்க, அதற்கு நாங்கள் பொறுப்பு. அப்புறம் இன்றைய நாள் எப்படி போய்கிட்டு இருக்கு, வழக்கத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் நெரிசல் அதிகமாக தான் இருந்திருக்கும்ல? ஏன்னா வரும்போது நானுமே அதை கொஞ்சம் அனுபவிச்சு சிக்கி தவிச்சு தான் வந்து சேர்ந்தேன். அதே மாதிரி தான் நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு வேலைக்கு இன்னும் போகலையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நிறைய பேர் நெரிசலை சிக்கி தவிச்சிட்டு இருக்கலாம். கவலையே படாதீங்க, உங்களுக்காக உங்களோட துணையா நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். அதனால RTM கிளிக் வாயிலாகவும் சரி, இப்போ வானொலிய உங்களுடைய வாகனத்துல கேட்டுட்டு இருப்பீங்க, உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்த 1 மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தான் தொடர்ந்து கேட்க போறோம். கே சித்ரா சுஜாதா கொண்டு வரும் தொடக்க பாடல் உங்களுக்காக.

நிலவு போலே படத்துக்காக அப்சல் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்த கட்டமா இப்ப மாலிவுட் மலையாள திரைப்படம் அப்படின்னு சொல்லும் போது மதுரமே ஜீவிதம் அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவர போகுது இந்த மாதம் தான். இதனுடைய ட்ரெய்லர் வாய்ப்பு இருந்தா நீங்க பாருங்க. ஒவ்வொரு ட்ரெய்லரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையை நம்ம கிட்ட சொல்லுவோம். ஆனா அந்த கதை வித்தியாசமா இருக்கிறத வந்துட்டு எழுத்துக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த தொடக்கத்திலேயே வந்து என்ன எழுதியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு இதயமும் ஒரு கதையை சுமக்கிறது அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதை பார்க்கிற ஆர்வமும் அதிகரிக்குது அதை படித்த பிறகு. ஒரு பணி ஓய்வுக்கு பிறகு கணவன் மனைவி எதிர்கொள்ளக்கூடிய சில விஷயங்கள், அது அழகான நினைவுகளாகவும் இருக்கலாம், இல்லை ஏதாவது கசப்பான நினைவுகளாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெய்லர் அமைஞ்சிருந்தது. வாய்ப்பு இருந்தால் அந்த திரைப்படம் வந்த பிறகு நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சித்திக்கு பிறகு வினயா பிரசாத், காயத்ரி சுரேஷ், தில்ஷா, ஜானி ஆண்டனி, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. மாதவ் சூர்யா அவருடைய இயக்கத்தில் தான் இந்த திரைப்படம் உருவாகி இருக்கு. ஆனந்த் அவருடைய இசையில் இந்த திரைப்படம் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. இப்ப அடுத்த பாடல் பிஜு நாராயணன் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
2: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

எம்ஜி ஸ்ரீகுமார் சுஜாதா குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தாங்க. யாருக்கு யானைகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், யானை அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்னா, இன்றைக்கு உலக யானைகள் தினம் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, இளைஞர்களுக்கான இளையோருக்கான நாள் இன்றைக்கு தான் அனுசரிக்கப்படுது. இளைஞர்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு பல இளைஞர்கள் நம்ம நாட்டில் சாதிச்சுட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, இங்கிருந்து வெளிநாடுகள்லையும் நம்முடைய புகழை கொண்டு சேர்த்துட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்துட்டு இருக்காங்க. அதுவும் தேசிய மாதம் அப்படின்றதுனால இந்த மாதத்தில் இளைஞர்கள் நீங்க நிறைய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கலாம். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டை மினல் எஃப்எம் சார்பா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்ப அடுத்த பாடல் சுதா நகராதன் ஜோஸ்னா வராங்க, கேட்கலாம்.

0: வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: அவங்க
1: செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

அப்சல் விஜயசாஸ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லை தாண்டிய புகை மூட்டம் காரணமாக 12 இடங்களில் காற்று தூய்மை கேடு குறியீடு வந்து ஆரோக்கியமற்ற அளவில் வந்து பதிவாகி இருக்கு. அதனால நீங்க பார்த்தீங்கன்னா சில இடங்களில் புகை மூட்டமாக இருக்கும் இப்போ கூட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். அதனால வந்துட்டு சுவாச கவசம் அணிஞ்சுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. வெளியே எங்கேயும் போகும்போது நம்முடைய சுகாதாரம் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த பாடல் ஜெஸ்ஸி கிஃப்ட் சித்ரா ஐயர் வராங்க, கேட்கலாம்.

0: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
1: வெளியே போறோம் வெளியே போறோம்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, இன்னும் போகலையா? நேரம் ஒதுக்கி போயிட்டு வாங்க. இது உங்கள் மின்னலப்பன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். கொலம்பியாவை வலுவான நிலநடுக்கம் உலுக்கியதையடுத்து அமெரிக்கா தேடி மீட்கும் குழுவினரை அனுப்பியுள்ளது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட கொலம்பிய அரசாங்கத்திற்கு ஆதரவாக அனுப்பப்பட்டுள்ள அமெரிக்க நிவாரண குழு இன்று அந்நாட்டை சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வளை டிரம்ப் நிர்வாகம் கொலம்பிய அதிபர் எபலடோ டெலா எஸ்பெரிலாவை நேரடியாக தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருகிறது. திங்கட்கிழமை காலை கொலம்பியாவின் சென் ஜோஸ் டெல் பல்மார் ஊராட்சி பகுதியை ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதில் இதுவரை 240 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் முன்வைக்கும் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மட்டுமே ஹொர்முஸ் நீரிணை திறக்கப்படும் என அந்த இஸ்லாமிய குடியரசின் உச்ச பாதுகாப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார். தெஹ்ரானின் புதிய உச்ச பாதுகாப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ள மோசின் ரைசே அமெரிக்கா ஈரான் உட்பட அதன் வட்டார நாடுகள் மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருவதோடு அதன் முடக்கப்பட்ட நிதிகளை விடுவித்தால் மட்டுமே ஹொர்முஸ் நீரிணை போக்குவரத்துக்கு வழிவிடப்படும் என அறிவித்துள்ளார். அமெரிக்கா அதன் முடிவை மாற்றிக்கொள்ளாத வரை ஹொர்முஸ் நீரிணையில் இடம் கிடையாது என அவர் திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்தோபர் லக்சனின் பதவி நிச்சயமற்ற நிலையில் உள்ளது. அங்கு பொது தேர்தல் நடைபெற 3 மாதங்களுக்கும் குறைவான காலகட்டமே எஞ்சியுள்ளது. இதற்கிடையில் ஆளும் தேசிய கட்சி உறுப்பினர்கள் லக்சன் தொடர்ந்து பதவியில் நிலைத்திருப்பது குறித்து கலந்துரையாட உள்ளனர். 2023 தொடங்கி அப்பதவியை வகிக்கும் லக்சனின் தலைமைத்துவம் நடப்பு காலத்திற்கு உரியதாக இல்லை என ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அவசர கூட்டம் நடத்தப்பட்டது. பிரிவினையும் ஒற்றுமையின்மையும் இதற்கு காரணம் என உறுதியாக நம்புவதாக 56 வயது லக்சன் கூறினார். பிரேசிலில் இளையோர் மத்தியில் பிரபலமான அமெரிக்காவின் குறுஞ்செய்தி தளம் டிஸ்கோட்டுக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் குரல் எழுப்பியுள்ளனர். அந்த தளத்தை தொடர்புபடுத்திய ஒரு தற்கொலை சம்பவம் பெரும் கண்டனத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு முதல் பெண்மணி அதனை முடக்க அந்நிறுவனத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளார். டிஸ்கோ தளத்தின் நேரலையில் 13 வயது சிறுமி ஒருவர் சொந்தமாக தம்மை தாமே காயப்படுத்தியதோடு தற்கொலை செய்ய தூண்டப்பட்டார். இதன் தொடர்பில் 5 இளையோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன் பயனர்கள் குறிப்பாக சிறார் இளையோர் பாதுகாப்பை வலுப்படுத்தும் அணுகுமுறைகளை செயல்படுத்த டிஸ்கோட்டுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. கூகுளின் செயற்கை நுண்ணறிவு AI தளமான ஜெமினாய் மாதாந்திர பயனர் எண்ணிக்கையில் 1 பில்லியனை தாண்டியுள்ளது. அந்த தொழில்நுட்ப பெருநிறுவனத்தின் AI பிரிவு முதன்மை சீரமைப்பை மேற்கொண்ட 1 வாரத்தில் இந்த எண்ணிக்கை படுவேகமாக உயர்வு கண்டுள்ளது. இது கூகுளின் அதிவேக வளர்ச்சியை பதிவு செய்யும் தளமாகவும் பில்லியன் பயனர்களை கடந்த 14வது தயாரிப்பாகவும் உள்ளதாக அப்பெருநிறுவனத்தின் மூத்த செயல்முறை அதிகாரி சுந்தர் பிச்சை தெரிவித்தார். AI சூழலில் ஜெமினாய் செயலியின் பயன்பாடு மீதான இந்த கணக்கெடுப்பு கூகுளுக்கு மிகப்பெரிய வெற்றியை அளித்துள்ளதாக கருதப்படுகிறது. போர்த்துகலின் கார்பந்து சகாப்தம் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரது நீண்டகால இணையான ஜியோஜினா ரோட்ரிகுவேஸை திருமணம் செய்து கொண்டார். கஸ்காஸில் உள்ள தங்கும் விடுதியில் குடும்ப உறுப்பினர்கள் நெருங்கிய நண்பர்கள் சூழ இத்திருமணம் நடந்தேறியுள்ளது. திருமண மோதிரம் அணிந்திருக்கும் கைகளின் படத்தை ரொனால்டோ தமது படவரியில் பகிர்ந்து கொண்டு சி இதயம் ஜி என்ற வாசகத்தையும் இடுகையிட்டுள்ளார். அத்தம்பதியின் 5 பிள்ளைகளும் இத்திருமணத்தில் கலந்து கொண்டனர். தமது நிச்சயதார்த்த படவரியில் அறிவித்து 1 ஆண்டு ஆகியுள்ள நிலையில் இவர்களின் திருமணம் நடந்தேறியுள்ளது. விளையாட்டு. WTA டொரோண்டோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ். உலகத்தர 4ம் நிலை விளையாட்டாளர் அமெரிக்காவின் கோகோ காஃப் நேரடியாக அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சுவிட்சர்லாந்தின் பெலிண்டா பென்சின்ஸ் காயமடைந்ததால் போட்டியிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து இவ்வாய்ப்பு காஃப்க்கு கிட்டியுள்ளது. இதன் இறுதி சுற்று வியாழக்கிழமை நடைபெறுகிறது. 22 வயது காஃப் உலகின் 2ம் நிலை வீராங்கனை கஜாக்ஸ்தானின் எலினா ரபேகினாவை சந்திப்பார். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமை அப்படின்னு சொன்னாலே ஹிந்தி பாடல்கள் உங்களுக்காகவே நாங்க வழங்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப தொடக்க பாடல் உங்களுக்காக மோமா ரஃபி, ஆஷா போஸ்லி வராங்க, கேட்கலாம். அதற்கு பிறகு தொடர்ந்து இன்னும் நீங்க இப்போ இந்த நேரத்துல இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அதனால எங்கேயும் போயிடக்கூடாது, மின்னல் எஃப்எம் தொடர்ந்து கேளுங்க.

இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஈவினிங் இன் பாரிஸ் அப்படின்ற படத்துக்காக கேட்கப்பட்ட பாடல். சாரதா குரல்ல நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, ஹிந்தி பாடல்கள் நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து என்னென்ன ஹிந்தி திரைப்படங்கள் வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூத் பங்களா, காப்ரு, த விவான், பாத்தி பத்னி அப்படின்ற ஒரு திரைப்படம், பந்தார், ஹே ஜவானி, இன்னும் நிறைய திரைப்படங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த ஆகஸ்ட் மாதமும் சரி இந்த ஆண்டு இறுதிக்குள் வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக பாபுல் ஸ்ரீனிவாஸ் வராங்க, கேட்கலாம்.

சாந்தினி ஆஷா போஸ்லி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. அடுத்த ஹிந்தி பாடல் தொகுப்பின் நிறைவு பாடல் உங்களுக்காக யார் கொண்டு வராங்க? ஏ ஆர் ரஹ்மான் இசையில் மது வைஷாலி கொண்டு வராங்க. அதற்கு பிறகு இன்றைக்கு நீங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம். தொடர்ந்து நீங்க அழைக்கலாங்க. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
2: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
1: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
2: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
3: Yeah, I'm like

0: வணக்கம், நான் கோகிலா கோயின் பேசுறேன் டைப்பிங்லேருந்து.
1: கோகிலா சொல்லுங்க, இன்றைக்கு யாருக்காக என்ன பாட்டு வேணும்?
0: பேரா சித்தியவான் தாமன் மாணிக்க வாசகத்தில் இருக்கும் சித்தப்பா திரு சண்முகம், சித்தி திருமதி சிவகாமி அவர்களின் மகள் மாலதிக்கு அறிந்தும் அறியாமலும் படத்திலிருந்து சில்சில் மலைய பாட்டை ஸ்பெஷலா டெடிகேட் பண்றேன்.
1: சரி, வந்துட்டே இருக்கு, கேட்போம். நன்றி
0: நன்றி கிஷன்.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். சுக்கோ சும்மா தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே, விட்டுருங்க. இது உங்கள் மீனல் எஃப்எம்.

0: இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கணுமா, இல்ல உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது அழைத்து சொல்லுங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-8. வணக்கம், யார் அந்த பக்கம்?
1: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பரமேஷ்.
0: எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: சாலாம்ல இருந்து அழைக்கிறேன்.
0: சாலாம்ல இருந்து சத்தமா இருக்கு, எங்க இருக்கீங்க?
1: காலேஜ்ல இருக்கேன்.
0: ஓ சரி, இப்ப பாடம் இல்லையா?
1: இப்ப சாப்பிடுற நேரம்.
0: ஓ, அதனால சாப்பிட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கணும்னு தோணுது?
1: இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்.
0: வாவ், அடேங்க அப்பா, பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு.
1: நன்றி அண்ணா. வந்து தளபதி எனக்கு தளபதி பாட்டு வேணும், தளபதி கச்சேரி.
0: சரி, கண்டிப்பா தளபதி கச்சேரி வந்துகிட்டே இருக்கு. பரவாயில்லையே, பிறந்த நாளுக்குலாம் வகுப்புக்கு போயிருக்கீங்களே, பெரிய விஷயம். நல்லா படிங்க, பாட்டு வந்துட்டு இருக்க கேப்போம்.
1: நன்றி, வணக்கம்.
0: அங்க 12 மணிக்கு பிறகு போட்டி அங்கம் இருக்குங்க. இன்றைக்கு 10 என்றதுக்குள்ள போட்டி அங்கத்துல நீங்களும் பங்கெடுக்கலாம். பிடிச்சவங்களுக்கு தொடர்ந்து பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த போட்டி அங்கத்துல பங்கெடுத்தாலே போதுங்க. சுலபமான கேள்விகள் தான், 10 வினாடிகளுக்குள் நீங்க பதில கொடுக்க போறீங்க. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்க போறீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்னா 12 மணிக்கு பிறகு நீங்க அழைக்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். எஸ்டிபிஎம் மாணவர்களின் 2026-2027 கல்வியாண்டுக்கான யுபியு ஆன்லைன் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கான இளங்கலை விண்ணப்ப முடிவு வரும் 14 நாள் அறிவிக்கப்படும். நண்பகல் மணி 12 தொடங்கி அந்த முடிவை சரிபார்த்துக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய தலைமை கணக்காய்வாளர் டத்தோஸ்ரீ ஒன் சுராயா ஒன் முகமது ரசி பெர்லிஸ் ஆட்சியாளர் துவாங்கு சயித் சிராஜுடீன் ஜமாலுலைல் சந்தித்தார். அரவ் அரண்மனையில் இடம்பெற்ற இந்த உயரிய சந்திப்பு பெர்லிஸ் அரச கழகத்துக்கும் தேசிய கணக்காய்வு துறைக்கும் இடையேயான நல்லிணக்கத்தை புலப்படுத்துகிறது. பொது நிர்வாகத்தின் நேர்மையையும் பொறுப்புடைமையையும் வலுப்படுத்தும் முயற்சியாகவும் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. காலை நிலவரப்படி நாட்டின் 8 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீபகற்பத்தில் 2 இடங்களும் சரவாக்கில் 6 இடங்களும் என சுற்றுச்சூழல் துறையின் மலேசிய காற்றுத்தர குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உணவு, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கான அணுகல் முறையாக இல்லாமல் தத்தளிக்கும் கியூபா மக்கள் அந்நாட்டின் கம்யூனிச பெருந்தலைவர் ஃபிடல் கெஸ்ட்ரோவின் 100 பிறந்த நாளை நினைவு கூற மறக்கவில்லை. அதேவேளை அவரின் கனவை நனவாக்குவதில் நடப்பு தலைவர்கள் எந்த அளவுக்கு கடப்பாடு கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர். கொலம்பியாவை உலுக்கிய வலுவான நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்நாட்டின் காபி ஏற்றுமதி நிலைக்குத்தும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காபி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் குஸ்டஃபோ கோமஸ் வெளியிட்ட கருத்தை மேற்கோள் காட்டி ப்ளூம்பர்க் தகவல் வெளியிட்டுள்ளது. இப்பேரிடரால் காபி உற்பத்தி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. நாட்டின் உள்ளரங்கு சைக்கிள் ஓட்ட சகாப்தம் தத்து முகமது அசிசுல் ஹஸ்னியாவாங் ரோட் டு கோல் RTG திட்டத்தில் இணைவது குறித்து 2026 ஆசிய ஐச்சி நகோயா போட்டிக்கு பின் ஆராயப்படும். இத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படும் அனைத்து விளையாட்டாளர்களையும் மதிப்பிடுவதற்கு இக்காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக RTG ஒருங்கிணைப்பாளர் தத்து ஸ்வட் ராமலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோபி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. இங்க இந்த பக்கமா கிஷனு கூட பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நாங்க சொல்லியிருந்த மாதிரி போட்டி எங்கும் உங்களுக்காகவே இருக்கு. பத்து என்றதுக்குள்ள, பத்து வினாடிகளுக்குள் நாங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தொடர்ந்து பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை விரும்பி கேட்கலாம். ஏ, இது நல்லா இருக்கேப்பா, பிடிச்சவங்களுக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. கேள்விகள் கஷ்டமா இருக்கும் நினைக்காதீங்க, சுலபமான கேள்விகள் தான். பத்து வினாடிகளுக்குள்ள பதில கொடுத்துட்டு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க கேட்கலாம். அடுத்த பாட்டு, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்காம இருக்காது, அதுவும் இப்ப பயணத்துல இருக்கீங்க. பிடிச்சவங்களுக்கு இப்போ ஒரு அவங்க கிட்டது ஒரு குறுஞ்செய்தியோ இல்ல அவங்களுக்கு நீங்க அழைத்து பேசுற வாய்ப்பு கிடைச்சாலோ இந்த பாட்டை பதிவு பண்ணி அனுப்புங்க.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21. கோலாலம்பூர் புத்ரா ஜெயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:21.
3: மூளைக்குள்ள 1000 வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல் FM கேக்குறீங்க.

சுர்முகி குமரன் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. முக்கியமான சாலைகளில் இப்போ நெரிசல் ஆரம்பிக்க தொடங்கியிருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து எங்க சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பயணத்துல இருப்பீங்க. பாதுகாப்பான பயணமா உங்களுக்கு இருக்கட்டும். இதற்கிடையில டிக்டாக்லாம் பார்த்துட்டு வாகனத்துல பயணம் செய்யக்கூடாதுங்க. அதை அப்படியே கீழே வச்சுட்டு இந்த பக்கமா மினல் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. வினோஷா அழைச்சிருந்தாங்க போட்டி அங்கத்துல நான் பங்கெடுத்து அது ஒருவேளை எனக்கு தோல்வி ஆயிருச்சுன்னா எனக்கு சொல்ல தெரியலன்னா எனக்கு வெக்கமா இருக்கே அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. வினோஷா அப்படிலாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. போட்டி அங்கத்துல நீங்க கலந்துக்கோங்க, முயற்சி பண்ணுங்க. பிடிச்சவங்களுக்கு என்ன பாட்டு வேணும் தாராளமா கேளுங்க, அதை நாங்க வழங்க ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்கோம். கேள்விகள் சுலபமா தான் இருக்கும். 10 வினாடிகளுக்குள் அந்த கேள்விக்கு நீங்க பதில கொடுத்துட்டீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். நீங்க பாடல் கேட்கலாம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு

0: நம்மை சுற்றி
1: முன்னாள் சுங்காயிரங்காம் பிரிவு இரண்டு தோட்ட மக்கள் ஒன்று கூடும் நிகழ்ச்சி ஷாலாம் செக்ஷன் 18 சுங்காயிரங்காம் மாநாட்டு மையத்தில் வரும் சனிக்கிழமை 15 நாள் நடைபெற உள்ளது. மேல் விவரங்களை தருகிறார் ஏற்பாட்டு குழு தலைவர் பன்னீர்செல்வம் லிங்கமுத்து.
2: வணக்கம். எதிர்வரும் 15 ஆகஸ்ட் 2026 7 மணிக்கு முன்னாள் சுங்காயிரங்கம் தோட்டம் பிரிவு இரண்டின் ஒன்று கூடும் நிகழ்ச்சி செக்ஷன் 18 ஷாலாமில் இருக்கும் சுங்காயிரங்கம் மாநாட்டு மையத்தில் நடைபெற உள்ளது. இந்த ஒன்று கூடும் நிகழ்ச்சி உறவுகளை வலுப்படுத்தும் ஒரு மேடையாக அமையும். இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர்கள் முன்னாள் சுங்காயிரங்கம் தோட்டம் பிரிவு இரண்டை சேர்ந்த 70 வயதிற்கு மேற்பட்டோர். அவர்களின் அனுபவங்கள் இளையோர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். முக்கியமாக இது மெரிடிகா மாதம் என்பதால் நம் நாட்டில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்களை அவர்கள் மூலியமாக தெரிந்து கொள்ளலாம். இவ்வேளையில் முன்னாள் சுங்காயிரங்கம் தோட்டம் பிரிவு இரண்டை சேர்ந்தவர்களை இந்நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிக்குமாறு செயற்குழு சார்பாக அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். மேல் விவரங்களுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கை தொலைபேசி 1-2-3-8-3-6-1-2. நன்றி, வணக்கம்.
3: நம்மை சுற்றி
1: கோலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கத்தின் 37வது தமிழ் விழா நிறைவும் கலை இரவும் இம்மாதம் 15 நாள் சனிக்கிழமை 7:30 முதல் கில்லான் நாவலர் மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இவ்வாண்டு நிகழ்ச்சி நுண்கலை கோவில் நிறுவனர் சுவாமி சாந்தனன் சரஸ்வதி அவர்களுக்கு ஈகம் செய்யப்படுகிறது. அனைவரும் கலந்து சிறப்பிக்க அழைக்கிறது கோலக்கில்லான் இந்து இளைஞர் இயக்கம். வருகையை உறுதி செய்ய 011-2642-4115 அல்லது 012-7477-8 என்ற எண்களில் ஏற்பாட்டாளரை தொடர்பு கொள்ளலாம்.
3: நம்மை சுற்றி
1: தலைநகர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆலயத்தின் சமூக சேவையாக வரும் சனிக்கிழமை 15 ஆலய வளாகத்தில் இலவச மருத்துவ சுகாதார இயக்கத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேல் விவரங்களை தருகிறார் பிரமிளா.
4: வணக்கம். மின்னல் FM கிருஷ்ணர் கோயில் செக்ரட்டரி பேசுறேன். சோ இந்த வர சனிக்கிழமை 9 மணிக்கு நாங்க கேன்சர் ஸ்கிரீனிங் ஃப்ரீயா B40 குரூப் மிஷன்ஸ்க்கு செய்யறோம். அனைவரும் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஹெல்த் இஸ் வெல்த் சொல்லுவாங்களே, சோ அந்த மாதிரி அனைவரும் கலந்துகிட்டா நல்லது, ஃப்ரீயா செய்யறோம். அதே சமயம் குடி பேக்ஸ் வெல்னஸ் ஐட்டமும் ஹெல்த் கேர் ப்ராடக்டும் இருக்கு. நாங்க ஃப்ரீயா வருஷம் வருஷம் புரட்டாசிக்கு கிருஷ்ண ஜெயந்தி குடுக்கிற மாதிரி இந்த வருஷம் இந்த ப்ரோக்ராம்க்கும் சத்து கொடுக்கறோம். வந்து கலந்துக்குங்க. உங்க சுகாதாரம் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் முக்கியம். இது வந்து பிரிக்ஃபீல் ஸ்கூல் ஸ்ரீ கிருஷ்ணா பிரிக்ஃபீல் கீழே அந்த ஹால்ல செய்யறோம். மறக்காம வந்துருங்க எல்லாரும்.
3: நம்மை சுற்றி
1: காலத்தை வென்ற கவின் குரலோன் ரகுராமனின் 1வது ஆண்டு நினைவஞ்சலி ஞாயிற்றுக்கிழமை August 16 தலைநகர் ஜலான் துன் சம்பந்தன் 4 MAB வளாகத்தில் நடைபெற உள்ளது. இயல் இசை நாடக மன்றம் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி மாலை 4 மணிக்கு தொடங்கும்.
0: நம்மை சுற்றி

0: செங்கம்மா, போட்டிக்கு தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பாட்டுல நீ அப்படின்ற சொல்லி இருந்தாலே போதும், ஒரு ஐந்து பாட்டை நீங்க எங்களுக்காக இப்ப சொல்ல போறீங்க. முயற்சி பண்றீங்க, சரி பண்ணுங்க, ஆரம்பிக்கலாம்.
1: நீயே சொல்லு.
0: சரி,
1: சொல்லு எங்கே என்று.
0: நீங்க முழுசா பாடி முடிக்கிறதுக்காடி பத்து வினாடி முடிஞ்சிருச்சு. டக்கு டக்குன்னு சொல்ல சொன்னா
1: நன்றி.
0: இப்ப எனக்கு நானும் சாப்பிடல, இருந்தாலும் நீங்க சொன்னது மனசும் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கு.
1: சைவமா சாப்பிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஆடி அம்மாவாசி. சரி, உங்க உங்க குரலை கேட்டதுல இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமாவே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். அதிச ராசியும் சேர்ந்தே கிட்டுட்டோம்.
0: ரொம்ப நன்றிமா, நல்ல வார்த்தைகள் சொன்னதுக்கு. சரி, யாருக்காக என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க, கொடுத்துடலாம்.
1: எல்லாருக்கும் பொதுவா மின்னல் எஃப்எம் அன்பர்கள் எல்லாருக்குமே, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தோழிங்க உற்றார் உறவினர் எல்லாத்துக்கும் ஒரு உங்களுக்கு பிடிச்ச நல்ல பாட்டா போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்சாப்ல.
0: சரி, பாட்டு வந்துட்டே இருக்கு, கேக்கலாம். நன்றி,
1: ரொம்ப நன்றி கிஷன்.
0: நல்லா இருக்குல்ல அவங்க பேசுறத கேக்கும் போது. சரி, நீங்க இப்போ அழைக்கணும் அப்படின்னா தாராளமா அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? இந்த மாதிரி சுலபமான கேள்விகளுக்கு பதில் சொன்னாலே போதுங்க. பத்து என்றதுக்குள்ள உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சொல்லி 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் மோதலும் நீடிக்கும் போரும் உலகளாவிய பொருள் விநியோகத்தை பாதித்து மலேசியாவிற்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கவலை வேண்டாம், நாம் அனைவரும் சேர்ந்து இதை எதிர்கொள்ள முடியும். அரசாங்கமும் தொழில்துறைகளும் நிலைமையை கட்டுப்படுத்தும் அதே வேளையில் மக்களாகிய நாமும் தற்போதைய நிலைமையை புரிந்து கொண்டு பணத்தை திட்டமிட்டு செலவழிப்போம். தேவைக்கேற்ப மட்டுமே பொருட்களை வாங்குவோம். இன்றைய நமது சிறிய நடவடிக்கைகள் நாளைய சவால்களை எதிர்கொள்ள உதவும்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: உங்ககிட்ட பழைய பொருட்கள் இருக்கா? வீசுறதுக்கு மனசே வராம இன்னும் வைத்திருக்கீங்களா?
1: ஆனா அது உங்களுக்கு உணர்வா இருக்கா சொல்லுங்க.
3: மோட்டர் பைக் ஓடல, ஆனா ஒரு நல்ல ஓடுற கண்டிஷன் தான் அது. 43 வருஷம் ஆச்சு அந்த பைக் வீட்டுல இருக்கு.
4: எங்கிட்ட வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து செகண்டரி ஸ்கூல் நான் படிச்ச போன பஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன டிக்கெட் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் பொருள்னு சொல்ல முடியாது, உடுப்பு. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் திரும்ப எலும்பாவி அந்த சட்டிங்களை போடுவேன். ஒரு 15 வருஷம்.
1: அப்ப நீங்க 15 வருட உழைப்ப போடணும் இல்லையா?
4: என்னோட பிள்ளைகளோட பொருள் தான் அது. மொத மொத நான் கட்டி விட்ட அருணாக்குடி சலங்கையில இருந்து அவங்களுக்கு நான் மொத போட்டு விட்ட உடுப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அப்பாவோட மோட்டார் சைக்கிள் வந்து ஆக்சுவலி எங்க போய் வந்து 27 இயர்ஸா இருக்கு. அப்ப இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோட்டார் சைக்கிள் வந்து யாருமே பயன்படுத்தல, அது அப்படியே வீட்டுல அவரோட ஞாபகமாகவே இருக்கு. ஹஸ்பண்டோட அந்த கன்சியல் காடி 18 வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டுல வாங்கியிருப்பாங்க போல. அப்புறம் நானும் அவரும் விரும்புற காலத்துல அந்த கார்லதான் போவோம். இப்ப கடைசியா இல்ல இந்த காடி எனக்கு கிளியர் பண்ண மனசே வர மாட்டேது, இதுல ரொம்ப மெமரி இருக்கு. அடுத்து இப்ப பையன் 2 வருஷத்துல எஸ்பிஐ முடிச்சோம், அதுலதான் கார் பழக வைக்கணுமா.
2: அந்த வாகனம் வந்து 3rd தலைமுறையை பாக்குது.
4: ஆமா, ஸ்டாண்டர்ட் 1 ரிப்போர்ட்டர் மொத மொத நாங்க படிச்சு ஆர்டிச்சூடி ஸ்டாண்டர்ட் 1 வாங்கினது, அம்மா வாங்கி கொடுத்தது, இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன்.
1: காலை 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: பழி பலிக்காதே.
1: வணக்கம் சரவணன்.
2: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன்.
1: சரவணன், என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, மின்னல் அப்படின்ற சொல் கொண்ட ஐந்து பாடல்கள். அந்த பாட்டுல மின்னல் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே போதும்.
2: மின்னலே மின்னலே, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து
1: அப்படின்னு சொல்றதுலே நேரம் முடிஞ்சிருச்சு. மின்னல் ஒரு கோடி அந்த பாட்டு, மின்னல்கள் கூத்தாடும் அந்த பாட்டு.
2: நீங்க நிலாவை பத்தி கேப்பீங்க, மின்னல் சொல்லிட்டீங்க.
1: நீங்க வந்து நிலாவுக்கு தயாராகி வந்திருக்கீங்க இப்போ. சரி, எந்த பாட்டு கேட்டாலும் இனிமேல் நீங்க வந்து மின்னல்னு சொல்லு இருக்கான்னு ஆழமா கேட்கணும், கேட்டு பாத்துட்டு சொல்லணும். சரியா?
2: சரி சரி
1: சரி. யாருக்கு பாட்டு கேட்கலாம்?
2: பாட்டுக்கு வந்து என்னோட பேத்தி சிவானி, ஆர்ஷினி, யோஷினி, அதுக்கப்புறம் என் மகன் ரவிசங்கர், அதுக்கப்புறம் சீலக். என் கட்டா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாசம் பிறந்த நாள்.
1: ஓ, எல்லோருக்குமே ஒரே மாதத்துல பிறந்த நாள். சரி, எல்லோருக்காகவும் என்ன பாட்டு கேட்கலாம்?
2: ஏதாவது ஒரு பாட்டு போடுங்க, எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த பாடல்.
1: கண்டிப்பா பிடிக்கும், கேளுங்க. நன்றி
2: நன்றி, வணக்கம்.

இசை புயல் இசையில் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரினா கிளம்புற நேரம் வந்தாச்சு. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுக்காக பொன் கோகிலும் ரொம்ப தேர காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். சரி, நம்ம முதலே சொல்லியிருந்த மாதிரி வெளியில் வந்து புகை மூட்டமாக இருக்கு, அதனால கவனம், போதுமான அளவு நீர் குடிங்க, சுவாச கவசம் அணிஞ்சுக்கோங்க. இப்போ வெளியில் பயணத்தில் இருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும். அடுத்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேட்கலாம்.

0: Adani, Ungalukaga.
1: சமூக கல்லூரிகளிலும் பல்நுட்ப கல்லூரிகளிலும் பயிலும் B40 குடும்ப மாணவருக்கு உயர்கல்வி அமைச்சின் உதவி. ஒவ்வொரு தவணைக்கும் தலைக்கு 2400 ரிங்கிட் வழங்கப்படுகிறது.
0: உங்களுக்காக
2: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: 10 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் மலேசிய கடப்பிதழ் விநியோகம் உடனடியாக நிறுத்தம். எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான பல்கலைக்கழக விண்ணப்ப முடிவு வரும் 14ஆம் நாள் வெளியிடப்படும். வணக்கம், சலாம் மலேசியா, மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பத்தாண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் மலேசிய பன்னாட்டு கடப்பிதழ் விநியோகத்தை குடிநுழைவுத்துறை உடனடியாக நிறுத்தி வைத்துள்ளது. விமான நிறுவனம் உட்பட பன்னாட்டு பொது விமான போக்குவரத்து அமைப்புகளுக்கு இடையிலான விவகாரத்திற்கு தீர்வு காணப்படும் வரை அக்கடப்பிதழ் நிறுத்தி வைக்கப்படும் என குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷாபான் தெரிவித்தார். தற்போதைக்கு கடப்பிதழ் மாற்ற நடைமுறையில் இவ்வகை கடப்பிதழை மாற்றுவோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இது தொடர்பான அறிவிப்பு கடிதம் அனைத்து விமான நிறுவனங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என அவர் கூறினார். முன்னதாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் மலேசிய பன்னாட்டு கடப்பிதழை கொண்டிருக்கும் மலேசியர் சிலர் வெளிநாடுகளில் விமான புறப்பாட்டுக்கு பதிவு செய்வதில் சிக்கலை எதிர்நோக்கிய நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நாடு முழுவதும் திங்கட்கிழமை தொடங்கி நேற்று வரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய சோதனையில் 1043 சட்டவிரோத குடியேறிகளை மலேசிய குடிநுழைவுத்துறையினர் தடுத்து வைத்துள்ளனர். குடியேற்றம் குறித்த புகார்கள், பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் உட்பட உளவு நடவடிக்கைகள் வாயிலாக 3000க்கும் மேற்பட்டோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக டத்தோ ஜக்கரியா குறிப்பிட்டார். அவர்கள் அனைவரும் வங்காளதேசம், மியான்மர், இந்தோனேசியாவை சேர்ந்தவர்களாவர். அவர்கள் அனைவரும் 17 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள். எஸ்டிபிஎம் மாணவர்களின் 2026-2027 கல்வியாண்டுக்கான யுபியு ஆன்லைன் அரசாங்க பல்கலைக்கழகங்களுக்கான இளங்கலை விண்ணப்ப முடிவு வரும் 14ஆம் நாள் அறிவிக்கப்படும். நண்பகல் மணி 12 தொடங்கி அந்த முடிவை upu.mohe.gov.my, upu pocket மற்றும் மொபைல் மை ஜிஓபி செயலிகளில் மாணவர்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் என உயர்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. August 15 தொடங்கி 23ஆம் நாள் வரை மாணவர்கள் அந்த முடிவை உறுதிப்படுத்த வேண்டும். அரசாங்க பல்கலைக்கழக நுழைவை ஏற்றுக்கொண்ட மாணவர்கள் August 15 தொடங்கி அதிகாரப்படி கடிதத்தை பெறுவர். தேர்வு செய்யப்படாத மாணவர்கள் 14 தொடங்கி 23ஆம் நாள் வரை முறையீடு செய்யலாம். காலை நிலவரப்படி நாட்டின் 8 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்று மாசு குறியீடு IPU பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீபகற்பத்தில் 2 இடங்களும் சரவாக்கில் 6 இடங்களும் என சுற்றுச்சூழல் துறையின் மலேசிய காற்றுத்தர குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS அகப்பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றுள்ள சரவா சரிக்கையில் மிக அதிகமாக IPU 161 பதிவு செய்யப்பட்டுள்ளது. பீந்தலு, ஸ்ரீயாமான், சமாலாஜு, சிபு, மீரி ஆகிய இடங்களிலும் காற்று மாசு கண்டறியப்பட்டுள்ளது. புத்ரஜயாவில் IPU 114 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே சரவா தெபுடுவில் உள்ள 6 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக மாநில கல்வித்துறை இயக்குநர் ஓமர் மஹ்லி தெரிவித்தார். காற்று மாசு தரக்குறியீடு 200 கடந்துள்ளதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்நிலையில் மாநில புகை மூட்ட நிலவரத்தை தமது தரப்பு அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அவர் சொன்னார். சரவாக்கில் கூச்சிங், சமரஹான், சிபு, ஸ்ரீயாமான் உள்ளிட்ட 9 பகுதிகளில் காற்று மாசு ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. நாட்டின் தலைமை கணக்காய்வாளர் டத்தோ ஸ்ரீ வான் சுராயா வான் முகமது ரசி பெர்லிஸ் ஆட்சியாளர் துவங்கு சேட் சிராஜுடீன் ஜமாலுல் அலி சந்தித்தார். ஆராவ் அரண்மனையில் இடம்பெற்ற இந்த உயரிய சந்திப்பு பெர்லிஸ் அரச கழகத்துக்கும் தேசிய கணக்காய்வுத்துறைக்கும் இடையேயான நல்லிணக்கத்தை புலப்படுத்துகிறது. பொது நிர்வாகத்தின் நேர்மையையும் பொறுப்புடைமையையும் வலுப்படுத்தும் முயற்சியாகவும் இந்த சந்திப்பு பார்க்கப்படுகிறது. மேலும் வெளிப்படைத்தன்மை, செயல் திறன், விவேகமான நிதி மேலாண்மை ஆகிய கொள்கைகளின் அடிப்படையில் பொது சேவை வழங்கல் அமைப்பை செம்மைப்படுத்துவதில் இருதரப்பின் கடப்பாடும் வெளிப்பட்டுள்ளது. எண்ணெய் எரிவாயு துறையை வலுப்படுத்தி மாநில பொருளாதாரத்தின் நிலையான வளர்ச்சிக்கு பங்களிக்கும் நோக்கில் கிளாந்தன் வெஞ்சர்ஸ் KVSP என்ற சிறப்பு நிறுவனத்தை மாநில அரசாங்கம் நிறுவியுள்ளது. நடப்பிலுள்ள 1974 பெட்ரோலிய மேம்பாட்டு சட்டத்தின் கீழ் உள்ள முனைப்புகளை கருத்தில் கொண்டு இந்த முனைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மந்திரி பசார் டாக்டர் முகமது ஃபாசில் ஹசன் குறிப்பிட்டார். வியூக நேர்த்தியான முறையில் பெட்ரோலிய எரிவாயு தொழில்துறையுள்ள வாய்ப்புகளை ஆராயும் நோக்கத்தையும் இந்நிறுவனம் கொண்டுள்ளது. இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: இன்று கவனத்தை ஈர்த்த செய்திகள் யாவை? இவ்வாரத்தின் முக்கிய நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? துல்லியமான நம்பகத்தன்மையான செய்திகளுக்கு britha.rtm.gov.my உடனே வலம் வாருங்கள்.
0: கொலம்பியாவை நிலநடுக்கம் முழுக்கிய 30 மணி நேரத்திற்கு பின் கட்டட இடிபாடுகளிலிருந்து பெண்மணி ஒருவரை மீட்பு படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். சரிந்து விழுந்த 5-ஆம் அடுக்கக கட்டடத்தின் 2-ஆம் மாடியில் அவர் சிக்கிக் கொண்டிருந்தார். சிக்கலான இந்த மீட்பு பணி 16 மணி நேரம் நடத்தப்பட்டதாக தீயணைப்பு வீரர் சந்தியாகோ சென்சஸ் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பெண்மணி 7 முதல் 8 மீட்டர் ஆழத்தில் சிக்கிக் கொண்டுள்ளார். அப்பெண் நல்ல நிலையில் உள்ளதாக அவர் சொன்னார். இந்நிலையில் ஈடுபாடுகளில் சிக்கிக்கொண்ட மேலும் 24 பேரை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வேளை நிலநடுக்கத்தை தொடர்ந்து அந்நாட்டின் காபி ஏற்றுமதி கிட்டத்தட்ட நிலை குத்தும் அளவுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கொலம்பிய காபி ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் குஸ்டாவோ கோமஸ் கருத்தில்ட்டுள்ளார். இப்பேரிடரால் காபி உற்பத்தி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எனினும் நிலநடுக்கத்தின் போது காபி ஏற்றுமதி முற்றாக தடைப்பட்டது. சாலைகள் எப்போது மீண்டும் திறக்கப்படும் என்ற அதிகாரப்படி தகவல்கள் கூட கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார். குறிப்பாக சாலைகள் மூடப்பட்டதால் கொலம்பியாவின் முதன்மை காபி ஏற்றுமதி முனையமான புவனவென்சுரா துறைமுகத்தை சற்றும் அணுக முடியாத நிலை ஏற்பட்டதாக அவர் கூறினார். உணவு, குடிநீர், மின்சாரம் போன்ற அடிப்படை தேவைகளுக்கான அணுகல் கூட முறையாக இல்லாமல் தத்தளிக்கும் கியூபா மக்கள். அந்நாட்டின் கம்யூனிஸ்ட் பெருந்தலைவர் ஃபிடல் கெஸ்ட்ரோவின் 100-ஆம் பிறந்தநாளை நினைவு கூற மறக்கவில்லை. அதேவேளை அவரின் கனவை நனவாக்குவதில் நடப்பு தலைவர்கள் எந்த அளவுக்கு கடப்பாடு கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளனர். ஃபிடல் கெஸ்ட்ரோவின் பிறந்த நாளையொட்டி கண்காட்சிகள், கலை நிகழ்ச்சிகள், மாநாடுகள் போன்றவை நடைபெறுகின்றன. எனினும் அவர் பிறந்த August 13 கியூபா மக்கள் வாழ்நாளில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான வாழ்க்கை சூழலை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளனர். ஃபிடல் கெஸ்ட்ரோ இருந்திருந்தால் இந்நிலைக்கு சில வியூகங்களை வகுத்து தீர்வு கண்டிருப்பார் என அவர்கள் தங்கள் ஏக்கத்தை வெளிப்படுத்தினர். ஏமனின் ஹுத்தி படைகள் பாப் அல் மண்டேப் நீரிணையில் உணவுப் பொருள்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்த கப்பல் மீது நடத்திய தாக்குதலில் 6 பலியானதாகவும் 10 பேர் காயமடைந்ததாகவும் அந்நாட்டு கடலோர காவற்படை தெரிவித்துள்ளது. மேலும் அக்கப்பலில் இருந்த பாகிஸ்தான், இந்தோனேசியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 11 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக ஏமனிய தொலைக்காட்சி தகவல் வெளியிட்டுள்ளது. பலியானவர்களில் 3 பாகிஸ்தானியர், 1 இந்தோனேசியவராவர். அக்கப்பல் மீது 3 விசையூறு ஏவுகணைகள் கொண்டு தாக்கப்பட்டன. இதில் அக்கப்பல் பழுதடைந்து தீப்பற்றியதாக கூறப்படுகிறது. விளையாட்டு உள்ளரங்கு சைக்கிளோட்ட சகாப்தம் டத்து முகமது அசிசுல் ஹஸ்னி அவாங் ரோட் டு கோல் RTG திட்டத்தில் இணைவது குறித்து 2026 ஆசிய ஐச்சி நகோயா போட்டிக்கு பின் ஆராயப்படும். இத்திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்படும் அனைத்து விளையாட்டாளர்களையும் மதிப்பிடுவதற்கு இக்காலகட்டம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக RTG ஒருங்கிணைப்பாளர் டத்து ஸ்துவாட் ராமலிங்கம் குறிப்பிட்டார். இதில் புதிய விளையாட்டாளர்களை நியமிப்பது உட்பட நிர்ணயிக்கப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யாதவர்களை நீக்குவதும் இதில் அடங்கும் என்றார் அவர். இப்போட்டி September 19 தொடங்கி October 4 வரை நடத்தப்படும். பத்தாண்டுகளுக்கு மேலாக செல்லுபடியாகும் மலேசிய கடப்பிதழ் விநியோகம் உடனடியாக நிறுத்தம். SDPM மாணவர்களுக்கான பல்கலைக்கழக விண்ணப்ப முடிவு வரும் 14-ஆம் நாள் வெளியிடப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு புதன்கிழமை, புதன்கிழமையில நம்ம இசையும் இசையும் நிகழ்ச்சியில சந்திக்கின்றோம். இனிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்து கொண்டிருக்கின்றன. அதே வேளையில ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு தலைப்பை ஒட்டி பேச போகின்றோம். அதனால முதல்ல ஒரு பாடலை கேட்டுருவோம். பாடலுக்கு பிறகு இன்றைக்கு நீங்க தான் தலைப்பை சொல்ல போறீங்க, என்ன கதை அப்படிங்கறத இந்த பாடலுக்கு பிறகு நம்ம தெரிந்து கொள்ளலாம்.

சின்மயி சென்றாருடன் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். 1:20 நேரம் இப்பொழுது. சரிங்க, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இல்லையா, இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எப்போதும் இசையும் நிகழ்ச்சியில நாம ஒரு தலைப்பை கொடுப்போம். தலைப்பை ஒட்டி நீங்களும் அழைத்து பேசுவீங்க. பெரும்பாலான இந்த நேரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது இந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது மதிய நேரம், நீங்களும் உணவுக்கு செல்வதற்கு யோசிச்சு கொண்டே போயிட்டு இருப்பீங்க, அல்லது அங்க எங்கெல்லாம் எங்கடா கிடைக்கும் நமக்கு கார் நிறுத்துறதுக்கான ஒரு இடம் அப்படின்றத தேடிட்டே போவீங்க. இன்னும் சிலருக்கு பசியோ பசி, இன்னும் போக முடியலையே வேலை செய்துட்டு இருப்பீங்க. சரி, இப்படி பல சூழல், பல மனநிலைகள். இந்த மனநிலைகளுக்கு வந்து நாங்க அவ்வப்போது உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து பேசிட்டே இருப்போம். இன்றைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மதிய வேளையில குறிப்பா இந்த மனநிலைகள்லாம் இருக்கும் பட்சத்துல, இன்னும் சிலர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆசைப்பட்டு இன்னைக்கு போய் இந்த இடத்துல இந்த சாப்பாடு சாப்பிட்டுறணும் அப்படின்னு. ஏன்னா உதாரணத்துக்கு சொன்னா, புதன்கிழமை இந்த கடையில கீரைகறி இருக்கும், இந்த கடையில நல்ல சாம்பார் இருக்கும், அந்த கடையில வந்து நெய் போட்டு கொடுப்பாங்க, இப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லாம் யோசிச்சிருப்பீங்க இல்லையா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான இடங்கள் கூட இருக்கும். சிலர் அப்படிதான் தேடி தேடி ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த சிலர்ல நானும் ஒரு ஆள் தான். சரி, இப்ப என்ன கதைக்கு அப்படின்னு சொல்லி, என்ன கதை அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஒவ்வொரு தடவையும் நாம உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுப்போம். இன்றைக்கு நீங்க தான் தலைப்பு சொல்ல போறீங்க. இந்த மதிய வேளையில, அதுலது வெயில வெயிலா இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரியான நேரத்துல பரபரப்பான சூழல் இருக்கலாம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மதிய வேளைக்கு என்ன மாதிரி தலைப்பு பேசினா நல்லா இருக்கும், இந்த மாதிரிலாம் நான் யோசிச்சேங்க, ஆனா அந்த தலைப்பு எல்லாம் வந்ததே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க சொல்லலாம். ஆனா ரொம்ப அதிகமா சமூக பொறுப்போடு அந்த மாதிரி தலைப்பு எல்லாம் கொடுத்துடாதீங்க, அதெல்லாம் காலையில கொடுத்துருவோம். சரியா, இப்போ கொஞ்சம் மன மகிழ்ச்சியா நிதானமா, பா கவலை எல்லாம் மறந்துட்டு, அல்லது அலுவலக வேலைகள் எல்லாம் கொஞ்சம் மறந்துட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, கொஞ்சம் ஓய்வா மனசை அமைதிப்படுத்துற மாதிரியாக, அல்லது கொஞ்சம் சிரிப்புணர்வோடு, அந்த மாதிரியான ஒரு தலைப்புகள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொன்னோடனே அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நேயர்களுக்கு எந்த மாதிரியான தலைப்பு பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல போறாங்க. நம்ம கேட்க போறோம், அழைக்கலாம். 3:22 8:73 அல்லது 4:7:6

0: நேரம் பிற்பகல் மணி 1:30. அடுத்து இடம்பெறுகின்றது வரலாறு. அதனை வழங்குகின்றார் கிள்ளான தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941. அதன் நூலாசிரியர் ஷாலாமை சேர்ந்த திரு சீரியநாதன் முனியாண்டி.
1: தொழிலாளர் போராட்டத்தை முன்னெடுத்த மெக்லின் தோட்டத்தை பற்றியும் இங்கு குறிப்பிடத்தான் வேண்டும். ஐலண்ட்ஸ் அண்ட் லோலண்ட்ஸ் ஆங்கிலேயர் கம்பெனி கிள்ளானுக்கு பக்கத்தில் சாலையோரம் மெக்லின் தோட்டத்தை தொடங்கிய போது 50 பேர் தங்கக்கூடிய நீண்ட வரிசை வீடுகள் கொடுத்து இங்கிருந்துதான் காடுகளை அழித்து ரப்பர் மரம் நடவு செய்ய முன் வந்துள்ளார்கள். சிலாங்கூரில் முதன் முதலில் ரப்பர் மரம் நடவு செய்த தோட்டம் என்றால் அது மெட்லன் தோட்டம் தான். காலை 5 மணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் 7 மணிக்கு மேல் தான் வருவார்கள். ஓய்வு விடுமுறை என்பது கிடையாது. 2 நேர தூக்கத்தை தவிர உணவு மருந்து மாத்திரை எல்லாம் நிர்வாகிகள் கொடுப்பதுதான். பங்கு சந்தையில் ரப்பரின் விலை ஏற்றம் காண சாலையோரம் ஒரு கோவில், தோட்ட அலுவலகம், கங்காணிகளை கொண்டு தற்காலிக மாலை நகர தமிழ் வகுப்பு, நீண்ட வீடுகளை உடைத்து விட்டு 2 அறை, சமையல் அறை, குளியல் அறை என புதிய வீடுகள், ஆய கொட்டகை, மருத்துவமனையும் கட்டி கொடுத்துள்ளார்கள். ஆனாலும் சம்பளம் வேறுபாடு இருந்து வந்துள்ளது. இதை எதிர்த்து முதலாளியிடம் தெரிவிக்க வாக்குவாதம் நீண்டு போக 7 பேர் கைது செய்து காவல் நிலையம் கொண்டு போயுள்ளார்கள். கோபமற்ற தோட்ட தொழிலாளர்கள் பலர் காவல் நிலையம் சென்று காந்தியின் அகிம்சை வழி போராட்டம் செய்தும் சில நிபந்தனைகளுடன் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
0: வரலாறை கேட்டீர்கள். கிள்ளான தோட்ட தொழிலாளர் போராட்டம் 1941 நூலாசிரியர் ஷா ஆலாம் சீரியநாதன் முனியாண்டி வழங்கினாா்.

0: வணக்கம் பொன் கோகிலம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க. யார் பேசுறீங்க?
0: கோமதி கிளாங்.
1: சொல்லுங்க கோமதி, என்ன மாதிரி தலைப்பு இந்த நேரத்துல பேசணும்? நல்லா இருக்கும்.
0: ஓகே, எனக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்ன, அதாவது ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு மூணு நாள்ல நான் வந்து என்னோட இன்னோ வீட்டுக்கு நான் போவேன். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா என்ன வந்து வீடு கூட்ட சொன்னாங்க. தாங்க உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் என்னோட ஹஸ்பண்ட் கூட. அங்க போனோட என் மாமியார், வந்துட்டியா, கொஞ்சம் வீரை கூட்டி கொடுத்துரு அப்படின்னாங்க. பாருங்க, எனக்கு அப்ப அந்த ஒரு இன்ஸ்டன்ட் கர்மா என்னால இப்ப வரைக்கும் ஓவர் கம் பண்ண முடியல.
1: என்ன கூட்டிக்கிட்டேதான் இருக்கீங்க?
0: ஆமா, எங்க அம்மா கிட்ட எத்த அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு புள்ள மாமியார் சொன்னானே விறுவிறுன்னு அந்த ப்ரூம் எடுத்து கூட்டினு பாருங்க, எனக்கு அது மறக்க முடியல. இதே மாதிரி கண்டிப்பா வேற யாருக்காவது நடந்திருக்கும் ஏதாவது ஒரு சிச்சுவேஷன், அது நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு வந்து உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை.
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி உங்கள்ட்ட பேசணும்ல கோமதி. அப்ப இந்த தலைப்பு எப்படி வச்சிருவோம்? கர்மாவ கூட்டுறோம்னு வச்சுக்கோமா? கர்மாவ கழிக்கிறோம்.
0: ஆமா ஆமா, நடந்த ஒரு ஒரு உண்மையிலே அது வந்து இப்ப இருக்கும். என் டாக்டர் கிட்ட கூட நான் சொல்லுவேன், வேண்டாம் இங்க செய்யல, அடுத்து உனக்கு இன்ஸ்டா கிடைக்கும் பாத்துக்கோ.
1: ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி நன்றி கோமதி, உங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகா ஒரு தலைப்பை சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஆமா, நாம நிச்சயமா இதை வந்து கடக்காம இருக்கவே முடியாது இல்லையா? கோமதி அழகான ஒரு தலைப்பு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி அதே தலைப்பு சொல்லிடாதீங்க, மற்றது அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு இதெல்லாம் நடந்திருக்குங்க எனக்கு, இதை பத்தியும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்க சொல்லலாம்.

கண்ணே கண்மணியே கண்ணே கண்மணியே அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் கூப்பிட்டு போனாரு. நிறைய பேர் வந்து எந்த தலைப்பை வச்சு பேசலாம் அப்படின்னு போது பல தலைப்புகளை சுவாரஸ்யமா உங்களுடைய அனுபவங்களை வச்சு நீங்க சொல்லும் போது இந்த கதைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, சுவாரஸ்யமாவும் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒரு தலைப்பு கொடுக்குறீங்க பாருங்க, அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியோட தயாரிப்பாளர் கண்ணம்மா கேட்டாங்கன்னா, அக்கா உங்களை தலைப்பு கொடுக்க சொன்னா நீங்க நேர்கள்ட்ட இருந்து தலைப்பு வாங்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிச்சயமா கேட்பாங்க. இருந்தாலும் நமக்கு தலைப்பா பஞ்சம், தலைப்புக்கா பஞ்சம். சேட் ஜிபிடியில கேட்கலாம், ஏஐல கேட்கலாம், ஆனா அதெல்லாம் உணர்வு பூர்வமா கொடுக்குமா சொல்லுங்க. தலைப்பு வந்து நம்ம உணர்வோட வரணும் இல்ல. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட இருந்து இருக்கிற அனுபவங்கள்ல இருந்து நீங்க சொல்லும் போது ஆமா இதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் அப்படின்னும் போது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. நான் நினைக்கிறேன் இப்படியே போகலான்னு நினைக்கிறேன். அடுத்த வாரமும் சரி ஒரு தலைப்பு சொல்லுங்க, என்ன பேசலாம்னு சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் நிறைய விஷயம் தான் சொல்றீங்க. ஏன்னா பகிர்வதற்கு நம்ம கிட்ட நிறைய இருக்குங்க, ஆனா களம் தான் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் சொல்லணுங்க அப்படின்னு மனசு துடிக்கும் தான், இதெல்லாம் பேசணுங்க அப்படின்னு மனசு துடிக்கும் தான், ஆனா அதுக்கான ஒரு இடத்தை நம்ம அமைச்சு கொடுக்கும் போதுதான் உணர்வுகள் உணர்வு பூர்வமாக பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட நெருக்கத்தை ஏற்படுத்தும். சரி, மின்னலோடு இணைந்திருக்கின்றீர்கள், பூன்கோகில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இசையும் இசையும் நிகழ்ச்சியில நம்ம நேர்கள் வந்து அவங்களோட அனுபவங்களோடு தலைப்புகளை சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அழைக்கலாம், 03-2282573 அல்லது 4768.

0: கந்தகுமாரன் பேசுறேன். எனக்கு நடந்தது, நான் வந்து எஸ்பிஎம் எடுத்தது சார், பிஎம் கேரிட் வேணும் பதவி எழுதுக்கு. நான் எஸ்பிஎம் எடுத்தது வந்து என் வயசு 30 வயசுல வந்து ரெண்டு பேப்பர் எடுத்தேன், ஓரலும் பிஎம் எடுத்தேன்.
1: அதாவது திருப்பி ரீசெட் பண்ணிருக்கீங்க, மீண்டும் எழுதிருக்கீங்க.
0: ஆனா ஜூலை பேப்பர்ல ரீசெட் பண்ண, நவம்பர் பேப்பர். ஆனா ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்தேன். சோ நான் திருப்பி டியூஷன் எடுத்தேன். என் டீச்சர் பேர் லட்சுமி. அப்போ அவங்க பூச்சவங்களை இருந்தாங்க, பூச்சவங்க இன்டர்ன்ல இப்ப கேட்டு இருந்தாங்கன்னா அவங்க நன்றி. என் பிஎம் டீச்சரா இருந்தாங்க அப்ப, அவங்க வயசும் 32 அந்த மாதிரி டைம் தான். அவங்க தான் டீச்சரா இருந்தாங்க, பிஎம் டீச்சர். பிஎம் வந்து பி எடுத்தேன், அப்ப மாடலையும் பி எடுத்தேன். நான் வந்து என்னோட ஆக்சுவல் எஸ்டிஎம் வந்து 95. 30 வயசுல எடுக்கும் போது அந்த சேஞ்சஸ், மோட்டிவ் சேஞ்சஸ் அந்த இதெல்லாம் பார்த்தனே ரொம்ப பயந்துட்டேன், முடியுமா அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா நான் செஞ்சு முடிச்சேன், பி எடுத்தேன் எஸ்டிஎம்ல, பிஎம்ல மோரலியும் பி எடுத்தேன். அதே சமயத்துல டிப்ளமாவும் செஞ்சேன், அதே சமயத்துல இப்ப டிகிரியும் முடிச்சுட்டேன். இதெல்லாம் திருப்பி நினைச்சு திரும்பி பார்க்கும் போது இதோ ஒரு சக்தி வந்து நம்ம கையை பிடிச்சி எழுதுன மாதிரி இருந்துச்சு பரிச்சு எல்லாமே. அது ஒரு முயற்சி தான், நம்ம ஒரு கால் எடுத்து முன்னுக்கு வைக்கும் போது அந்த ஒரு ஏல ப்ரூவ் பண்ற மாதிரி தான், அப்படி காத்துல போற மாதிரி. இதுல என வயசு அப்ப 30-32 ஆயிடுச்சு. சோ நம்ம ஞாபக சக்தி அதையும் நம்ம பாத்துக்கணும், அதையும் நம்ம முயற்சி எடுத்தேன். வல்லார வண்டிக்கா
1: என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போது

அவங்களுடைய கருத்துக்களையும் இந்த தலைப்பெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருந்தாரு. பாருங்க எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்காரு. சரி, இசை விஷயம்ல இணைஞ்சிருக்கீங்க, அடுத்து பாடல் கேட்கலாம் வாங்க.

0: காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். பிரதமர் இடத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சிகிச்சைக்கு பின் இன்று மருத்துவமனையிலிருந்து வெளியேற அனுமதிக்கப்படுவார் என்ற எதிர்பார்ப்பினை அவரது துணைவி இடத்துஸ்ரீ டாக்டர் வான் அசிசாவான் இஸ்மாயில் வெளியிட்டுள்ளார். பிரதமரின் ஆரோக்கியத்திற்கு நல்வாழ்விற்கும் பிரார்த்திக்கொண்ட அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை இடத்துஸ்ரீ அன்வாருக்கு குடலிறக்க லேப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அரசு விசாரணை ஆணையம் ஆர்சிஐ அறிக்கையை வெளியிடும் செயல்முறையில் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களை தேடுவதைவிட தபுங் ஹாஜி வாரியத்தின் வைப்பாளர்களின் நலனையும் மக்களின் நம்பிக்கையையும் மீட்டெடுப்பதில் மடானி அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. 10 மில்லியனுக்கும் அதிகமான வைப்பாளர்களின் கணக்கினை நிர்வகிக்கும் அந்நிதி கழகத்தின் நிலைத்தன்மை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்நடவடிக்கை அவசியம் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் டத்து ஐமன் ராசாபு குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு ஏஐ உட்பட காணொலிகளை பதிவு செய்யும் கூறுகளை கொண்ட மேத்தா வகை மூக்கு கண்ணாடிகளை இங்கிலாந்து, வேல்ஸில் உள்ள நீதிமன்றங்களில் பயன்படுத்த பிரிட்டன் தடை விதித்துள்ளது. மேத்தா மூக்கு கண்ணாடிகளை கொண்டிருப்பவர்கள் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழையும்போது அதனை அதிகார தரப்பிடம் ஒப்படைக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பின்னர் கட்டடத்தை விட்டு வெளியேறும்போது அது திருப்பித் தரப்படும். உணவு, பலசரக்கு பொருள் அனுப்பும் சேவை தொழிலாளருக்கு நாட்டின் குறைந்தபட்ச ஊதியத்துக்கு மேல் மணிநேர கட்டணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையை ஆஸ்திரேலியா தொழில்துறை அங்கீகரித்துள்ளது. அத்துடன் பணிநேர விபத்துக்கான காப்புறுதி திட்டமும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. 250,000 கீக் தொழிலாளர்களை உட்படுத்திய இந்த உத்தரவு வரும் 17ஆம் நாள் நடைமுறைக்கு வருகிறது. விளையாட்டு. டபிள்யூடிஏ டொரண்டோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் உலகின் 2ம் நிலை விளையாட்டாளர் எலினா ரிபாகின் ஜப்பானின் நவோமி ஒசாகாவை வெற்றி கொண்டு அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்த ஆட்டம் 4-6, 7-6, 6-4 என்னும் புள்ளிகளில் ரிபாகினாவுக்கு சாதகமாக நிறைவடைந்தது. அடுத்து அவர் 4ம் நிலை விளையாட்டாளர் கோகோகாஃபுடன் பொருதுகிறார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தொடர்ந்து மின்னலின் இசைய இசை நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்திருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி. சரி, இப்பொழுது தொடக்கம் நாம பழைய பாடல்களை கேட்க போகின்றோம். அருமையான பாடல்கள் இருக்கின்றன. ஆமா, உண்மையிலே அருமையான பாடல்கள் தான். கொஞ்சம் விறுவிறுப்பு, அதே நேரத்தில் காதல், இவை அனைத்தும் கலந்த வகையில் பாடல்களை தொகுத்து இப்போ வந்து உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த வகையில் அதோ அந்த பறவையோடு நாம வந்து பாடலை கேட்க போறோம்.

இது சத்தியம் திரிக்காக மனம் கனிவான அப்படிங்கிற பாடல கேட்டோம். அந்த மனம் கனிவு அப்படிங்கறத கனிவு அப்படிங்கிற சொல்லி ரொம்ப குறைவாக நம்ம பயன்படுத்துறோம். அந்த காலத்துல எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகான சொற்களை எல்லாம் பயன்படுத்திருக்காங்க. கனிவு அப்படின்றத பக்கத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா கனி மாதிரி அப்படின்னா என்னன்னா கனினா பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம் எப்படி இருக்கும், ரொம்ப இனிமையா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்கும். அப்படியானவங்க தான் மனம் கனிந்தவங்களாம். மனசுக்கு ரொம்ப பிடித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப பார்த்தோம்னா ரொம்ப கனிவா இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த சொல் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சரி, இசை இசை நிகழ்ச்சியில் பழைய பாடல்களை நாம கேட்டுக்கிட்டே இருக்கோம். 2:21 நேரம் இப்பொழுது. அடுத்து கொஞ்சம் விறுவிறுப்பாக, அந்த காலத்தில் விறுவிறுப்பான பாடல்னா யாருன்னு உங்களுக்கே தெரியும், பாடலை கேட்கலாம்.

எங்க வீட்டு பிள்ளை இத்திரைக்காக பி சுசீலா எல்ஆர் ஈஸ்வரி கொண்டு வந்த பாடலை நம்ம கேட்டோம். பெரும்பாலும் விறுவிறுப்பான பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே எல்ஆர் ஈஸ்வரி அவங்களுடைய குரல்ல தான் அடிக்கடி நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய குரல் இனிமையாகவும் வேற மாதிரிதான் இருந்தது இல்லையா? அவங்களுடைய விறுவிறுப்பான ஒரு பாடல்களுக்கு மத்தியில இது போன்ற மெல்லிசை பாடல்களுக்கும் அவங்களுடைய குரல் இனிமையான குரல் தான். பி சுசீலாவோட அவங்க சேர்ந்து பாடியிருந்தாங்க. அடுத்து டிஎம்எஸ் கொண்டு வரக்கூடிய பாடல்

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதைக் கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போன

0: கழுத்தில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே இனிக்கும்.
0: சனிக்கிழமையில மறந்துடாதீங்க, பிற்பகல் 2 மணி தொடக்க 3 மணி வரை 70ஆம் ஆண்டு பாடல்கள்ல பல தொகுப்புகள், அருமையான தொகுப்புகள், கேட்காத பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். அங்க நீங்க கேட்கணும்னா சனிக்கிழமை மறக்காம 2 மணிக்கு இணைய தொடங்கிருங்க, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகள்ல. சரி, அடுத்ததாக நாம PB ஸ்ரீனிவாஸ் கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கவிருக்கின்றோம். இசை மிஸ் நிகழ்ச்சியில பழைய பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் சேவைத்துறை 2026 காலாண்டில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் 11.2% வளர்ச்சி கண்டு 714.7 பில்லியன் ரிங்கிட் வருவாயை பதிவு செய்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு தேவையின் வலுவான நிலை, வர்த்தக நடவடிக்கைகளின் அதிகரிப்பு இதற்கு முக்கிய காரணமாகும் என அது குறிப்பிட்டுள்ளது. கிளாந்தான் மாநில அரசு இவ்வாண்டு 10 மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்த வேளாண் துறைக்கு 3.64 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது. கைவிடப்பட்ட நிலங்களை மேம்படுத்துதல், நெல் பயிரீடு, காய்கறிகள், பழங்கள், தொழில் முனைவோர் மேம்பாடு உள்ளிட்ட திட்டங்கள் இந்நிதி ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படவுள்ளதாக மாநில வேளாண் உணவு தொழில்துறை மூலப்பொருள் செயற்குழு தலைவர் டத்தோத்வான் முகமது சரிபுடின் துவான் இஸ்மாயில் தெரிவித்தார். சரவா தெபுடு பகுதியில் காற்றுத்தர குறியீடு API 200 தாண்டியதை தொடர்ந்து இன்று 6 பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. சஜிஜா, சுங்காய் சிமரான், தப்போய், அந்துபோ, தமோங், தெமா தேசிய பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதாக சரவா கல்வித்துறை JPNS தெரிவித்துள்ளது. இதனிடையே மாணவர்கள் பள்ளி சமூகத்தின் பாதுகாப்பு சுகாதார நலனை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக JPNS கூறியது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கனமழை தொடர்ந்து பெய்வதால் அங்குள்ள 151 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன. அத்துடன் பேருந்து சேவைகளும் கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். மேலும் இடர் அதிகமுள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கம் கேலி நகரை உலுக்கிய நிலையில் அடுக்ககங்கள், வீடுகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் ஆகியவை சேதமுற்றன. விளையாட்டு 2026 சீனா ஹைனான் இளையோர் பன்னாட்டு கோல்ஃப் போட்டி. இப்போட்டியின் இறுதிச் சுற்று வரும் அக்டோபரில் கந்திங் மலை வோல்ட் வானா சுற்றுலா தளத்தில் நடைபெறுகிற நிலையில் இதில் 10 நாடுகளைச் சேர்ந்த 108 இளம் விளையாட்டாளர்கள் களமிறங்குகின்றனர். இந்த பன்னாட்டு போட்டி விளையாட்டாளர்கள் அனுபவத்தை பெறுவதற்கு ஒரு முக்கிய தளமாக அமைந்துள்ளதாக ஹைனான் கோல்ஃப் சங்க தலைமை செயலாளர் ஜுவாங் ஷுவான் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வாழ்த்துகளையும் யாருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் அப்படிங்கறதையும் சொல்லுங்க. நிச்சயமாக அந்த வாழ்த்தினை நாங்கள் வாசிக்க காத்துக்கொண்டே இருக்கின்றோம். சரியா, டிக்டாக் பக்கம் வந்துருங்க, அங்க பேசலாம்.

டிக்டாக் பக்கம் பேசிக்கிட்டே இருக்கோம். நரேஷ் ஐயர் அந்த பாடலை கொண்டு வந்தாரு. உடனே சசிகுமார் சொல்லிட்டாரு, தோழி வந்து மனைவியாக அமைந்தால் அது வரங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, உண்மையா? சரி, பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லுங்க. இன்று என்னுடைய மகன் சீஸ் நவனீஸ்வரனுக்கு பிறந்த நாள், வாழ்த்து கூறுகின்றார்கள். அம்மா சுலோச்சனா, அண்ணன்கள் ஷான் கவி அப்படின்னு சொல்லி சுலோச்சனா டிக்டாக் வழியா இங்க செய்தி அனுப்பியிருக்காங்க. வணக்கம் மின்னல் எஃப்எம்க்கு, மீண்டும் நன்றி. சரஸ் சொல்லியிருக்காங்க, ஏன்னா அஸ்ட்ரோல மீண்டும் மீண்டும் மின்னலை கேட்க முடிகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதே வேளையில் யார் யாருக்கெல்லாம் இன்றைக்கு பிறந்தநாளோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போகிறோம். சுச்சானா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க மாமா டினேஷ் கே குமார் அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாளா வாழ்த்த சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வாழ்த்த சொல்லிட்டோம்.

முகேஷ் மதுஸ்ரீ அந்த பாடலை கொண்டு வந்தாங்க. கொஞ்சம் விறுவிறுப்பான பாடல் தான் இல்லையா? சரி, அடுத்ததாக நம்ம டிக்டாக் பக்கத்துல நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து செய்தியும் அனுப்பியிருக்காங்க. அதே வேளையில் இன்னைக்கு நம்ம புடவையில வந்ததுனால எல்லாரும் அந்த புடவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி, வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த வேளையில நாகலட்சுமி அம்மாயி அவங்க வந்து கிளான்ல இருக்காங்க. அவங்க வந்து 10 வயது 10ஆம் தேதி வந்து ஹர்ஷன் அவருடைய பேரனுக்கு வந்து பிறந்தநாளா, 4 வயதான். அவருக்கு வாழ்த்து சொல்லிடுங்க. அம்மாயி வாழ்த்து சொல்றேன் அப்படின்னாங்க. சரி, வாழ்த்து சொல்லிட்டோம். அடுத்ததாக சத்யவாணி, மகள் சத்யவாணிக்கும் கணவர் மணிமாறனுக்கும், 31ஆம் தேதி கணவர் மணிமாறனுக்கு பிறந்த நாளா, 28ஆம் தேதி மகள் சத்யவாணிக்கு பிறந்த நாளா, தனா வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நம்முடைய நன்றியை சொல்லிடுவோம், வாழ்த்துக்களையும் சொல்லிடுவோம். அதே வேளையில் சரி, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பேத்தி ரவிண்யா ஸ்ரீக்கு 10 வயது பூர்த்தியானது. தாத்தா பாட்டி ஆறுமுகம் சரஸ்வதி வாழ்த்து சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாட்டி சரஸ் நமக்கு வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க. சரி, மின்னல் எஃப்எம்ல ஒரு நாள் உங்க எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அப்படின்னு மாலதி நமக்கு செய்தி அனுப்பியிருக்காங்க. வாங்க வாங்க வாங்க. சரி, அதே வேளையில வணக்கம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. பல்வேறான பகுதிகளில் இருந்து டிக்டாக்ல நம்மோடு இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாளா, அதே வேளையில யாருக்கெல்லாம் பிறந்த நாள் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் அப்படின்னு போது யாரை விட்டுருக்கீங்க, உடனே ஒரு வாழ்த்தை சொல்லிருங்க, முடிஞ்ச அழைச்சு சொல்லிருங்க, இல்லைன்னா ஒரு சின்ன செய்தியாவது அனுப்பிடுங்க.

சின்மயி சாதனா சர்க்கம் குழுவினர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். சரி, அடுத்ததாக இன்று இர்த்திகா நெடுமாறன் அவருக்கு 11 வயது. வாழ்த்துவோர் அத்தை செல்வி சுகுணா நளினி, அத்தைமார்கள் எல்லாம் வாழ்த்துருக்காங்க. பரஞ்சோதி அவருக்கு பிறந்தநாள். என்னுடைய கணவர், என்னுடைய கணவர் இல்லைங்க, ஆனந்தி பொண்ணனுடைய கணவர், அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஆனந்தி பொண்ணன் அவங்க அப்படிதான் எழுதியிருக்காங்க, என்னுடைய கணவர் பரஞ்சோதி அப்படின்னு சொல்லி. சரி, அடுத்ததாக ஹிமலேஸ்வரன் அவருக்கு வந்து 11 வயது பூர்த்தியாகுதான். அவங்களுடைய அப்பா வந்து செய்தி அனுப்பியிருக்காங்க, வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அதே வேளையில் ராஜேஸ்வரிக்கு இன்றைக்கு பிறந்தாலாம், அவங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடுவோம். கோகுல கண்ணன் அவருக்கு பிறந்தநாள். பச்சையப்பன் சுந்தராம்பால் வாழ்த்துக்களை சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன, ஏன்னா நிறைய இருக்கு இல்லையா, அதனால அடுத்ததாக. சரி, இப்படியாக நிறைய பேருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் தான். அதே வழியில் நிறைய பேர் வந்து அப்பா முனியாண்டி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறாங்க. அவங்களுடைய அப்பாவுக்காக ராய் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்படியாக இன்றைக்கு யார் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ உங்கள் அத்தனை பேருக்கும் நல் வாழ்த்தை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஷர்வின் வனஜா அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துகளையும் தெரிவிச்சிருக்காங்க ஷர்வின் சந்தோஷாலிருந்து. சரி, இப்படியாக நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டுருக்கு, அதனால் எல்லாருக்குமே வாழ்த்து சொல்லிடுவோம். கமலாவுக்கு, கமலா வந்து இன்றைக்கு ஹிமலேஸ்வரனுக்கு பிறந்தநாள் சொல்லி வாழ்த்துகளையும் சொல்லியிருக்காங்க. சரி, பாடலை இப்பொழுது நம்ம கேட்கலாம்.

பிரசன்னா ஜானகி ஐயர் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். இசை இசை நிகழ்ச்சியில இப்பொழுது நாம வந்து வாழ்த்துகளை பார்த்து கொண்டே இருக்கின்றோம். டிக்டாக் பக்கம் நமக்காக வாழ்த்து சொல்லிட்டே இருக்காங்க. அதே வழியில இன்றைக்கு யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படிங்கறதையும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இன்று 23 வயது கர்லினுக்கு பிறந்தநாள், அதாவது லெத்திஷாவோட அக்காவுக்கு பிறந்தநாளாம். லெத்திஷா வந்து வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. சரி, லெத்திஷாவுக்கு நம்முடைய கர்லினுக்கு நம்முடைய வாழ்த்துகள். என் மகன் மணிவணனுக்கு இன்று 42 வயது பூர்த்தி ஆகிறது, நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு பெற்றோர் சொல்லி சகுந்தலா அப்படின்னு செய்தி அனுப்பியிருக்காங்க. அதே வேளையில் ஜெரன் ஜோவின் அவருக்கு வந்து பிறந்தநாளாக அவங்களுக்கும் வாழ்த்து சொல்ல சொல்லியிருக்காங்க. அவரோடு என்னுடைய தோழி நவதாரணிக்கு இன்றைக்கு பிறந்தநாள், அவங்க தெலு இன் தாங்கல இருக்காங்க, அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கிரேஸ் ஏரியா வந்து சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்ததாக அப்படி நிறைய பேருக்கு இன்றைக்கு பிறந்தநாள் தான் போல இருக்கேன். சுப்பிரமணியம் மனைவி புனிதா அவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க. பிறகு மகன் திவாகருக்கு பிறந்தநாள், அவங்களுடைய கவி சாந்தி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பரணி குலமதின் இலக்கியன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரிங்க, ஆக என்னுடைய மகள் தர்ஷினிக்கு 19 வயது பிறநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அப்படின்னு மோகனா அவங்க அம்மா செய்தி அனுப்பியிருக்காங்க. இப்படியாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நிறைய பேர் டிக்டாக் வழியாக செய்தி அனுப்பியிருக்காங்க. அவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே வழியில் நிகழ்ச்சியை வந்து வானொலியின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களா, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணம் சிறப்பாக அமையட்டும், பாடல்களையும் நீங்கள் கேட்டுக்கொண்டே சென்று கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அடுத்து அனிருத் ஜோனிதா கொண்டு வரக்கூடிய பாடலை கேட்கலாம்.

0: அடுத்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாசா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவன மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் நம் சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் அவர்களுக்கு ஹிரா குகையில் நடந்த சம்பவம் பற்றி அதன் உண்மையான விளக்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ள கதீஜா அலி அல்லாஹ் அன்ஹா மற்றும் நபி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லாம் இருவரும் வரக்கா பின் நௌஃபல் என்பவரை சந்திக்க சென்றார்கள் அல்லவா. அதன் தொடர்ச்சியை இனி நாம் கேட்போம். அப்போது வரக்கா பின் நௌஃபல் அவர்கள், முகம்மதியிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரேல் தான், முகம்மதை அல்லாஹ் தன்னுடைய தூதராக தேர்வு செய்துள்ளான் என்று கூறினார். மேலும் உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றுவார்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது கூட்டத்தினர் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு, ஆம், அப்போது நான் உயிரோடு இளைஞனாக இருந்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவிடுவேன் என்று கூறினார் வரக்கா பின் நௌஃபல். ஆனால் அல்லாவின் நாட்டம், வரக்கா பின் நௌஃபல் சிறிது காலத்திலேயே இறந்துவிட்டார். அச்சத்துடனும் திடுக்கத்துடனும் வீடு திரும்பிய கணவனை அன்போடு ஆறுதலளித்து அரவணைத்து நின்ற விதத்தை இன்றைய பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னை போர்த்தி விடுமாறு தன்னுடைய கணவர் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வந்து கூறிய போது, ஏன், எதற்காக, உங்களுக்கு என்ன நடந்தது, எப்போது நடந்தது, நீங்கள் என்ன செய்தீர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பதறி அடித்துக் கொண்டு அதிரடியான கேள்விகளை தொடுத்து அவரை திக்குமுக்காடு செய்யாது, அவருக்கு பதற்றம் நீங்கும் வரையும் பொறுத்திருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்திவிட்டு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தனது பதற்றம் நீங்கிய பின்னர் தாமாகவே தனக்கு என்ன நடந்தது என்று கூறும் வரையும் பொறுத்திருந்து சூழ்நிலை அறிந்து கொண்ட விதம்தான் நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. தன் கணவர் மீது அவர் வைத்திருந்த அன்புக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தனக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சுவதாக கூறிய போது, அவர்களிடம் காணப்பட்ட அருங்குணங்களையும் நல் அறங்களையும் சுட்டிக்காட்டிய விதமானது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் தெளிவுபடுத்துகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஆணித்தரமாக கூறியது அன்னாரது இறை நம்பிக்கைக்கு பெரும் சாட்சி. ஹிரா குகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை அறிய தன் கணவரை வேதம் அறிந்த ஒருவரிடம் அழைத்து சென்றது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவின் ஆழத்தை தெளிவாக காட்டுகிறது. ஏனெனில் தன் குடும்பத்தில், சமுதாயத்தில் தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான எத்தனையோ பேர் இருந்தும் வேதம் அறிந்த ஒருவரிடம் அழைத்துச் சென்றது நிகழ்வின் யதார்த்தத்தை ஓரளவு புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் அறிவும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் காணப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். எனவே முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். மக்கள் என்னை பொய்யாக்கிய போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். மக்கள் எதையுமே எனக்கு தராது தடுத்து கொண்ட போது அவர் தனது சொத்துக்களை எல்லாம் எனக்காக அர்ப்பணித்தார் என்று கூறுவதாக நபிமொழி அமைந்துள்ளது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து பெண்களாகிய நாம் அனைவரும் படிப்பினை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இந்நிகழ்வில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதமானது பெண் இனத்துக்கு பல முன்மாதிரிகளை தருகின்றது. எவ்வித சலனமுமின்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதராகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். அவர்களின் தாவா களத்தில் தன்னையும் பங்காளியாக இணைத்து கொண்டார்கள். தனது செல்வத்தை எல்லாம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காகவும் பிரச்சார பணிக்காகவும் தியாகம் கொண்டு தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். இவ்வாறு இஸ்லாத்திற்காக உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் உறுதுணையாக நின்றார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

நேயர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்புகளை பற்றி ஏராளமான நபிமொழிகள் காணப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகிற்கு சிறந்த பெண் மரியம் அலைஹி ஸலாம் ஆவார். இவ்வுலகிற்கு சிறந்த மற்றொரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடன் குழம்பு, உணவு, பானம் ஆகியவை நிறைந்த பாத்திரத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் அவரின் இறைவன் சார்பாகவும் சலாமை எடுத்துச் சொல்லுங்கள். சொர்க்கத்தில் அவருக்கு சஞ்சரவும் துன்பங்களும் இல்லாத முத்தாலான மாளிகை உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கூறினார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோசப்பட்டதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேறு எந்த மனைவியின் மீதும் நான் ரோசப்பட்டதில்லை. நான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் ஆட்டை அறுத்து அதை பல பங்குகளாக பிரித்து அதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோழிகளுக்காக பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் 10 வருடங்கள் வாழ்ந்து தனது 65ஆம் வயதில் கிபி 621 மரணமடைந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே ஆண்டில்தான் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு பெரும் துணையாக இருந்த அவரது சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களும் மரணித்தார்கள். சிறிய தந்தை மற்றும் 6 மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருவரினது மரணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய உலகமே சோகத்தில் மூழ்கியது. இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வாண்டு துக்க ஆண்டு என அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தியடைந்து மேலான சொர்க்கத்தை

0: இந்த போதும் கூட அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் கதிஜா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளின் உண்மையின் ஆழத்தை பொறுமையாக தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள் கதிஜா அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள். மேலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் மலை உச்சியில் கரடுமுரடான அந்த பாதைகளில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய வயதையும் தள்ளாத அந்த நிலையையும் பொருட்படுத்தாமல், ஏனெனில் கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்போது 50 வயதை தாண்டியிருக்கும், அப்பேற்பட்ட மலை குகைகளில் ஏறி சென்று தன் கணவருக்காக உணவு பரிமாறி வந்தது நம்மை எல்லாம் சிந்திக்க செய்கின்றது. அதனால்தான் அல்லாஹுவே தன்னுடைய சலாத்தை கதிஜா நாயகி அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றான் ஜிப்ரயில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. பெண்கள் அனைவரும் இதன் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை பெற்றுக் கொள்ளலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட வசதியில் வயதில் குறைந்தவர் என்ற போதிலும் கூட அவருக்குரிய அந்தஸ்தை எல்லா நிலைகளிலும் கொடுத்து ஆதரித்து வந்துள்ளார்கள். தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைப்பணிக்காக மட்டுமே தியாகம் செய்துள்ளார்கள் அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த வரைக்குமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நிம்மதியாக தன்னுடைய இறை வழிபாட்டிலும் இறை பிரச்சாரத்திலும் இருந்துள்ளார்கள். அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்பே குரைசியலுக்கு தைரியம் வந்துள்ளது அவர்களை எதிர்ப்பதற்கு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராகவும் பணபலத்திலும் குல வழியிலும் மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவராக அன்னை கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எப்பேற்பட்ட செல்வாக்கு உடையவராக இருந்தாலும் தன் கணவர் என்று வந்துவிட்ட பொழுது அவருக்கு அடிபணிந்து அவருடைய சொல் புரிந்து கொண்டு அதில் இருக்கும் உண்மையை அறிந்து கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்திருப்பது இக்கால பெண்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். நாம் இதன் மூலமாக கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கணவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கும் அர்த்தங்களையும் அதன் உண்மையையும் பொறுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முதலில் எதையும் நாம் கேட்டு அதன் பின்பு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே விட்டு பிரிவதோ அல்லது கணவர் கூறிய அந்த வார்த்தைகளை நமக்கு தெரிந்தவர் நமக்கு பழக்கமானவர் நம்முடைய தோழிகள் அனைவரிடமும் பகிர்ந்து அதை பிரசங்கப்படுத்தி அதை பிரதானப்படுத்தி வெளியிட்டு அவரை கேவலப்படுத்துவதன் மூலமாக நாம் கணவரின் அன்பை இழப்பதோடு நம் வாழ்க்கையையும் இழந்துவிட நேரிடுகின்றது. எனவே கணவர் தன்னுடைய தொழில் சம்பந்தமாகவோ அல்லது தன்னுடைய வேலை சம்பந்தமாகவோ தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எதையாவது நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் போது முதலில் அதை ஆழ்ந்த அறிவோடு கேட்டு பொறுமை காத்து அதன் உள் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு பின்பு அதை யாரிடம் சென்று அணுகுவது என்பதையும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை உச்சியிலிருந்து வந்து குளிர்ந்த நிலையில் அவர்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறிய போதும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தி போர்த்திவிட்டு அமைதிப்படுத்திய பின்பு அவர்களை உரிய நபரான வரகா பின் நௌஃபல் அவர்களிடம் சென்று உள் அர்த்தத்தை அறிந்து கொண்டார்கள். இதன் மூலமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம் கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைவரிடமும் பகிர்ந்து பிரசங்கப்படுத்தி கொண்டிருக்காமல் முதலில் நாம் புரிந்து கொண்டு அதன் உண்மையை அறிந்து கொண்டு கணவருக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் படிப்பினையாக கொண்டால் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையும். அல்லாவின் சலாமும் சாந்தியும் நம் மீதும் உண்டாகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நினைவில் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களை இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: இளமை புதுமை இனிமை.
4: இசையும் இசையும் நிகழ்ச்சிக்கு நாம விடை கொடுக்கவிருக்கின்றோம். அடுத்ததாக உறவுகள் தொடர்கதை உங்களுக்காகவே காத்துக்கொண்டிருக்கின்றது. தீரா இசையில தேவிகன் தாமரை செல்வன் உங்களை சந்திக்கின்றார். மீண்டும் நாம அடுத்த வாரம் திங்கட்கிழமை காற்றின் மொழியில 8 மணிக்கு சந்திக்கலாம்.

0: தொடர்ந்து இணைந்திருங்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றன. மினல் எஃப்எம் ஓடு தொடர்ந்து வலம் வாருங்கள்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணாம், உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம், சலாம் மலேசியா. மடானி மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய விமானி போதைப்பொருள் விவகாரத்தில் இந்தோனேசியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலையங்களின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை சீரமைக்கும் திட்டம் குறித்த அடுத்த வார அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இவ்விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக உள்துறை அமைச்சர் இடத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியூன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். இளம் தலைமுறையினர் துணிச்சலுடன் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் திறனாய்வு சிந்தனை உட்பட மாண்புடன் நடந்து கொள்ளவும் பண்பு நலன் பாடம் வழிவகுக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடே தெரிவித்தார். இளையோர் தங்கள் நிலைப்பாடுகளை தெரிவிக்கவும் மாறுபட்ட கருத்துக்களுக்கு செவிசாய்க்கவும் தங்கள் விவாதங்களை நியாயப்படுத்தவும் கற்றுக்கொள்வதை தாம் கண்டறிந்துள்ளதாக ஃபர்லினா கூறினார். இவ்வாண்டு ஜூன் மாதத்தில் நாட்டின் மொத்த சில்லறை வர்த்தகம் 168.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. இது ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 10.1 விழுக்காட்டு அதிகரிப்பை காட்டுகிறது. சில்லறை வர்த்தகம் 72 பில்லியன் ரிங்கிட் விற்பனையையும் மொத்த வர்த்தகம் 31 பில்லியன் ரிங்கிட் விற்பனையையும் பதிவு செய்துள்ளதாக டோசம் தெரிவித்தது. இந்தியாவின் முன்னணி வர்த்தக குழுமம் டாடாவின் தலைமை நிர்வாகம் டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் தனது பதவிக்காலம் நிறைவடைந்ததும் மீண்டும் பதவியேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20 நிறைவடைகிறது. அவரது மறுநியமனம் தொடர்பாக இயக்குநர் குழுவில் 6 மாதங்களாக முடிவு எட்டப்படாததால் பதவி நீட்டிப்புக்கு தாம் முன்வரப்போவதில்லை என தெரிவித்தார். ஹங்கேரி நாடாளுமன்றம் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆண்ட்ராஸ் பாகாவை அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளது. 73 வயது ஆண்ட்ராஸ் ரகசிய வாக்கெடுப்பில் 140 வாக்குகளை பெற்றார். அவர் ஆகஸ்ட் 19 அதிகாரப்படியாக பதவியேற்கிறார். விளையாட்டு 2026 லெ டூர் டி லங்காவே சைக்கிள் ஓட்ட போட்டி செப்டம்பர் 27 அக்டோபர் 4 நடைபெறவுள்ள இப்போட்டியில் இம்முறை 20 பங்கேற்கின்றன. இவ்வாண்டு 2 உலக அணிகளும் 8 தொழில்முறை அணிகள் 9 வட்டார அணிகளுடன் மலேசிய அணியும் இடம்பெற்றுள்ளதாக தேசிய விளையாட்டு மன்றம் MSN தலைமை இயக்குநர் ஜெஃப்ரிங் அடிரின் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இனிய மாலை வணக்கம். இன்னலின் தீரா இசை உங்களையும் எங்களையும் இணைக்கின்றது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இந்த புதன்கிழமை நமக்கு எல்லாம் நல்ல ஒரு புதன்கிழமையா இருக்கணும். இன்னைக்கு August 12 பிறந்திருக்கும் இந்த நாள், இல்ல நாள் 16 மணி நேரம் ஆச்சு பிறந்து, இன்னொரு 8 மணி நேரம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்றைய நாளுக்கு ஒரு நன்றிய சொல்லி நாளைய தினத்தை வரவேற்க நம்ம எல்லாரும் தயாராகும். நிறைய சங்கதிகள் உங்க சிந்தனையில ஓடும், என்னென்னமோ யோசிச்சுட்டு இருப்பீங்க. காலையில இருந்து நிறைய வேலையெல்லாம் இருந்திருக்கும், நிறைய பொறுப்புகள் இருந்திருக்கும், எல்லாத்தையும் முடிக்கின்ற ஒரு தருணம். எப்படின்னா அந்த அந்தி சாயும் போது நாமும் அப்படியே எல்லாத்தையும் முடிச்சிட்டு இன்றைய நாளுக்கு விடை கொடுக்கணும். சில பேர் அப்படிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க கொடுத்தே ஆகணும்ன்றதுக்காக தான் தீரா இசை 4 மணிக்கு டாங்னு உங்களுக்கு இந்த ஞாபகத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள், இன்னும் நிறைய கதைகள் பேசலாம். அப்படியே ரொம்ப சோகமாலாம் இருக்காதீங்க, அப்படியே நம்ம ஜாலியா இன்றைக்கு இந்த நாளை கொண்டுட்டு போக போறோம். இன்னைக்கு 1 மணி நேரம் கேட்கக்கூடிய பாட்டெல்லாம் உங்களுக்கு காதுக்கு தேனா வந்து பாய் போகுது. அப்படின்னா மத்த நாள் இல்லையா? இல்லைங்க, இந்த 1 மணி நேரம் உங்களுக்காக எடுத்து வைக்கக்கூடிய பாடல்கள் அப்படிப்பட்ட பாடல்கள். அதனால தான் நீங்க கேளுங்க, இந்த பாட்டு தூங்க வைக்கிற பாட்டு தான், இல்ல மனசு கொஞ்சம் அமைதிப்படுத்துற பாடல். ஒருவேளை நீங்க இன்றைக்கு காலையிலிருந்து ஓய்வில்லாம ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஒரு 4.5 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா இந்த பாடல் அந்த அமைதியை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா காத்துட்டு இருக்கும். மெல்ல உங்களுக்குள் நுழைகின்றது, உங்கள் இதயத்தை வசம் செய்து கொள்ள உங்களோடு நான் தெய்வீகன் தாமரை செல்வன்.

என்ன மாதிரி ஒரு பாடல் தீராயிசே ரொம்ப அழகாக்கியது. என் இனிய பொன்னிலாவே, இன்னைக்கு நம்ம கேட்ட இரண்டு பாடல்களுமே நிலவு பற்றி தான் வந்தது. இன்னைக்கு நிறையவே எல்லாருமே நிலாவை பற்றி பேசுற ஒரு நாள் தான் இன்றைக்கு, ஆடி மாதத்தின் அமாவாசை. இது வந்து நம்முடைய முன்னோர்கள், அதாவது மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாகவும் பார்க்கப்படுது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்றைய நாள்ல நிறைய பேரு காலையிலே பரபரப்பா கோவில்களை தேடி போன ஒரு சூழல் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். கோவில்கள்ல சிறப்பு வழிபாடுகள் காலையிலும் மாலையிலுமே வந்து நடக்குது. தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு இன்றைய நாள் வந்து பார்க்கிறாங்க. ரொம்ப சிறப்பு, முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு நாளாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு எல்லாமே நிலவு பத்தி பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, உலகத்துல சில பகுதிகளில் இன்றைக்கு கிரகணமும் வந்து தெரிகின்றது. நம்ம நாட்டில் அதை பார்க்க முடியாது அப்படின்னு முன்கூட்டியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும் போது, சரி நிலவு ஒரு பேச்சாக இருக்கு இல்லையா, வாங்க நிலா சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்க போட்டிக்குள்ள வர போறீங்க. அங்க கூட நிலா பற்றிய பாடல் தான் வருது, ஏதோ நிலா பாட்டு வருது. அங்கிருந்து நீங்க தொடங்க போறீங்க. அந்த பாட்டுல நிலா நிலா ஓடிவா அது இல்ல, ஆனா வேற ஒரு பாட்டு எல்லாம் இருக்கு உங்களுக்காக. கூப்பிடுங்க 0322825733 அல்லது 4768. ஒருவேளை கூப்பிடும் போது இந்த பாடல் வரலாம் நீங்க நினைச்சீங்கன்னா இல்லையே, முதல் மரியாதையிலிருந்து இந்த பாட்டை கேட்கலாம்.

0: கட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டோங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01392922659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
4: தொழுகை நேர அறிவிப்பு.
5: நேயர்களே, கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39. கோலாலம்பூர் புத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:39.
6: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்

0: இந்த பாடல்ல ஒரு வரி வருது, கரைகின்ற கண்மை அது சொல்லும் உண்மை அப்படின்னு. அதாவது எவ்வளவு ஏங்குற எவ்வளவு சோகம் அதை வந்து எவ்வளவு அழகான வரிகள்ல கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் அப்படியே ரொம்ப தெளிவா சொல்லாம கரைகின்ற கண்மை சொல்லும் எவ்வளவு கவலைப்படுறேன் எவ்வளவு சோகப்படுறேன் அப்படின்றது அதாங்க தமிழுடைய ரொம்ப சிறப்பு. நீங்க கூப்பிடலாம் ஒரு பாட்டு, அந்த பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து வரணும்னு சொல்லி இருந்தோம். நளினிக்கான பாடல் இருக்கு, கேட்கலாமா?
1: கேட்கலாம்.

0: அச்சும் அச்சும் அச்சும் வாங்க
1: காட்டில மீட்டில ஒளிச்சவனா ஆடிட பாடிட கூடாதா வறுமையில் கொடுமையை பார்த்தவனா உடையில வறுமையும் வேண்டாம் கரெக்டா
0: அதுக்கப்புறம்
1: அவன் அப்ப தெரியல
0: தன்னானா
1: அடியாத்தாடி என் கூத்த தெரியல

0: என் கூட்டாளியாய்
1: அதுக்கப்புறம்
0: நிலா அதுவானத்து மேலே.
1: சரியா பாடிட்டீங்க, பாராட்டுக்கள் உங்களுக்கு. எங்க எனக்காக அந்த அச்சும் அச்சும் சொல்லுங்க சொல்லுங்க டாலினி. இது அந்த அச்சும் இல்ல, இந்த அச்சும் கேட்டேன். சரி சரியா பாடிட்டீங்க, உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
0: ரொம்ப நன்றி. ஒரு விஷ் பண்ணிடலாங்களா?
1: சொல்லுங்க யாருக்கு?
0: நாளைக்கு அக்கா மகனுக்கு பர்த்டே, அவருக்கு விஷ் பண்றேன். சர்ணீஸ்வரன்.
1: சர்ணீஸ்வரன் வந்துட்டு நீங்க ஜெயிச்சதுனால அதை வாழ்த்து இங்க விட்டோம், இல்லாட்டினா முடியாது. இல்லைங்க, என்னன்னா வாழ்த்து நேரம் அப்படின்னு நம்ம தனியா பிரத்யேகமா உங்களுக்காக இடம்பெற வச்சிருக்கிறோம். 3 மணியிலிருந்து 3:45 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் திங்கள் இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்க வாழ்த்து எல்லாம் நீங்க வந்து சொல்லலாம். பரவாயில்ல நளினி, இன்னைக்கு உங்களுடைய அக்கா மகனுக்கு வாழ்த்து சொல்லியாச்சு, நாங்களும் வாழ்த்து சொல்லணும்னு சொல்லிருங்க. அடுத்த பாடல் அந்த பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, நளினி சரியா பாடிட்டு போன பாடல். அடுத்தது யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பேசுவோம். இது தீரா இசை.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1909 7219 19. தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டு எங்க நிக்கிதோ அங்கிருந்து தொடங்கணும். ரோஸ்லின் வந்திருக்காங்க. ரோஸ்லின் எப்படி? இதான் முதல் தடவை கூப்பிடுறீங்களா?
1: ஆமா, முதல் தடவை கூப்பிடுறேன்.
0: நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. நீங்க விட்டுட்டீங்களா?
1: ஆமா.
0: இப்போ பேசுங்க, தைரியமா பேசலாம். பாடல் வருது, கேக்குறீங்களா? முதல்ல
1: ஓகே கேக்குறேன்.

0: ரோஸ்லின், என்ன நீங்க பேசும் போதுதான் படபடக்குது, பாடும் போது அப்படி பாடுறீங்க. அப்படியே முடிங்க அந்த பாடல் வரி, நல்லா பாடிட்டு இருந்தீங்களே. சரி பார்க்கணுமா
1: என்ன?
0: முதல் தடவை முதல் தடவை சொல்லி எங்களெல்லாம் பதற்றத்துக்குள்ளாக்கி இந்த பாட்டை பாடி அப்படியே அமைதி ஆக்கிட்டீங்க.
1: என்ன, எனக்கு ஜானகி அம்மா ரொம்ப பிடிக்கும். நான் அவங்களோட நிறைய பேசி இருக்கேன்.
0: உண்மையிலே எங்களுடைய நாள ரொம்ப அழகாக்கி இருக்கீங்க இந்த பாட்டு பாடி, அதுக்கு ரொம்ப நன்றி. இப்ப அந்த பாட்டை நம்ம கேக்கலாமா?
1: கண்டிப்பா.
0: இல்ல நீங்களே பாடுறீங்களா முழுசா?
1: Thank you so much. God bless you all.

0: வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ-டியூஷன்.
1: பொருளாதாரத்தை உயர்த்திக் கொள்ள உதவும் மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் நிறுவனர் கே தினேஷ்குமார்.
2: இன்றைய வாழ்க்கை நிலைமையை பார்த்தால் ஒரு குடும்பத்தை நிம்மதியாக நடத்துவது எளிதான விஷயம் இல்ல. வீட்டு செலவுகள், குழந்தைகளின் கல்வி, வாடகை, கடன், சேமிப்பு, ஒவ்வொரு மாதமும் பல குடும்பங்கள் ஒரு அமைதியான போராட்டத்தையே சந்தித்து வருகின்றன. நம்ம குடும்பத்துக்கு ஒரு கூடுதல் வருமானம் இருந்தா நல்லா இருக்கும். வீட்டுல இருந்தபடியே ஏதாவது செய்ய முடியுமா? எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இந்த கேள்விகளுக்கு பலரின் வாழ்க்கையிலேயே ஒரு பதிலாக வந்திருக்கிறது மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது பல சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்க உதவிய ஒரு வாய்ப்பு. ஆம், ஹவுஸ் வைஃப்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பகுதி நேரமாக ஏதாவது செய்ய நினைத்தவர்கள், குடும்பத்துக்கு துணை நிற்க விரும்பிய பெண்கள், தங்களுக்கென ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் உருவாக்க நினைத்த இளைஞர்கள், இப்படி பல்வேறு பேக்ரவுண்டில் இருந்தவர்கள் இன்று இந்த ஆப்பர்ச்சுனிட்டியின் மூலம் முன்னேறி வருகிறார்கள். பலர் மாதம் 1,000 முதல் 2,000 வெள்ளி வரை சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிலர் 5,000 கூட கடந்திருக்கிறார்கள். மேலும் சிலர் 10,000 மேல் மந்த்லி பேசிவ் இன்கம் உருவாக்கும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். இது ஓவர் நைட் சக்சஸ் ஸ்டோரி இல்ல. ஆனா சரியான பிளாட்ஃபார்ம், சரியான ட்ரெய்னிங், சரியான கைடன்ஸ் இருந்தால் ஒரு சாதாரண நபருக்கும் வளர்ச்சி சாத்தியம் என்பதை மைண்ட் ஆப்ஸ் நிரூபித்திருக்கிறது. மைண்ட் ஆப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம் என்ன மாதிரியான வாய்ப்பு? மிக எளிமையாக சொன்னால், நீங்கள் ஒரு நல்ல கல்வி பிளாட்ஃபார்மை மற்றவர்களுடன் ஷேர் பண்றீங்க. பெற்றோர்களுக்கு அவர்களின் குழந்தைக்கான குவாலிட்டி எடுகேஷன் சொல்யூஷனை அறிமுகப்படுத்துறீங்க. அதன் மூலம் நீங்கள் பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்றீங்க. அதாவது நீங்கள் வெறும் ஒரு ப்ராடக்டை மட்டும் செல் பண்ணல, ஒரு குழந்தையின் கல்வி பயணத்திற்கு உதவி செய்றீங்க. அதே நேரத்தில் உங்கள் குடும்ப வருமானத்தையும் வளர்த்துக்கிறீங்க. இதுதான் மைனாப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராமின் சிறப்பு. முதலீடு தேவையில்லை, ஆபீஸ் வேண்டாம், ஒரு போன் மட்டும் இருந்தால் போதும், ஒரு சின்சியர் முயற்சி இருந்தால் போதும், ஒரு நல்ல ஃபியூச்சர் வேண்டுமென நினைச்சா போதும். மேலும் முக்கியமா, மைனாப்ஸ் உங்களை தனியா விடாது. ட்ரெய்னிங், கோச்சிங், ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் கொடுக்கப்படும் மைனாப்ஸ் அஃபிலியேட் ப்ரோக்ராம். கல்வியை பகிருங்கள், வருமானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், வாழ்க்கையை உயர்த்துங்கள்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் திட்டம் குறித்த விவரங்களை பெற 1909 7 2 9 1 9 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.

யஜமான் படத்துல இருந்து கேட்ட பாடல். வழக்கமா இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அது என்னன்னு தெரியல, ஒரு விதமான சோகம், அது சுகமாக இருக்கும். ஆனா இன்னைக்கு இந்த பாட்டை கேட்கும் போது, இந்த பாடல் நமக்கு காட்சியாக வரும்போது மீனாவும் ரஜினிகாந்தும் இருப்பாங்க. ஆனா இந்த குரலை கேட்கும் போது எஸ்பிபி எஸ் ஜானகி இவங்க ரெண்டு பேர்த்துடைய குரல் தான் எங்கேயோ இந்த உயிர் நம்மோடு ஒன்று இருக்கிறது அப்படின்னு தோணும். இன்னைக்கு சட்ட

வா, இப்படி சொல்லி இந்த பாட்டு வரும். எத்தனை ஹம்மிங் வரலாம் இந்த உலகத்தில், ஆனால் எதுவும் இப்போ நீங்க பின்னால கேட்டுட்டு இருக்கிற இந்த ஹம்மிங்க்கு ஈடாகாது. இல்ல, அது ஹம்மிங் இல்லைங்க, நம்முடைய உணர்வின் வெளிப்பாடு. கேட்கலாம்.

0: நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு. வழிகாட்ட உங்கள் பின்னே மகாலிங்கம்மா.
1: விமான நிலைய பாதுகாப்புகளை மேம்படுத்தும் திட்டம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். பண்பு நலக்கல்வி துணிச்சலுடன் குரல் கொடுக்கும் தலைமுறையினரை உருவாக்கியுள்ளது. வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மலேசிய விமானி போதைப்பொருள் விவகாரத்தில் இந்தோனேசியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலையங்களின் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை சீரமைக்கும் திட்டம் குறித்து அடுத்த வார அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்படும். கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து கலந்துரையாடப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். அனைத்து செயலாக்க கண்காணிப்பு நிறுவனங்களையும் தரமுயர்த்தல் திட்டத்தை சமர்ப்பிக்கும்படி பணிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் உள்துறை, போக்குவரத்து அமைச்சுகள், எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம், விமான பாதுகாப்பு படையினர், மலேசிய விமான ஆணையம், மலேசிய பொது விமான செயலாக்க தரப்பினர் ஆகியோர் அடங்குவர். இவ்வேளை குவாலலம்பூர் பன்னாட்டு விமான நிலையத்தில் கவனிப்பில்லா பகுதிகளில் மறைக்காணிகளின் கண்காணிப்புகளை தமது தரப்பு வலுப்படுத்தப்படும் என டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் குறிப்பிட்டார். கேஎல்ஐ 1லும் 2லும் 5000க்கும் மேற்பட்ட மறைக்காணிகள் உள்ளன. அதில் அதிநவீன வசதிகளை கொண்டிருப்பதற்காக கொள்முதல் பணிகளில் எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் ஈடுபட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இளம் தலைமுறையினர் துணிச்சலுடன் கருத்துக்களை வெளிப்படுத்தவும் திறனாய்வு சிந்தனை உட்பட மாண்புடன் நடந்து கொள்ளவும் பண்பு நலன் பாடம் வழிவகுக்க வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே தெரிவித்துள்ளார். இளையோர் தங்கள் நிலைப்பாடுகளை தெரிவிக்கவும் மாறுபட்ட கருத்துக்களுக்கு செவிச்சாய்க்கவும் தங்கள் விவாதங்களை நியாயப்படுத்தவும் கற்றுக்கொள்வதை தாம் கண்டறிந்ததாக தேசிய நிலையிலான இளையோர் கருத்தரங்கில் கலந்து கொண்ட பின் ஃபர்லினா இவ்வாறு கூறினார். மலாய் மொழியின் மாண்பை உயர்த்துவதற்கான முயற்சிகள் பண்பு நலன் பாடத்திட்டத்துடன் இணைந்தே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார் அவர். அரச விசாரணை ஆணையம் RCI அறிக்கையை வெளியிடும் செயல்முறையில் குறுகிய கால அரசியல் ஆதாயங்களை தேடுவதைவிட தபுங் ஹஜி வாரியத்தின் வைப்பாளர்களின் நலனையும் மக்களின் நம்பிக்கையையும் மீட்டெடுப்பதில் மடானி அரசாங்கம் முன்னுரிமை அளிக்கிறது. 10 மில்லியனுக்கும் அதிகமான வைப்பாளர்களின் கணக்கினை நிர்வகிக்கும் அந்நிதிக் கழகத்தின் நிலைத்தன்மை பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்நடவடிக்கை அவசியம் என வீடமைப்பு ஊராட்சி துணை அமைச்சர் நத்து ஐமன் அத்திரா சாபு குறிப்பிட்டார். 2018 எழுந்த பலவீனமான நிர்வாக சிக்கலினால் 6 பில்லியன் ரிங்கெட்டிற்கும் அதிகமான நிதி வெளியேற்றப்பட்ட சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். 2026 காலாண்டில் ஆண்டுக்கு ஆண்டு அடிப்படையில் நாட்டின் சேவைத்துறை 11.2% வளர்ச்சி கண்டு 714.7 பில்லியன் ரிங்கிட் வருவாயை பதிவு செய்துள்ளதாக மலேசிய புள்ளியியல் துறை டோசம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டு தேவையின் வலுவான நிலை, வர்த்தக நடவடிக்கைகளின் அதிகரிப்பு இதற்கு முக்கிய காரணமாகும். சேவைத்துறையில் பணியாற்றுவோரின் எண்ணிக்கையும் 2.3% அதிகரித்து 4.7 மில்லியனாக உயர்ந்துள்ளதாகவும் டோசம் தெரிவித்துள்ளது. இவ்வேளை ஜூன் மாதத்தில் நாட்டின் மொத்த சில்லறை வர்த்தகம் 168.5 பில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளதாக டோசம் தகவல் வெளியிட்டுள்ளது. இது ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 10.1% அதிகரிப்பை காட்டுகிறது. சில்லறை வர்த்தகம் 72 பில்லியன் ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்துள்ளது. இது 4.5 பில்லியன் ரிங்கிட் அல்லது 6.6% அதிகரித்துள்ளதாக டோசம் கூறியது. மேலும் இந்த அதிகரிப்புக்கு மொத்த வர்த்தகம் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்துள்ளது. மொத்த வர்த்தகம் 31 பில்லியன் ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்துள்ள நிலையில் இது 25.3% அதிகரித்துள்ளதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீதித்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த மலேசியாவும் சவுதி அரேபியாவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. நீதிமன்ற வளாகத்தில் கூட்டரசு நீதிமன்றத்தின் தலைமை பதிவாளர் அஸ்னஹனிஸ் தே அஸ்மான் தேவும் சவுதி அரேபியாவின் நீதித்துறை அமைச்சர் ஷேக் டாக்டர் வலித் முகமது அல்ஸ்மானி அதில் கையெழுத்திட்டனர். வழக்கு நிர்வாகம் நீதித்துறை தொழில்நுட்பம் உட்பட இலக்கவியமயமாக்கல் தரவுகளின் அணுகலை உள்ளடக்கிய துறைகளில் அணுக்கமான ஒத்துழைப்பிற்கு இந்த ஒப்பந்தம் வழிவகுக்கும் என அஸ்னஹனிஸ் தே கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: இது உண்மையா பொய்யா? இதனை சமூக வலைதளங்களில் பரப்பலாமா? எதற்கும் ஓரிரு முறை சரிபார்த்துக் கொள்வோம்.
3: ஆம், இதுவே விவேகமான பயணீட்டாளர்களுக்கான அடையாளம். இளம் மதம் அரசர் 3-6 தொடர்பான அவதூறுகளை தவிர்ப்பேர். பகிரப்படும் தகவலின் நம்பகத்தன்மையை ஆராய மறவாதீர். நாம் பகிரும் ஒவ்வொரு பொய்த் தகவலும் பிறர் வாழ்வை சிதைக்கும் என்பதை நினைவில் கொள்வோம்.
1: இந்தியாவின் முன்னணி வர்த்தக குழுமம் டாடாவின் தலைமை நிறுவனம் டாடா சன்ஸ் தலைவர் என் சந்திரசேகரன் தனது பதவிக்காலம் நிறைவடைந்த பின் மீண்டும் பதவியேற்கப் போவதில்லை என அறிவித்துள்ளார். அவரது பதவிக்காலம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 20 நிறைவடைகிறது. அவரது மறுநியமனம் தொடர்பில் இயக்குநர் குழுவில் 6 முடிவெதும் எட்டப்படாததால் பதவி நீட்டிப்புக்கு தாம் முன்வரப்போவதில்லை என அவர் தெரிவித்தார். இதனிடையே புதிய தலைவர் குறித்து விரைவில் முடிவெடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டாடா சன்ஸ், டாடா ஆலோசனை சேவைகள், TCS, டாடா மோட்டோர்ஸ் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்களின் மிகப்பெரிய பங்குதாரராக உள்ளது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கனமழை தொடர்ந்து பெய்வதால் அங்குள்ள 151 சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. அத்துடன் பேருந்து சேவைகளும் கட்டுமான பணிகளும் நிறுத்தப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். மேலும் இடர் அதிகமுள்ள பகுதிகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டனர். பெய்ஜிங்கில் காலை வரை சராசரியாக 23.5 mm மழை பொழிவு பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் கூறியது. இதில் மியூன் மாவட்டத்தில் மிக அதிக மழை பொழிவு பதிவாகியுள்ளது. அங்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுவட்டார மக்கள் முழு விழிப்புடன் இருக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேற்கு கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர் எண்ணிக்கை 250 அதிகரித்துள்ளது. ரிக்டர் கருவியில் 7.4 பதிவான நிலநடுக்கம் கேலி நகரை உலுக்கிய நிலையில் அடுக்ககங்கள், வீடுகள், பள்ளிகள், சுகாதார மையங்கள் ஆகியவை சேதமுற்றன. மேலும் அங்குள்ள விமான நிலையங்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பெரேரா நகரத்தில் மட்டும் 101 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அந்நாட்டின் புதிய அதிபராக அபெர்லாடோ டிலா எஸ்பிரியெல்லா பதவியேற்று சில நாள்களுக்கு பிறகு இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஹங்கேரி நாடாளுமன்றம் முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆண்ட்ராஸ் பாக்காவை அந்நாட்டின் புதிய அதிபராக தேர்ந்தெடுத்துள்ளது. 73 ஆண்ட்ராஸ் ரகசிய வாக்கெடுப்பில் 140 வாக்குகளை பெற்றார். அவர் August 19 அதிகாரப்படியாக பதவியேற்கிறார். தமது அதிபர் பதவி காலத்தில் பெரும்பான்மை சிறுபான்மை கருத்துக்களுக்கு சமமான வாய்ப்பு வழங்குவதுடன் அரசியலமைப்பு சார்ந்த அதிகார சமநிலைகளை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்க இருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் பன்னாட்டு நட்பு நாடுகளுடனான உறவுகளை மீண்டும் வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். விளையாட்டு தகவல்கள். 2026 லே டூர் டி லங்காவே சைக்கிள் ஓட்ட போட்டி September 27 முதல் October 4 நடைபெறவுள்ள இப்போட்டியில் இம்முறை 20 அணிகள் பங்கேற்கின்றன. இதில் 2 உலக அணிகள், 8 தொழில்முறை அணிகள், 9 வட்டார அணிகளுடன் மலேசியாவும் இடம்பெற்றுள்ளது. இதனிடையே 1285.5 km தூரம் கொண்ட 8 கட்டட போட்டியாக 2026 LTDL நடைபெறும் என விளையாட்டு மன்றம் தலைமை இயக்குநர் ஜெஃப்ரிங் அடிரிங் தெரிவித்தார். அணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட குறைக்கப்பட்டாலும் பன்னாட்டு சைக்கிளோட்ட சங்கம் நிர்ணயித்த ப்ரோ சீரீஸ் போட்டிக்கான தேவையை இது நிறைவு செய்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விமான நிலைய பாதுகாப்புகளை மேம்படுத்தும் திட்டம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும். பண்பு நலக்கல்வி துணிச்சலுடன் குரல் கொடுக்கும் தலைமுறையினரை உருவாக்கியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
0: முறுக்கு பலகாரம் நல்ல நாள் பெருநாள் மட்டுமல்ல ஆண்டு முழுதும் சுட்டு சுவைக்கலாம். மாறுபட்ட சுவையில் லிங்கம்ஸ் முறுக்கு மாவு நாடெங்கிலும் எப்போதும் கிடைக்கும். லிங்கம்ஸ்.

ஜானகி அவர்கள் பாடிய பாடல் நினைக்கின்ற பாதையில் நடக்கின்ற தென்றலே. எங்கெங்க காத்து மட்டும் வரவே மாட்டுது, தென்றல் நமக்கு என்னமோ கண்ணாமூச்சிக்கல விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்கு. காத்து கொஞ்சம் அடிச்சாலும் பரவாயில்ல, அடிக்கிற வெயிலுக்கு முடியல அப்படி இருக்கு. மணி 5:16 ஆயிருச்சு. நீங்க தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. புதன்கிழமைகள்ல நம்ம மருத்துவ குறிப்புகளையுமே கேட்டுட்டு இருக்கோம். கடந்த வாரம் தொடங்கி டெங்கு பற்றிய சில தகவலை உங்களுக்காக நாங்க கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரமும் டாக்டர் வந்து அதை பத்தி பேசியிருந்தாங்க. இன்றைக்கும் டெங்கியுடைய தொடர்ச்சி, அடுத்தது என்ன நிலவரம், இது பற்றி எல்லாம் கொடுக்கிறதுக்காக காத்துட்டே இருக்காங்க. இந்த பாடலுக்கு பிறகு நம்ம டாக்டர் கிட்ட பேசலாம். ஹரிஹரன் சுஜாதா பாடுறாங்க இந்த பாடலை. நிலவே நிலவே சரிகம பத்னி, நீங்க கொஞ்சம் பாடுங்க.

0: தீரா இசையில் டெங்கி பற்றிய தகவலுடன் லும்பபந்தாய் சுகாதார மைய பொது மருத்துவ நிபுணர் டாக்டர் தனீஸ்வரன் மருதமுத்து.
1: ரொம்ப பேருக்கு தெரியும் ஏறக்குறைய டெங்கினா காய்ச்சல் வரும். காய்ச்சல் வந்து அதிகமான 40 டிகிரி அளவுக்கு போகும். காய்ச்சலை தவிர வந்துட்டு மூட்டு வலி இருக்கும், தசை வழிகள்லாம் இருக்கும், இல்லைன்னா இந்த கண்ணு ஓரத்தில் கூட அந்த ஆர்பிட்டல் பெயின் சொல்லுவாங்க அந்த மாதிரி வழியெல்லாம் இருக்கும். அதை தவிர வந்துட்டு நம்ம உடம்புல வந்து சின்ன சின்ன சிவப்பு தடிப்புகள் மாதிரி, அதாவது ரேஷஸ் வரலாம் வாய்ப்பு இருக்கு. பல்லு விளக்கும் பொழுதுலாம் வந்து ரத்தம் வரும். ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அறிகுறிகள் வருமானா இல்லை, ஒருத்தருக்கு இது இருக்கும் ஒருத்தருக்கு இது இருக்காது. அப்புறம் ரொம்ப மோசமாயிருச்சுனாக்கா கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும், மூச்சு திணறல் ஆகும், அதிகமான வயிற்று வலி அதெல்லாம் இருக்கும். அதாவது டெங்கியோட முக்கியமான காரணம் என்னதுனாக்கா அந்த ஒரு பிளேட்லெட் ஒண்ணு இருக்கு நம்ம ரத்தத்துல, பிளேட்லெட் வந்து கம்மியாக கம்மியாக வந்துட்டு ரத்தத்தை வந்து என்ன சொல்லுவாங்க கிளாட் பண்ண முடியாது, கட்ட வைக்க முடியாது, அப்ப வந்து ப்ளீடிங் நடந்துகிட்டே இருக்கும். அதோட தன்மை குறையும். மிக முக்கியமா வந்து இது வந்து மேபி மக்களுக்கு தெரியாது, சேடில் பேக் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுலதான் வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பு பண்றாங்க. அதாவது டெங்கி வந்து முதல் 3 நாள், அதாவது கொசு கடிச்ச பிறகு ஒரு 5 நாளுக்குள்ள சிம்டம் வந்துடும், ஓகே, அது இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. பிறகு டெங்கி வந்து காய்ச்சல் வந்து ஒரு 3 நாளுக்கு இருக்கும், அது வந்து ஃபெப்ரைல் ஃபேஸ் சொல்லுவாங்க, காய்ச்சல் ஃபேஸ் சொல்லுவாங்க. அதனை தவிர டே 4 டே 5 4, 5, 6 நாள் திடீர்னு காய்ச்சல் காண போயிருங்க. அப்பதான் ஐயா ஜாலி எனக்கு டெங்கியும் இல்ல ஒண்ணும் இல்ல டாக்டருக்கும் போக வேண்டாம். பட் எங்க மருத்துவருக்கு அதுதான் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பீரியட், அங்கதான் வந்துட்டு கொலாப்ஸ் ஆகுறது, பேஷண்ட் திடீர்னு மூச்சு திணறல், அப்புறம் 7-8 வந்து திருப்பி காய்ச்சல் வரும். அந்த பேட்டர்ன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 3 டேஸ் காய்ச்சல், அப்புறம் காய்ச்சல் அறவே இல்ல, அப்புறம் திருப்பி காய்ச்சல் வருது, அடுத்த ஃபேஸ் போகும்போது ஏன் திருப்பி காய்ச்சல் வருது அப்படிதான் போறாங்க. அப்ப போகும்போது டிலே ஆயிரும். நாங்க மருத்துவர் என்ன சொன்னாக்க, ஏர்லி கட்டத்திலேயே முதல் கட்டத்திலே காய்ச்சல் வரும்போது ஆக கூட காய்ச்சல் வரும்போது மருத்துவரை நாட வேண்டும், அருகில் உள்ள வைத்தியசாலைக்கு போய் மருத்துவரை நாட வேண்டும். கூகுள் நம்ம ஆயை வந்து நம்ம ஆயினா தெரியும்ல, ஏஐ ஆயை வந்து நம்பாதீர்கள் மருத்துவர். ஏன்னா வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், டெங்கி வந்து ரொம்ப மோசமா இருக்கு மலேசியால, அதாவது எண்ட் ஆஃப் திஸ் இயர் வரைக்கும் கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தா கண்டிப்பா வந்து சொல்லி இது பண்ணணும். இன்னொரு டிப்ஸ்னாக்கா உங்களுக்கு தெரியும், உங்க ரெசிடென்ஷியல் ஏரியால உங்க தம்மன்ல வந்துட்டு ஃபாகிங் அடிச்சிட்டாங்கன்னு தெரியும், அப்பனா உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு கேஸ் இருக்கு. சும்மா வர மாட்டாங்க, நிறைய கேஸ் இருக்கறப்பதான் வந்து அடிப்பாங்க. அதெல்லாம் இருக்கறப்ப உங்களுக்கு அந்த அறிகுறி இருந்துச்சுனா கண்டிப்பா போய் மருத்துவரை நாட வேண்டியது அவசியம். முந்தில வந்து 3 நாள் வெயிட் பண்ணும் டெங்கி இருக்கா இல்லையான்னு தெரியும், இப்போ வந்து அந்த நாளே தெரியும். ஏன்னா அது NS1 IgM IgG, அது ஒரு சின்ன இங்க ஒரு விரல் நுனியில ரத்தம் எடுத்து உடனே வித்இன் செகண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: உங்ககிட்ட பழைய பொருட்கள் இருக்கா, வீசுறதுக்கு மனசே வராம இன்னும் வைத்திருக்கீங்களா?
0: ஆனா அது உங்களுக்கு உணர்வா இருக்கா சொல்லுங்க.
2: மோட்டார் பைக் ஓடல, அதான் ஒரு நல்ல ஓடுற கண்டிஷன் தான் அது. 43 வருஷம் ஆச்சு அந்த பைக் வீட்டுல இருக்கு.
3: எங்கிட்ட வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து செகண்டரி ஸ்கூல் நான் படிச்ச போன பஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன டிக்கெட் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் பொருள்னு சொல்ல முடியாது, உடுப்பு. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் திரும்ப எலும்பாவி அந்த சட்டிகளை போடுவேன். ஒரு 15 வருஷம்.
0: அப்ப நீங்க 15 வருடம் உழைப்ப போடணும் இல்லையா?
3: என்னோட பிள்ளைகளோட பொருள் தான் அது. மொத மொத நான் கட்டி விட்ட அருணாக்குடி சலங்கையில இருந்து அவங்களுக்கு நான் மொத போட்டு விட்ட உடுப்புல இருந்து எல்லாத்தையும் வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அப்போட மோட்டார் சைக்கிள் வந்து ஆக்சுவலி எங்க கூட வந்து 27 இயர்ஸா இருக்கு. அப்ப இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோட்டார் சைக்கிள் வந்து யாருமே பயன்படுத்தல, அது அப்படியே வீட்டுல அவரோட ஞாபகமாகவே இருக்கு. ஆக்சுவலி ஹஸ்பண்டோட அந்த கன்சியல் காடி 18 வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டுல வாங்கியிருப்பாங்க போல. அப்புறம் நானும் அவரும் விரும்புற காலத்துல அந்த கார்லதான் போவோம். இப்ப கடைசியா இல்ல இந்த காடி எனக்கு கிளியர் பண்ண மனசே வர மாட்டேது, இதுல ரொம்ப மெமரி இருக்கு. அடுத்து இப்ப பையன் 2 வருஷத்துல எஸ்பிஐ முடிச்சோம், அதுலதான் கார் பழக வைக்கணுமா.
1: அந்த வாகனம் வந்து 3வது தலைமுறையை பாக்குது.
3: ஆமா, ஸ்டாண்டர்ட் 1 ரிப்போர்ட்டர். மொத மொத நாங்க படிச்ச ஆர்டிச்சூடி ஸ்டாண்டர்ட் 1ல வாங்கினது, அம்மா வாங்கி கொடுத்தது, இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன்.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: விட்டேன்.
1: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இடியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இடியூஷன். தொடர்புக்கு 0109 7219 19.
2: தீராயிசையை கேட்டுட்டு இருக்கீங்க. மணி இப்போ 5:35 ஆகி விட்டது. புத்தம் புது மலரை அப்படின்னு பாட்டு கேட்டுட்டு வந்தீங்க. இப்போ காற்றின் தரம் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன் ஒரு மாதிரி புகமூட்டமா இருக்கு? நேற்று திங்கக்கிழமை திடீர்னு பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருக்கும் போது கேள்வி எல்லாம் என்ன, ஒரு பனிமூட்டம் இல்ல, லேசா மழை தூரல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது என்னன்னா அந்த பவுன் ப்ரோமோ மலை இருக்கு இல்லையா, அது எரிகின்றது, யாரும் அங்க போக முடியாது. இந்தோனேசியால ரொம்ப பிரபலமான மலை, நிறைய பேர் விரும்பி போகக்கூடிய ஒன்று. அதிகாலை காட்சி ரொம்ப அழகா இருக்கும், சூரியன் வரக்கூடிய தருணம். இப்போ அந்த மலை எரிகின்ற நிலையில பயணம் போக வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த காற்றுடைய நிலை அப்படியே இங்க பரவி வர்றதுனால நீங்க பாத்தீங்கன்னா தீபகற்ப மலேசியா வரைக்கும் இது வந்திருக்கு. சரவாக்ல கூட கூச்சேங், சமர்ஹான், சரிகே, ஸ்ரீயமான், பிந்துலு, சமலா, ஜூ, மீரி, சிபு, இங்கெல்லாம் கொஞ்சம் மோசமான நிலை வந்து பதிவாகி இருக்கிறது. இங்க தீபகற்ப மலேசியாவை பொறுத்த வரைக்கும் புத்ராஜயா, சிராஸ், பந்திங், கொலாஸ்லேங்கூர் இந்த பகுதிகளில் வந்து காற்றின் தரம் வந்து அவ்வளவா சரியா இல்லை அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமா வந்து என்னன்னா சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு நிலை இருக்குது, சரியில்லாத நிலை அப்படின்னு. உதாரணத்துக்கு புத்ராஜயால 120 அந்த நிலை வந்து பதிவாகி இருக்கிறது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சுவாச கவசம் அணிந்து கொள்ளலாம், வெளி நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்கன்னு சொல்றாங்க. வெளியில எட்டி பார்க்கும்போது லேசா ஒரு மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா, மேகமூட்டமா இருக்கிற மாதிரி காற்று அப்படியே மாசுபடுற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தயவு செய்து இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் இது பற்றிய தகவல். அப்பப்ப நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், செய்திகள்லயும் இது பற்றி கொடுத்துட்டே இருக்காங்க. 6 மேல உறவுகள் தொடர்கதை வருது, அங்க பேசுவோம். இப்போ இந்த பாட்டு ஹரி அரண் அனுபாமா குரல்ல வருது, ஆசை படத்துக்காக. தேனாறு பாலாறு போல வந்தா கண்ணுக்குள்ள, தேசிய கொடி போல குத்தி வச்ச நெஞ்சுக்குள்ள. எப்பா எப்படிப்பட்ட வரி, ராசாத்தி ராசாத்தி, அட்ரஸ் என்ன கண்டுபிடி, என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, வாங்க கேட்கலாம். கொஞ்ச நாள் பொறுத்தலைவா.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNaps eTuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01 09 07 29 19 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNaps eTuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
3: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கு அனுபவமிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 01 09 22 22 2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
4: மடானி உங்களுக்காக.
5: சமூக கல்லூரிகளிலும் பல்நுட்ப கல்லூரிகளிலும் பயிலும் B40 குடும்ப மாணவருக்கு உயர்கல்வி அமைச்சின் உதவி. ஒவ்வொரு தவணைக்கும் தலைக்கு 2400 ரிங்கிட் வழங்கப்படுகிறது.
4: உங்களுக்காக.
6: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மீனலஃபே.

நிலவே நிலவே. அனுராதா ஸ்ரீராமோடு விஜய் பாடிய பாடல், அது ரொம்ப அழகான பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்தோம். மொழி கொண்ட மலர்கள், அப்பா ரொம்ப அழகான வரிங்க. இந்த மாதிரி எப்போதும் ரசிச்சுட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பாடல் உங்க மனசை ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக்கி இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். உங்களுக்கு தொடர்ந்து நல்ல இசையை வழங்கிட்டு இருக்கோம். 6 மணிக்கு மேல உறவுகள் தொடர்கதை வந்துட்டே இருக்கு. இன்றைக்கு என்ன கதைன்னு தெரிந்து கொள்ள நீங்க தொடர்ந்து எங்க கூட இணைந்திருங்க. ஜப்பானியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, இது படிக்கும் போதே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல ஒரு பழக்கம், பயணம் செய்யும் போது, ரயில் பயணம் செய்யும் போது அவங்க தொலைபேசி உண்மைக்குமே அவசரமா இருந்தா மட்டும்தான் எடுத்து பேசுவாங்களா, இல்லனா எடுக்க மாட்டாங்க. எல்லாருமே பெரும்பாலும் சைலன்ட் மோட்ல தான் வச்சிருப்பாங்களா. ஏன் அப்படின்னா, ரயில் பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப பக்கம் பக்கம் உட்கார்ந்து இருக்கிற நிக்கிற ஒரு சூழல் இருக்கும் இல்லையா. ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அமைதி எல்லாரும் விரும்புவாங்க. பெரும்பாலும் வேலை முடிஞ்சு போகும்போது, வேலைக்கு போகும்போது காலை நேரங்கள் இல்லையா, அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காகவே இவங்க கை தொலைபேசியை எடுத்து பேசுற பழக்கத்தை ரயில் பயணங்கள்ல நிறுத்திடுறாங்க. அதை செய்யறதே கிடையாது, அவசரமாக இருந்தால் மட்டும்தான். இன்னொன்னு, பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது பெரிய அசௌகரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு யோசிச்சு பாருங்க. வாய்ப்பு இருக்குமா நீங்களும் இப்படி பண்றதுக்கு? சில நேரத்துல யாராவது பேசுவாங்க, சாமி விட்டுருப்பா எங்களை, எங்களுக்கு முடியலப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கத்தி கத்தி கத்தி பேசிட்டு இருப்பாங்க. நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி உங்க சூழ்நிலையில நீங்க என்ன மாதிரி சூழலை அனுபவிச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல, ஆனா நம்மிடம் இருந்து அது ஆரம்பிச்சா இன்னும் நல்லா இருக்கும். உன்னி கிருஷ்ணன் சித்ரா பாடுறாங்க, நினைத்த வரம் கேட்டதெல்லாம் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்.

0: நல்லிசையை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.
1: பழனி பச்சா செங்கரட்டி
2: செவத்த பிள்ளை
1: கிண்ணா வந்தா
2: கிணக்கட்டி
1: உடம்பு
2: மகா

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். 2026 தேசிய தினம் மலேசிய தின கொண்டாட்டங்கள். 139 வியூக பங்காளிகளிடமிருந்து 48.63 மில்லியன் ரிங்கிட் விளம்பர நன்கொடையை வெற்றி

பரமாக ஈட்டியுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஸ்ரீஃபாமி ஃபடேல் தெரிவித்தார். நாட்டில் அமைதி, ஒற்றுமை, நல்லிணக்கம் தொடர்ந்து பேணப்பட மக்கள் சுதந்திரத்தை பகிரப்பட்ட கட்டமையாக உய்த்துணருமாறு பிரதமரின் துணைவியார் டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் வலியுறுத்தினார். சுதந்திரம் என்பது மெருடே கையென முழக்கமிடுவதிலும் ஜாலூர்கமிலாங்கை பறக்க விடுவதிலும் மட்டுமல்ல, அது சுதந்திரம், தியாகம், இறையாண்மை கொண்ட நாட்டை கட்டமைக்க முந்தைய தலைமுறையினரின் போராட்டத்தின் சின்னமாக திகழ்கிறது என பன்னார் துன்ரசா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஜூலை வரை பஹாங்கில் குற்றவியல் குறியீடு 105 நேர்வுகள் அதிகரித்து 1262 பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் அதன் எண்ணிக்கை 1157 இருந்தது என மாநில இடைக்கால காவல்துறை தலைவர் டத்து அஸ்ரி அக்மார் அயோப் தெரிவித்தார். இவ்வேளை குற்றவியல் வழக்குகளை தீர்க்கும் விகிதம் 71.74 விழுக்காட்டிலிருந்து 59.58 விழுக்காட்டிற்கு குறைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் 4 மாவட்டங்களில் 16 ஹெக்டேர் பரப்பளவில் ஏற்பட்ட காட்டு தீச்சம்பவங்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் BNPB தெரிவித்துள்ளது. திருங்காலி, ஸ்ரேஜன், ஜின்ஜூர், செரிண்டங் ரப்பாங் ஆகிய பகுதிகளில் தீ ஏற்பட்டதாக BNPB பேரிடர் தரவு தகவல் தொடர்பு மையத்தின் தலைவர் டோடி யூலியோவா தெரிவித்தார். கட்டுப்பாடுகளை விதித்துக் கொண்ட ஓபெக் பிளஸ் நாடுகள் ஜூலை மாதத்தில் எண்ணெய் உற்பத்தியை நாள் ஒன்றுக்கு 1.52 மில்லியன் பீப்பாய்கள் அதிகரித்து 34.53 மில்லியன் பீப்பாய்களை உற்பத்தி செய்துள்ளதாக பன்னாட்டு ஆற்றல் நிறுவனம் IEA தெரிவித்துள்ளது. இது இன்னமும் அவர்களின் ஒருங்கிணைந்த ஒதுக்கீட்டை விட நாள் ஒன்றுக்கு 6.02 மில்லியன் பீப்பாய்களுக்கு குறைவாகவே உள்ளது. விளையாட்டு கால்பந்து. அண்மையில் பாங்காக்கில் நடைபெற்ற 4 நட்பு முறையிலான ஆட்டத்தை தொடர்ந்து திரங்கானு FC-யின் பலங்களும் பலவீனங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அதன் தலைமை பயிற்றுநர் முகமது நஃபூஸ் ஹிசைன் தெரிவித்துள்ளார். இது புதிய விளையாட்டாளர்களின் ஆட்டத்திறனை அறிந்து கொள்ள வாய்ப்பளித்தது என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மாலை மணி ஆறாகி 4 நிமிடங்கள். மின்னலின் தீரா இசையில் இனி வருவது உறவுகள் தொடர்கதை. ஒவ்வொரு புதன்கிழமையும் உறவுகளின் கதைகளை கேட்டு வருகின்றோம். ஒவ்வொரு கதையும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில நம்மோடு ஒட்டி இருந்த தருணங்களை ஞாபகப்படுத்துது, நிழலாட வைக்குது. அப்படிப்பட்ட கதைகளை தொடர்ந்து நம்ம கேட்க போறோம் உறவுகள் தொடர்கதையில. வாங்க பேசலாம். முதல்ல இந்த பாடல் ஒண்ணு வருது, ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நடந்து செல்லும் வழி முழுதும் என் நிழலை அனுப்பவா அப்படின்னு தலைவி கேட்க, அதற்கு தலைவனுடைய பதில் எப்படி போகுதுன்னா, துணைக்கு வந்த நிழல் அதற்கு குடையெடுத்து பிடிக்கவா, அது வெயிலையோ மழையிலையோ நனைஞ்சிடக்கூடாது பற்றக்கூடாது அப்படின்ட்டு. என்ன ஒரு ஏக்கம், என்ன ஒரு தாகம். கேட்கலாம் மீட்டாத ஒரு வீணை.

0: மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லுவாங்க, மலரே மௌனமா. இது உறவுகள் தொடர் கதை, எஸ்பிபி ஜானகி இவங்களுடைய குரல கேட்டு பாடல். அது வாங்க இந்த வார கதைக்குள் நுழையலாம். சண்முகம், நீங்க யாரு தேடிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனக்கு சின்ன வயசு 5 வயசுலேருந்து கூட்டாளி. 5 வயசுலேருந்து நாங்க ஒரு 30 வயசு வரைக்கும் ஒன்னாதான் இருந்தோம். நான் ஜஹர் பரு வீடு மாறி வந்ததுனால அவரோட கான்டாக்டே இல்லாம போச்சு சார்.
0: எங்க இருந்தீங்க? ஜோஹருக்கு மாறி போனீங்க?
1: நாங்க வந்து ஸ்லாயாங்ல இருந்தோம். ஸ்லாயாங்ல இருந்து நாங்க வந்து ஜோஹருக்கு மாறி போனோடனே ஜோஹர்ல அவர் வந்திருந்தாரு ரெண்டு நாள். அப்புறம் போனவரு அதோட அவரோட கான்டாக்ட் இல்ல, எதுவுமே இல்ல. அவங்க மாத்திரம் இல்ல, எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான் சார். அவரை தேடி இருக்கேன் சார்.
0: சரி,
1: அவரு அவரோட ஹோம் டவுன் வந்து இப்போ. அவரு எப்படிதான் கான்டாக்ட் பண்றீங்கன்னு தெரியல. நான் கேள்வில தேடி தேடி பார்த்தா அவரை கண்டுபிடிக்க முடியல சார்.
0: சரி, எல்லாம் சொன்னீங்க. அவர் பேர் என்ன வரைக்கும் சொல்லலையே?
1: அவர் பேர் வந்து, அவர் வந்து சிங், சத்பால் சிங் அவர் பேரு. அவர் தங்கச்சி பேர் வந்து சோபனா, சோபனா நிஷல். அவர் அக்கா இருந்தாங்க, அவங்க பேரு மஞ்சித் கோர். அது ஒரு அண்ணன் அவருக்கு இருந்தாரு, ஆனா இறந்து போயிட்டாரு. அவரு பேரு வந்து அவிதார் சிங்.
0: இப்ப உங்களுக்கு அவங்க குடும்பமே நல்ல பரிச்சயம் போலயே?
1: ஆமா, நாங்கெல்லாம் ஒரே வீட்டுல இருந்தோம் சார். எனக்கு ரொம்ப சரியான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவரை எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியும் சார்.
0: எவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க அவரை பார்த்து ஜோஹருக்கு வந்தாருன்னு சொன்னீங்களே?
1: அவரை வந்து பார்த்து நான் ஒரு 12 வருஷம் இருக்கும் சார்.
0: ஓ, கடைசியா ஜோஹருக்கு வந்தது உங்களை பார்க்க?
1: ஜோஹருக்கு நாங்க பிண்டா பண்ணி வந்தோடனே வந்து ஒரு 2-3 நாள் இருந்தாரு. அப்புறம் போனாரு. அதோட அவரு கொண்டேக்கே தெரியல, அவங்க அம்மா இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. நாங்கெல்லாம் தேடிட்டு எங்கெங்கயோ தேடி பாத்தோம் சார், கிடைக்க மாட்டேங்கிறாரு.
0: தத்பால் சிங் தமிழ் பேசுவாரா? தமிழ் புரியுமா?
1: நல்லா தமிழ் தெரியும் அவருக்கு.
0: இப்போ இப்போ அவருடைய சொந்த ஊர் சொன்னீங்க இல்லையா, அங்க மாறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல அவர் ஸ்லாயாங்லி தான்?
1: இல்ல, அவர் ஸ்லாயாங்ல கேல்ல இருக்கிற மாதிரி தெரியல சார். ஏன்னா நான் தெரிஞ்சவங்க எல்லாத்துலயுமே தேடி பாத்துட்டேன், அவரை கண்டுபிடிக்கவே முடியலங்க சார்.
0: இப்ப உங்களுடைய நண்பர்கள் வட்டாரம் யாருக்கும் தெரியல?
1: யாருக்கும் தெரியல. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கூட்டாளி எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டு பார்த்தேன், எங்கதான் இருக்காருன்னே தெரியல சார். நாங்க எல்லாம் ஒரே வீட்டுலதான் இருந்தோம்.
0: வீடு
1: வந்து முந்தி வந்து கம்பத்து வீடு இருக்கு சார். கம்பத்து வீட்டுல வந்து கிரா, எங்க வீட்டுல வந்து அவர் சேவை இருந்தாங்க அவங்க அந்த ஃபேமிலி.
0: அப்படி பழக்கம்.
1: ஆமா.
0: சரி, எப்படி இருப்பாரு பாக்குறதுக்கு தத்பால் சிங்?
1: அவரு வந்து ஒல்லியா இருப்பாரு, மூஞ்சில நிறைய பிம்பிள்ஸ் இருக்கும். செர்பான் போடல, போட மாட்டாரு.
0: இப்போ தத்பால் சிங் இந்த பெயரெல்லாம் ரொம்ப அரிது இல்லையா? அப்படி தத்பால் சிங் ஒரு சீக்கியர், அவருக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு, தமிழ் பேசுவாரு,
1: தமிழ் நல்லா தெளிவா பேசுவாரு.
0: இப்படி யாருக்காவது தெரிஞ்சு அவருடைய விவரங்கள் வந்தா நம்ம நிச்சயமா உங்களை தொடர்பு கொள்றோம், சரிங்களா?
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நீங்க ஒருவேளை தத்பால் சிங்கோ இல்ல அவரு குடும்பத்துல இவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியுது இல்லையா, ஒவ்வொரு பேரா சொன்னீங்க முதல்ல, சோபனா மஞ்சித் கோ அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, யாராவது கேட்டுட்டு இருந்தா அவங்க கிட்ட சொல்லுங்க சார். நீங்க அவங்களை ஏன் தேடுறீங்க?
1: அவங்க அம்மா வந்து எனக்கு அம்மா மாதிரி. அவங்க நான் மிஞ்சி பாக்குறப்பயே அவங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு. அதான் எப்படி இருக்காங்க என்னன்னு ஒண்ணும் புரியல சார். அவங்கள நான் எங்கெங்கயோ தேடி பாத்துட்டேன் சார், கிடைக்கவே மாட்டேங்கிறாங்க.
0: சரி,
1: ஏ சத்பால் டுகெதர் ஹோ மே லெனி தேக்கோத்தும். சார் சத்பாலே, நான் அவனை ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கடா இருக்க, அம்மா எப்படி இருக்காங்க, தங்கச்சி எப்படி இருக்காங்க, உன்னை பாக்கணும் போல இருக்குடா. எங்க இருந்தாலும் எனக்கு ஒரு கால் மட்டும் பண்றான், நான் வந்து பாக்குறேன் உன்னு.
0: நீங்க ஹிந்திலாம் பேசுவீங்களா சார்?
1: அவங்க நாங்களாம் ஒரே வீட்டுல இருந்ததுனால இப்ப எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பேச தெரியும் சார்.
0: ஓ சரி, அப்ப அந்த மொழியிலேயே அவரை நீங்க கூப்பிடணும், அப்படிதான் கூப்பிடுவீங்க?
1: ஆமா,
0: இந்த நட்பு அதையும் தாண்டி அப்படின்னு வாங்கல, அந்த மாதிரி உங்களுடைய ஒரு சகோதரரை நீங்க தேடுற மாதிரியான ஒரு சூழல்.
1: அவர் எங்க எங்களுக்கு வந்து சகோதரர் தான், எங்க ஃபேமிலியில அவங்க ஃபேமிலியும் சேர்ந்துருந்தாங்க. அப்படி
0: அக்கம் பக்கம் அப்படின்னா நமக்கு முதல் உறவு அவங்கதான் இதுவா இருந்தாலும்.
1: 5 வயசுலேருந்து நாங்க 30 வயசு வரைக்கும் சரியான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
0: இப்படியாவது நீங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு நாங்களும் காத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க சார், ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி சண்முகம். தத்பால் எங்க தத்பால் இருக்கீங்க? சண்முகம் உங்களை தேடுறாரு. யாராவது உங்களுக்கு தத்பால் அப்படின்னு நண்பர்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூப்பிடுங்க, அவர்கிட்ட பேசிட்டு இங்க தொடர்பு கொடுப்பீங்கன்னு காத்துட்டு இருக்கோம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.
1: வேலைக்கு செல்லும் போது வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோர் அல்லது உடல்நலன் குறைந்தவர்களை பற்றி கவலையா? கோல்டன் லைஃப் கேர் உங்கள் இல்லத்திற்கே அனுபவம் மிக்க பராமரிப்பாளர்களை அனுப்பி அன்புடன் கவனித்துக் கொள்கிறது. அழையுங்கள் 0312-922-2659. விவரங்களுக்கு www.goldenlifecare.com.my.
2: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0309-7291 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: இன்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

உங்கள் சோகம் கேட்க வந்த குரல் எதுவோ மணி இப்போ 6:30. திராயிசையில் உறவுகள் தொடர்கதையை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு புதன்கிழமையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கையில எத்தனையோ தருணங்கள், இன்னைக்கு சண்முகம் தட்பால தேடினார் இல்லையா, அதுல இருந்து இந்த கதை வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. ஒரு ஒரு நண்பர் கூட்டம் இருக்கிறது, அந்த நண்பர் கூட்டத்துல எல்லாருமே கூட்டாளிங்களா இருக்கீங்க. இதற்கிடையில ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்படுது. இந்த மனக்கசப்பு ஏற்படும் நேரத்தில் நீங்க எப்படி இந்த நண்பர் கூட இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்பை சரிப்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு யோசனை, சிந்தனை, அது போறதுக்கு முன்னால கோபமோ இல்ல சில தயக்கங்களோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்கிற யாரோ இல்ல வெளியில இருக்கிற நமக்கு தெரிந்த ஒரு நபர், காமன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ஒருத்தவங்க கிட்ட நியாயத்தை சொல்லுவோம். அந்த நியாயம் சொல்லும் போது அந்த இடத்துல அவர் மூன்றாவது நபராக மாறுறாரு. இப்போ உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் இடையக்கூடிய பிரச்சனையில மூன்றாவது நபருடைய மனசும் அவங்களுடைய பார்வையும் முன்வைக்கப்படும் போது சில பிரச்சனைகள் வரும் இல்லையா, அதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் பேச போறோம். அந்த மாதிரி சூழலை கடந்து வந்திருக்கீங்களா? உங்களுக்கும் உங்களுடைய நல்ல நண்பருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, மூன்றாவது நபரின் ஆலோசனைக்குள்ள போறீங்க. அது சரியா கூட அமைஞ்சிருக்கலாம், இல்ல அது இந்த பிரச்சனையை இன்னும் மோசமடைய செய்திருக்கலாம். எப்படிப்பட்ட சூழல் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு, இதனால நீங்க மத்தவங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது என்ன அப்படின்றத பத்தி கொஞ்சம் பேசுவோம். இப்படிப்பட்ட சூழலை கடந்து வந்திருக்கீங்களா? உங்ககிட்ட பேசுறதுக்காக காத்திருக்கின்றது இன்றைய உறவுகள் தொடர்கதை. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 நல்ல நண்பர்களுக்கிடையே விரிசல், மூன்றாவது நபரின் ஆலோசனை ஐயோ இன்னும் மோசமாக்கிருச்சு, அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா சரியா இருக்கும், இன்னொரு பக்கம் அவங்க தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். எந்த கதையாக இருந்தாலும் கேட்க காத்திருக்கிறோம், கூப்பிடுங்க.

0: ஏப்ரல் மாதத்தில் படத்துக்காக மனசே மனசே மனசில் பாரம் அப்படின்ற அந்த பாட்டு கேட்டுட்டு வந்தோம். உறவுகள் தொடர் கதையில நீங்க நண்பர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில இன்னொரு நண்பருக்கும், இப்போ உங்களுக்கும் இன்னொரு நண்பர், ரெண்டே ரெண்டு பேருக்கு பிரச்சனை, மூணாவதா யாரு வந்தாலுமே அது மூன்றாவது நபர், அப்படி கொண்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம்.
1: எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க காலேஜ் படிக்கிறப்போ, 18 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் அது. சோ நம்ம காலேஜ் படிக்கிறப்ப குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்போம்ல, சோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதுல வந்து எல்லாத்துக்கும் நம்ம க்ளோஸா இருக்க மாட்டோம். சோ அதுல ஒரு குறிப்பிட்ட சில பேரு கிட்ட தான் நம்ம க்ளோஸா இருப்போம். அவங்க வந்து ஒன் ஆஃப் தெம். நமக்கு சில விஷயம் வந்து பிரைவேட்டா இல்ல சீக்ரெட்டா ஷேர் பண்ணுவோம். நம்ம அந்த படிக்கிற வயசுல 18-19 வந்து இட்ஸ் வெரி யங், மேபி ஒரு இம்மெச்சூர் ஏஜா கூட இருக்கலாம். சோ அவங்க அது ஒரு சீரியஸா எடுத்துக்காம அவங்க வந்து இன்னொரு அந்த கேங்ல இன்னொரு ஃப்ரெண்ட் கூட ஷேர் பண்ணி, பட் மத்த இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அது வேற மாதிரி எடுத்துட்டு போய் அது எந்த நியூஸ் எனக்கு வந்து, சோ அது எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. சோ அதனாலயே நாங்க வந்து லைக் ஒரு ஃபியூ இயர்ஸா பேசாம ஃபைனலி பிஃபோர் மை வெட்டிங் தான் வந்து திருப்பி ரீகன்சல் பண்ணோம். அதை பத்தி உட்காந்து கம்யூனிகேஷன், அதை பத்தி பேசி
0: அவ்வளவு நாள் கழிச்சு கல்யாணத்துக்கு வரணும்,
1: அதுதான் தெரியல. அந்த கேப் வந்துச்சுன்னு கூட தெரியல, அந்த இடைவெளி எதுக்கு வந்தது கூட தெரியல. பட் மேபி அந்த பர்டிகுலர் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அண்ட் அவங்க வந்து என்னோட பிரைட் மேட் ஆகுனாங்க, திருப்பி ரீகன்சல் பண்ணோம், திருப்பி க்ளோஸ் ஆனோம், அண்ட் ஷீ இஸ் கெட்டிங் மேரிட் நெக்ஸ்ட் மந்த். சோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, ஐ திங்க் ஒரு பிரச்சனை அந்த ஏஜ், மேபி அந்த ஏஜ் இருக்கலாம். பிகாஸ் அந்த டைம்ல வந்து நம்ம நினைப்போம் வெரி வெரி இமோஷனல் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து, ஓ நான் உனக்கு உங்ககிட்ட நம்பி நான் சொன்ன விஷயம் வந்து நீங்க இன்னொருத்தங்கிட்ட பேசல அது வேற மாதிரி. இப்ப அவங்களோட வெட்டிங்க்கு ஃபைனலி செப்டம்பர் கல்யாணம் பண்றாங்க, அண்ட் ஐ வில் பி ஹர் பிரைட்ஸ்மேட்.
0: அவங்களுக்கு எங்களோட வாழ்த்து சொல்லிருங்க. சரியா?
1: கண்டிப்பா. ஆனா இட்ஸ் வெரி சிம்பிள் தான், வெரி சிம்பிள் ஸ்டோரி. பட் என்னன்னா ஐ திங்க் எவ்ரிதிங் வந்து நம்ம கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன்.
0: யாருக்கு பிரச்சனை அவங்க கூட பேசி அதை முடிச்சிடணும்.
1: ஆமா, ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், பிகாஸ் எனக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கலாம் இல்லையா. சோ எனக்கு எது அஃபெக்ட் ஆகுதோ உங்களுக்கு மேபி அது நத்திங் ஸ்மால் விஷயமா இருக்கலாம். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் உட்காந்து ஒரு 5 minutes கம்யூனிகேஷன் ஆக்சுவலி ஒரு ஃபியூ இயர்ஸ் பேசாம இருக்கிறது வந்து
0: இருக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையில எப்படி உங்க நட்புக்குள்ள அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி இருக்கிறதா பேசலாம், கூப்பிடுங்க.

ரந்தினி அவங்களுடைய அழகான கதையை சொல்லிட்டு போனாங்க. அந்த தோழியின் கல்யாணத்துக்கு நான் தயாராயிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆனா ஒரு காலம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. நந்தினியுடைய கல்யாணத்துல ஒண்ணு சேர்ந்து எனக்கு அந்த தோழிக்கும் நந்தினி கல்யாணத்துக்கு பக்கத்துல நிக்க போறாங்க அப்படின்றது அழகான தருணம். பொதுவாகவே என்னன்னா, நம்ம இந்த மூன்றாவது தரப்பு அப்படின்றவங்களை சொல்லும் போது அவங்களுக்கு வந்துடும், ஓ நான் மூணாவது மனுஷனா அப்படி இல்லைங்க. இங்க ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் அப்படின்னா மூன்று பேர் இருக்கும். இப்போ நானு நீங்க இன்னொரு நபர் மூன்று பேர் இருக்கும் போது எனக்கும் உங்களுக்கும் ஏதாவது மனக்கசப்பு வரும்போது நானும் நீங்களும் தான் அதை சரிப்படுத்திக்கணும். மூன்றாவது நபர் அப்படின்றது நமக்கு நெருக்கமான இன்னொரு நண்பரும் கூட. அந்த நண்பர் இதுக்காக கோச்சிக்க கூடாது. ஏன்னா பிரச்சனை அவங்களுக்கும் நமக்கும் இல்லையா, உங்களுக்கும் எனக்கும் அப்படின்னா நம்ம பேசுற இடத்துல அவங்க வேண்டாம். சில நேரத்துல நமக்குள்ள சில ரகசியங்கள் இருக்கலாம், அது காக்கப்படுவதற்காக அப்படிதானே. அதுதான் கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கணும். ஏன்னா பெரும்பாலான பிரச்சனைக்கு மூன்றாவதா ஒருத்தர் கிட்ட போய் விளக்கம் கேட்கிறதும் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதும் தான் இங்க பிரச்சனைக்கு காரணமா அமைகின்றது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி இன்னும் நம்ம பேசலாம். ஒரு பாடலுக்கு பிறகு இன்னொரு கதையும் நமக்காகவே காத்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சங்கர் மகாதேவன் குரல்ல இந்த பாடலை கேட்கலாம். ஏழு மணிக்கு மேல பாட்டுக்கடை இருக்கு இருக்கு இருக்கு. புதிய நேயர்களை பாட்டுக்கடை வரவேற்க காத்திருக்கின்றது. உங்கள் குரல் கேட்க நாங்கள் காத்திருக்கின்றோம். நீங்களா பேசினது, நீயா பேசியது, கேட்கலாம்.

0: என்னடா பேசியது, ராஜா வந்திருக்காரு நம்ம கூட பேசுறதுக்கு.
1: ஒருத்தர் வந்து சந்தோஷ், அவர் வந்து காலமாயிட்டாரு. சந்தோஷம் ரவியும் வந்து அறிமுகப்படுத்தி வச்சதே நான் தான். அதோ ரவி வந்து என் நண்பர், சந்தோஷம் என் நண்பர். ஒரு நாள் வந்து எனக்கும் அந்த சந்தோஷ்க்கும் ஒரு மன வருத்தம் வந்துருச்சு. அவர் என் மேல கொஞ்சம் வருத்தப்பட்டாரு, சில விஷயங்களை வந்து ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்லி என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னாரு. அந்த நேரத்துல வந்து அவர் ரவி வந்தாரு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்கு. வந்தப்ப இந்த சந்தோஷம் சொன்னாரு, ரவி நீங்க வந்து உங்களுக்கு வந்து ராஜா முக்கியமா இல்ல நான் முக்கியமான்னு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க. அப்ப ரவி வந்து நடுவுல இருந்துட்டு சொன்னாரு, ஒன்னே ஒன்னு தான் சொன்னாரு, சந்தோஷ் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும்னா இந்த ராஜா மூலமா தான் எனக்கு தெரியும். ராஜா தான் வந்து உங்களை அறிமுகப்படுத்தாரு, அப்பதான் உங்களோட நட்பு எனக்கு கிடைச்சது. சோ அதனால வந்து எனக்கு ராஜா தான் முக்கியம். இந்த சூழ்நிலை வந்து நான் வந்து உங்க பக்தி வந்து நியாயம் சொல்ல ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொன்னோடனே அவரு சந்தோஷம் என்ன செஞ்சாரு, கோச்சுக்கிட்டு நேரம் நடந்து போயிட்டாரு. திரும்ப மோட்டர்ல வந்தாரு, ரவி கூட இறங்கி நேரம் நடந்து போனாரு. இது ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஆனா அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு நாள் நாங்க சந்திச்சு அதை அப்படியே எல்லாம் மறந்து திருப்பி நண்பர்களா இருந்தோம். அவர் இடையில வந்து கொஞ்ச நாள் முன்னே அவர் காலமாயிட்டாரு. கண்டிப்பா இப்ப இடையில கூட நான் வந்து கால் பண்ணா பேசுவோம், என்ன செய்யறது அப்படி ஒரு நண்பர். எல்லாம் ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஃபார்ம் சிக்ஸ் படிச்ச அந்த காலத்துல உள்ள நண்பர்கள் இன்னும் அதை பத்தி பேசுவோம். ஏன்னா நட்பு மறக்க முடியாது இல்ல.
0: ஆனா அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பேசுறோம், அப்படின்னா எவ்வளவு பெரிய நட்பு அது.
1: ஆமா, நீங்க சொன்னப்ப இந்த மூன்றாவது மனிதன் சொன்னப்ப எனக்கு இந்த சம்பவம் ஞாபகம் இருந்தது. ஏன்னா இந்த சம்பவம் நானும் ரவி அடிக்கடி பேசுவோம். இப்ப கூட நம்ம சந்தான பேசுமே சரின்னு சொல்லுவேன், ரவி ஞாபகம் இருக்கா நம்ம சந்தோஷ் வந்து ஒரு நாள் வந்து இப்படி பேசினாரு. அதான் ரவி சார் இல்ல ராஜா, அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்படி அவர் வந்து சொல்ல முடியும், நீங்க முக்கியமா நான் முக்கிய நீங்க எப்படி முக்கியம்னு சொல்ல முடியும். அதனால வந்து அது மறக்க முடியாத ஒரு சம்பவம்.
0: ரவி நல்ல நண்பருங்க, பக்கத்துல வச்சுங்க. ரொம்ப நன்றி ராஜா.
1: நன்றி நன்றி தேவிகன், உங்கள்கிட்ட ரொம்ப நாள பேசணும்னு வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சது நன்றி. அருமையான நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. சோ என்னோட மனைவி வந்து அவங்க
0: பெரிய தொடர்ந்து

வணக்கம். சலாம் மலேசிய மடாணி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் திவ்யதாஷினி பரமசிவம். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை தாண்டிய குற்றச் செயல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அரசாங்கங்களுக்கு இடையிலான G2G காவல்துறைகளுக்கு இடையிலான P2P ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. இவ்வேளையில் G2G ஒத்துழைப்பு மலேசிய தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு மேலாண்மை குழு மூலம் மேற்கொள்ளப்படுவதாக உள்துறை அமைச்சர் டதோஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். மலேசியா அனைத்தையும் உள்ளடக்கிய பசுமை பொருளாதாரத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வேளையில் மகளிர் ஆற்றல் மாற்றத்தின் பயனாளிகளாக மட்டுமில்லாமல் அதனை வழிநடத்துவதிலும் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என

மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டதோஸ்ரீ நேன்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். நாளை தொடங்கி ஆகஸ்ட் 19 நாள் வரை உதவித்தொகை வழங்கப்படாத RON 95 பெட்ரோல் டீசலின் சில்லறை விலை முறையே 15 சென்ட் மற்றும் 10 சென்ட் குறைக்கப்படுகிறது. RON 95 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 62 சென்னுக்கு விற்கப்படும். டீசல் லிட்டருக்கு 4 ரிங்கெட் 47 சென்னுக்கு விற்கப்படும். மேற்காசியா போருக்கு தீர்வு காணும் வகையில் வட்டார பாதுகாப்பு, நிலைத்தன்மை உட்பட பிற விவகாரங்கள் குறித்து விவாதிக்க பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோசின் நக்வி ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா ஈரான் இடையில் அமைதி நிலவவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் முக்கிய இடைத்தரகராக நக்வி செயல்பட்ட வேளை பாகிஸ்தான் ராணுவத்தின் சக்தி வாய்ந்த தலைவரான அசிம் முனீருடன் நெருக்கமானவராக அவர் அறியப்படுகிறார். அதீத வெப்பம், காட்டுத்தீ, வறட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க பிரிட்டன் பிரதமர் ஆண்டி புன்ஹெம் அவசர கூட்டத்தை நடத்தவுள்ளார் என்று பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அவர் இக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விளையாட்டு பாரா உலகக்கிண்ண ஹாக்கி போட்டி ஹாக்கி சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ள அறிவுசார் குறைந்தோருக்கான முதலாவது ஹாக்கி உலகப் போட்டியில் மலேசியா பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி ஆகஸ்ட் 20 நாள் முதல் 25 வரை பெல்ஜியத்திலும் நெதர்லாந்திலும் நடைபெறுவதாக தேசிய அணியின் துணைத் தலைவர் ஆர் சங்கர் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

தீரா இசையை கேட்டுட்டு இருக்கீங்க. தீரா இசையில் இப்போ வருவது பாட்டு கடை. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட்டு கடையில நீங்களும் பேசலாம். என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் எப்போதுமே அப்படியே அன்பை அள்ளி கொடுத்து பாட்டை கொடுக்கறதுக்கு நாங்க காத்துட்டே இருக்கோம். வாங்க கூப்பிடுங்க. சொல்லுங்க 3228255733 அல்லது 4768. இன்னைக்கு பாட்டு கடையில புதிய நேயர்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்கள் குரல் கேட்க காத்திருக்கும் பாட்டு கடைக்கு இப்போதிலிருந்து நீங்க அழைக்கலாம்.

0: அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:28.
2: பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைத்தொலைபேசிய கல்வி சாதனமாக மாற்றலாமே. மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தீர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0309072919.
3: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
4: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
5: என்ன
2: பாடல் பாட்டு கடையில? எனக்கு ரொம்ப பிடித்த பாடகர் அப்படின்னா டக்குன்னு எனக்கு ஹரிஹரன் ரொம்ப பிடிக்கும்.
5: ஓகே, ஹரிஹரன் பாட்டுனா ஓகே. கனவே கலையாதே படத்துல இருந்து பூச மஞ்சள், கொஞ்சம் சோகமான பாட்டு, ஆனா அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் கேக்க.
2: உங்களுக்கு எதார்த்தமா கேட்ட விஷயமா இது? எப்படி
5: இல்ல இல்ல, எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், அது ரொம்ப சோகமா இருக்கும் அந்த பாட்டு.
2: என்ன ஒரு 20 பாட்டு எழுத சொன்னீங்களா, நான் அந்த பாட்டு எழுதிருவேன் எனக்கு பிடிச்ச பாட்டு வரிசையில.
5: அப்படியா? நான் உண்மையில எதார்த்தமா தான்
2: கேட்டேன்.
5: அவங்களுக்கு ஃபேவரட் சிங்கர் கேப்போம் அப்படின்னு தான் நான் கேக்குறேன்.
2: சரி, நல்லா இருக்கு. இந்த விளையாட்டு ஒரு நாள் இந்த மாதிரி செய்வோம்.
5: ஓகே, நல்லா இருக்கு.
2: களிபதி வேலை செஞ்சிருச்சு, பூசு மஞ்சள் கேக்கலாம்.
5: நன்றி.
2: தயனா உடம்பு பாத்துக்கோங்க.
5: நீங்களும் உடம்பும் மனசும் பாத்துக்கோங்க.
2: வாவ், ரொம்ப நன்றி தயனா.
5: நன்றி நன்றி, பாய்.

0: கனவே கிடையாது, ரொம்ப சோகமாக்குற ஒரு பாடல். அவங்க சொல்லிட்டு முன்குறிப்பு பின் குறிப்பு எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. உயிர் நீங்கி போனவளே, என் உயிர் வாங்கி போனவளே, என் உயிர் போன தேகம் மட்டும் நடமாடுதே பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு முரளி அப்படி பார்ப்பாரு. என் வாழ்வை பாரம்மா அப்படின்னு சொல்லும் போது அது பாரத்தையும் காட்டும். அந்த மாதிரி உன் போன்ற புன்னகையால் என் வாழ்வை குடிப்பவள் யார், உன் போன்ற பார்வையினால் என் கண்களை எரிப்பவள் யார் அப்படின்னு ரொம்ப நல்ல பாட்டு. அந்த பாட்டு கேட்ட டயானாக்கு ரொம்ப நன்றி. இப்ப யாருன்னு கேட்கலாம்?
1: தனுஷ்
0: பேசுறேன். தனுஷ்
1: எங்க இருந்து?
0: தனுஷ் இங்கதான் கால் பண்றேன். அங்க தான் நான்
1: யோசிச்சிட்டேன்.
0: யோசிக்கிறீங்களா எங்கதான் இருக்கும் அப்படின்ட்டு? சரி தனுஷ்க்கு இன்றைக்கு என்ன பாடல்?
1: எனக்கு இந்த பாட்டு ரொம்ப நாள் ரேடியோல கேட்டு தோணுச்சு. எனக்கு பிடித்த பாடல்.
0: ஓ, எனக்கு பிடித்த பாடல். அது உனக்கும் பிடிக்கும்.
1: அது எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆமா, எனக்கு பிடித்த பாடல் ஜூலி கணபதி நினைக்கிறேன்.
0: சரி, ஜூலி கணபதி. அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு, அப்படியே போயிட்டே இருப்பாங்க கார்ல பாட்டு வரும்.
1: ஆமா, ரொம்ப
0: நல்லா இருக்கும். கேட்டு ரசிப்போம். நீங்க அப்படியே நெரிசலை மறக்கிற மாதிரி வந்துட்டே இருக்கு அந்த பாட்டு. உங்களுக்கு பேர் வந்து நடிகர் தனுஷ் வந்தானே வச்சாங்களா, இல்ல அதுக்கு முன்னே தனுஷ்னு வச்சுட்டாங்களா?
1: அதுக்கு முன்னே
0: வச்சுட்டாங்க. அப்ப எங்க ஹீரோ நீங்க தான் தனுஷ். வாங்க நண்பரே, உங்களுக்கான பாடல் வருது கேக்கலாம்.
1: Okay, thank you.

0: எவ்வளவு நல்லா இருக்கும் நம்ம மனசு எங்க போகணும்ன்றத நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு அப்படியே சொல்லாமல் புரிந்தால். இப்போ நீலாவதி வந்திருக்காங்க, கிப்பலா பத்தாஸ்ல இருந்து பேசலாமா அவங்க கிட்ட? இதான் முதல் தடவை பேசுறோமா?
1: கோவப்பட
0: மாட்டீங்க? பொறுமை. நீலாவதி கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு.
1: ரொம்ப நன்றியா.
0: நன்றி, தொடர்ந்து கேளுங்க.
1: சரியா.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல் இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீங்களா? MyNAB's e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 01907219119. தீரா இசையில் பாட்டுக்கடை கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டுக்கடையில மூன்று வாடிக்கையாளர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. முதல்ல நீலாவதி கேட்ட பாட்டுதான், புத்தம் புதுப்பு பூத்ததோ. அடுத்தது சூராஜ் நினைக்கிறேன் வந்திருக்கிறாரு.
1: சூராஜ் பேசுகிறேன்.
0: சூராஜ் எங்க இருந்து? சூராஜ்
1: ரவாங்ல இருந்து கால் பண்றேன்.
0: இப்பதான் தனுஷ் ரவாங்ல இருந்து பேசிட்டு வச்சாரு தெரியுமா? ரவாங்ல தனுஷ் யாராவது?
1: இல்ல இல்ல தெரியல.
0: சரி சூராஜ், எங்க வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா?
1: இப்பதான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறேன்.
0: இங்க வேலை செய்யறது வீடெல்லாம் ரவாங் தான்?
1: இல்ல இல்ல, இப்ப வேலை செய்யறது பிஜேல. இப்ப ரவாங்ல இருந்து பிஜே இருந்து இப்ப போறோம். போறேன்.
0: எவ்வளவு நேரம் ஆகும்?
1: ஒரு மணி நேரம்.
0: பைபாஸ் கிடைப்பீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் பிளாஸ் ஹைவே நேரம் அப்படி கண்ட்ரி ஹோம்ஸ்க்கு புந்துருவேன்.
0: இப்படி எடுத்து அப்படி அப்படி. சரி, இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள எந்த பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு? அப்படியே இருக்கிற களைப்பெல்லாம் போயிரும்.
1: ஏ ஆர் ரஹ்மான் பாட்டு, புது வெள்ளை மலை.
0: அந்த பாட்டு கேட்டா எல்லாம் கரைஞ்சு போயிரும், களைஞ்சு போயிரும்.
1: கரை கரைஞ்சி அப்படி மனம் கூ இருக்கும்.
0: ஜில்லுன்னு வீடு போய் சேருவீங்கன்னு சொல்லுங்க.
1: நன்றி.
0: நன்றி சூராஜ்.

0: இருக்கிற சூட்டுக்கு இந்த பாட்டு தான் வேணும்னு அடம் பிடிச்சு சிவராஜ் வாங்கிட்டு போனாரு. யார் அடுத்து பாட்டு கடையின் வாடிக்கையாளர்னு கேக்கலாம்?
1: மதன் பேசுறேன்.
0: மதன், கூப்பிட்டீங்களா பாட்டு கடைக்கு? இதுக்கு முன்ன கேட்டதே இல்ல போல.
1: இல்ல இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். பந்திங்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
1: பந்திங்ல எல்லாம் நல்லா இருக்காங்க.
0: வேலை முடிஞ்சா மதனுக்கு?
1: வேலை முடிஞ்சிருச்சு.
0: அங்கேதான் வேலை?
1: புச்சோம்.
0: பூச்சோங்கிலிருந்து பந்திங்கா? முதல்ல ஒருத்தர் பிஜே ல இருந்து ரவாங்க, எவ்வளவு நேரம் எடுக்கும் போய் சேர?
1: ஒரு 40 minutes பிடிக்கும்.
0: எடுக்கும். ஆனா இல்ல, மத்த நாள் வேலை இல்லாத நாள் போனா?
1: வேலை இல்லைனா நான் வந்து இந்த WC ஹைவே இருக்கு, அதுக்குன்னா ஒரு 30 minutesல போயிருவேன்.
0: ஓ, ஏறக்குறைய ரொம்ப நெரிசல் இல்ல? சரி, என்ன பாடல்?
1: பூங்காத்திலே உன் சுவாசம், அந்த பாட்டு வேணும் ப்ரோ.
0: இப்ப யாரோட சுவாசம் வேணும் சொல்லுங்க, எடுத்து கொடுத்துருவோம். இந்த சூழ்நிலையில இந்த குறிப்பிட்ட பாடல் பிடிக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு உங்க மனநிலை எப்படி இருக்கு?
1: இன்னைக்கு என் மனநிலை நல்லா இருக்கு. என் ஒய்ஃப் நித்தியஸ் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு.
0: உங்க ஊர்ல நல்ல வானம், ஏன்னா அங்க கடல்ல மோரிப்பெல்லாம் வருதுல்ல? அதனால சூரியன் அந்தி சாயும் நேரம் ரொம்ப அழகா இருக்கும்ல?
1: ஆமா ப்ரோ, அழகா இருக்கும்.
0: அந்த அழகுல நீங்களும் மனைவியும் உட்கார்ந்து ரசிச்சுட்டு இந்த பாட்டு கேளுங்க.
1: ஓகே ப்ரோ, தேங்க் யூ.
0: நீங்க என்ன சாப்பாடு கேட்டாலும் ராத்திரி உங்களுக்கு சமைச்சு கொடுத்துருவாங்க.
1: ஆடி மாசம் ப்ரோ, சைவம் ப்ரோ.
0: ஓ பரவாயில்ல, சைவம் அது கேளுங்க.
1: ஓகே ஓகே ப்ரோ,
0: நன்றி மதன்,
1: தேங்க் யூ, பை.

0: நல்ல சோகம் நிறைந்த அழகான ஒரு பாடல் முதல்ல மதன் கேட்டாரு. அவருக்காகவும் மனைவிக்காகவும் லட்சுமி வந்திருக்காங்க. நம்ம கடைசியா பேசவே இல்லை தானே?
1: பேசவே இல்லை.
0: இன்றுதான் அழைப்பு கிடைத்ததா? ஏன், மற்ற நாட்கள்ல நீங்க கடைக்கு சீக்கிரமா அந்த வரிசையில் நிக்க வேண்டிதானே?
1: கிடைச்சிருந்தா நின்றுக்க மாட்டோமா?
0: சரி, இன்னைக்கு நின்னு கிடைச்சிருச்சு. என்ன பாட்டு?
1: உழவன் பர்த்டே. கண்களில் என்ன ஈரமோ அந்த பாடல்.
0: ஏன், என்னாச்சு, சோகம் எல்லாம் நல்லா போகுது தானே?
1: அந்த பாடல் இந்த மாலை வேளையில் கொஞ்சம் கேட்பதற்கு காதுக்கு இனிமையா, அதே சோகம் கலந்த சுகம்.
0: நீங்க அந்த அந்த ரகம் சோகம் வந்து சுகமா இருக்கும் சில இடத்துல. நீங்க நிதானமா பேசுறீங்க, எப்போதும் அப்படி நிதானமா இருப்பீங்களா?
1: கோபம் மாறி போயிடும்.
0: ஓ, மாறி. இப்ப இதுவே நீங்க கோபமா இந்த பாட்டு விரும்பி கேளுங்க, பாப்போம் எப்படி இருக்குன்னு. கோபப்படுங்க, நான் கேக்கணும்.
1: பாட்டு வருமா?
0: ஓ, இதான் அதிகபட்ச கோபமா? அந்த பாட்டு உங்களுக்காக வருது, நிதானமா கேளுங்க. இன்றைய நாள் நிதானமா உங்களுக்கு முடிட்டோம்.
1: ரொம்ப நன்றி. நன்றி.

0: பாட்டுக்கடை கேட்டுட்டு இருக்கீங்க. பாட்டுக்கடையில அடுத்தது யாரு வந்திருக்கிறாங்க? சகுந்தலா சொப்பாங்கலின்னு பேசுறீங்களா? அங்கதான் உள்ளவங்களானே?
1: நான் வந்து பஹா உள்ளவங்க.
0: கல்யாணம் பண்ணி சொப்பாங்க. பின்னால யாரு அந்த குரல்? நானும் நல்லா இருக்கேன். உங்களுக்கு என்ன பாட்டு
1: பிடிக்கும்?
0: ஓவியனா இல்ல அவரு ஓவியனா? அவருதான் ஓவியன். உண்மையில வரைவாரா? இன்னைக்கு அவருக்கு வாசிப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையா? ஆடி மாசம் நிறைய இருக்குமே வாசிப்பெல்லாம்.
1: அவரு
0: சீன மொழி பேசக்கூடியவர் இல்ல?
1: சீன மொழி பேசுவாங்க.
0: ஓ பேசுவாரா?
1: பேசுவாங்க.
0: என் காதலி சீன மொழியில எப்படி சொல்லுவீங்க?
1: தெரியல.
0: அப்படி நீங்க சொன்னாதான் உங்களை வரைவாரு. சரியா? பாட்டு வருது, ரொம்ப மகிழ்ச்சி. வசனியும் கேட்டேன்னு சொல்லுங்க.
1: அப்படி
0: ரொம்ப ரொம்ப துள்ளலா இருக்காரு, போய் பிடிச்சுக்கோங்க.

என் காதலி என்ன சொல்ல போகிறாய்? என்ன ஒரு கேள்விக்குறி! அந்த கேள்விக்குறியோடு இன்றைய தீரா இசை பாட்டுக்கடை எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் தான் இது. இந்த 4 மணி நேரம் உங்க வாழ்க்கையில மிகச்சிறந்த தருணங்களாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். அப்படிப்பட்ட தருணத்தை இந்த நிகழ்ச்சியின் வழி கொண்டு வந்து சேர்த்திருந்தால் அது போதும், ரொம்ப நல்ல பொழுதாக இருக்க போது. நல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, வேக வேகமா ஓடின ஒரு நாள் அமைதியாய் நிறைவு பெறட்டும். நல்ல போய் ஓய்விடுங்க, தூங்கி எழுந்திருச்சு நாளைய விடியலை நல்லபடியா கொண்டாட கொண்டுட்டு போக தயாராகுங்கள். இன்றைக்கு பேசின விஷயங்கள், வந்த பாட்டெல்லாம் உங்க மனசுக்கு மருந்தாய் இருந்திருக்கும், காதுக்கு தேனாய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். காற்றின் மொழியில நளினி அச்சுதன் உங்களோட பேச காத்துட்டே இருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட இருந்து விடை பெறும் நேரம் வந்தாச்சு. இருந்தாலும் எங்கள் எண்ணமும் எங்கள் மனசும் உங்க மேல இருந்துட்டே இருக்கும். சரியா, இன்னொரு நிகழ்ச்சியில நம்ம பேசலாம். உங்க உடம்பு உங்க மனசெல்லாம் பாத்துக்கோங்க. இருவிழி உனது இந்த பாடலோடு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பேசலாம். தேவிகன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஸ்டெம் கல்வியும் நுட்பத்திறன் கல்வி, டிவிட் துறைகளும் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் எதிர்கால தொழில்நுட்பங்களை உருவாக்கி புத்தாக்கங்களை வழிநடத்தக்கூடிய திறன் வாய்ந்த மனித வளத்தை உருவாக்க முடியும் என உயர்கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அமினுடின் ஹசீம் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் மீண்டும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்நிலையில் எல்லை தாண்டிய புகைமூட்ட சிக்கலை எதிர்கொள்ள உடனடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக பாதுகாப்பு இணைப்பு ஈகாத்தான் அமைப்பின் தலைவர் தான்ஸ்ரீ லீலாம்தாய் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சரியான் பகுதியில் காற்றுதர குறியீடு IPU 200 தாண்டியதை தொடர்ந்து மாணவர்கள் பள்ளி சமூகத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 108 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனிடையே பள்ளிகள் மூடப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் PDPR தொடரும் என மாநில பேரிடர் மேலாண்மை குழு JPBN தெரிவித்துள்ளது. சமூக பாதுகாப்பு நிறுவனம் பொர்கேசோவின் 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் லிண்டோங் டோப்லோ அம்பாட் ஜாமின் கீழ் 66 கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மதிப்பு 29,271 ரிங்கிட்

என கிளாந்தான் பொர்கேசோவின் துணை இயக்குநர் நூர் அசீமா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வெள்ளை மாளிகை வளாகத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள கட்டுமான பணிகளுக்காக குறைந்தது $900 மில்லியன் செலவிட திட்டமிட்டுள்ளது. இதற்காக காங்கிரசிடம் நேரடியாக நிதி பெறுவதற்கு பதிலாக தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடமிருந்து நிதி திரட்டப்பட்டுள்ளது. மும்பையில் பெய்த கனமழையை தொடர்ந்து குர்லா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிறார் 3 உட்பட குறைந்தது 6 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள 200 சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன. UTMB-யின் மலேசியா அல்ட்ரா ட்ரெயில் போட்டியில் 63 நாடுகளைச் சேர்ந்த 1,700 மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளனர். செப்டம்பர் 10 முதல் 13 பேரா தைப்பிங்கில் நடைபெறும் இப்போட்டியில் 1,000 மேற்பட்ட பன்னாட்டு வீரர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

திராயிசைக்கு விடை கொடுத்து காற்றின் மொழியும் தொடங்கியாச்சு. உங்களுக்கு துணையாக நாங்க எப்போதுமே உங்க கூடவே இருப்போங்க. இன்னமும் நீங்க வீடு போய் சேரல அப்படிங்கறது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க தான் உங்க கூடவே இருக்கோமே. பாடல்களை உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டே இருக்கோம். இரவு 9 மணி வரைக்கும் தெலுங்கு பாடல்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். அதுக்கப்புறம் இரவு 10 மணிக்கு டிக்டாக் நேரலையில் நாம இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் 10 பாடல்கள் 10 எண்கள். உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோ அதை வந்து நீங்க பதிவு செய்வீங்க. அந்த எண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் பாடல் என்ன அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு எடுத்து அழகா அப்படியே கொடுப்போம். இதெல்லாம் புதன்கிழமை காற்றின் மொழியில் நடக்கும். ஆக காத்திருங்க, எங்களோட இணைந்திருங்கள். இப்போ வந்து தெலுங்கு பாடல்கள் நம்ம உங்களுக்கு கொடுக்க போறோம். பயணத்துல இருக்கீங்களா? பார்த்து பத்திரமா பயணம் செய்யுங்க.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்டச்சும் பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

ஹரிச்சரன் குரல்ல இனிமையான அந்த பாடலையே நாம் கேட்டிருந்தோம். காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்களை நாங்கள் உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். அதே சமயம் தெலுங்கு திரையுலகம் பக்கமாகவும் கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்துட்டு வரலாம். இந்த மாதம் வெளிவரவுள்ள இரண்டு புதிய திரைப்படங்கள் குறித்த தகவல்கள் கைவசம் இருக்கு. இயக்குநர் திரைக்கதை எழுத்தாளர் சிவா நிர்வாணா இவருடைய இயக்கத்தில் வரும் 21ஆம் தேதி வெளிவரவுள்ள புதிய திரைப்படம் இருமுடி. ரவி தேஜா, பிரியா பவானி சங்கர், சாய் குமார் ஆகியோர் இந்த திரைப்படத்தில் வந்து முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னொரு படம் என்ன அப்படிங்கறத சில பாடல்கள் கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். அடுத்து வரும் பாடலை ஹரிஹரன் சாதனா சர்க்கம் உங்களுக்காக கொண்டு வராங்க.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:39. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் 8:39.
2: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.
3: இன்றைய வணக்கம் மின்னலில்
4: உங்ககிட்ட பழைய பொருட்கள் இருக்கா? வீசுறதுக்கு மனசே வராம இன்னும் வைத்திருக்கீங்களா?
5: ஆனா அது உங்களுக்கு உணர்வா இருக்கா சொல்லுங்க.
6: மோட்டார் பைக் ஓடல, அதான் ஒரு நல்ல ஓடுற கண்டிஷன் தான். 43 வருஷம் ஆச்சு அந்த பைக் வீட்டுல இருக்கு.
7: எங்கிட்ட வந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து செகண்டரி ஸ்கூல் நான் படிச்ச போன பஸ் எல்லாம் இருக்குல்ல, அப்ப டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க, சின்ன சின்ன டிக்கெட் எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இன்னும் பொருள் சொல்ல முடியாது, உடுப்பு. இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் திரும்ப எலும்பாவி அந்த சட்டிகளை போ ஒரு 15 வருஷம்.
5: அப்ப நீங்க 15 வருடம் உழைப்ப போடணும் இல்லையா?
7: என்னோட பிள்ளைகளோட பொருள் தான் அது. மொத மொத நான் கட்டி விட்ட அருணாக்குடி சலங்கையில இருந்து அவங்களுக்கு நான் மொத போட்டு விட்ட உடுப்புல இருந்து எல்லாத்தையுமே வந்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். அப்பாவோட மோட்டார் சைக்கிள் வந்து ஆக்சுவலி எங்க கூட வந்து 27 இயர்ஸா இருக்கு. அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அந்த மோட்டார் சைக்கிள் வந்து யாருமே பயன்படுத்தல, அது அப்படியே வீட்டுல அவரோட ஞாபகமாகவே இருக்கு. ஹஸ்பண்டோட அந்த கன்சியல் காடி 18 வயசுல இருக்கும்போது அவங்க வீட்டுல வாங்கிருப்பாங்க போல. அப்புறம் நானும் அவரும் விரும்புற காலத்துல அந்த கார்லதான் போவோம். இப்ப கடைசியா இல்ல இந்த காடி எனக்கு கிளியர் பண்ண மனசே வர மாட்டேது, இதுல ரொம்ப மெமரி இருக்கு. அடுத்து இப்ப பையன் 2 வருஷத்துல எஸ்பியா முடிச்சோம், அதுலதான் கார் பழக வைக்கணுமா.
4: அந்த வாகனம் வந்து 3rd தலைமுறையை பாக்குது.
7: ஆமா, ஸ்டாண்டர்ட் 1 ரிப்போர்ட்டர் மொத மொத நாங்க படிச்சு ஆர்டிச்சூடி ஸ்டாண்டர்ட் 1 வாங்கினது, அம்மா வாங்கி கொடுத்தது, இப்ப வரைக்கும் வச்சிருக்கேன்.
3: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

அப்படியே ஒரு உற்சாகமான ஒரு பாடலை உங்களுக்கு நாங்க கொடுத்திருந்தோம். சரிங்க, இன்னொரு திரைப்படம் பத்தி நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல, முதல்ல சொல்லியிருந்தோம் இரண்டு திரைப்படங்கள் இந்த மாதம் வெளிவரவிருக்கின்றன அப்படின்னு சொல்றது. முதல்ல வந்து ஒரு திரைப்படம் பற்றி நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு திரைப்படம் என்னன்னா, சம்பத் நந்தி எழுதி இயக்கி வரும் 28ஆம் தேதி வெளிவர உள்ள புதிய திரைப்படம் போகி. இதில் வந்து ஷர்வநாந்த், அனுபமா பரமேஸ்வரன், டிம்பிள் ஹயாத்தி மற்றும் பலரும் நடிச்சு இருக்காங்க. அதை தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்டுட்டு இருக்க போறோம். 8:31 ஆயிருச்சு, இன்னும் நீங்க சாப்பிடல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா சாப்பிடுங்க. கால தாமதம் செய்து சாப்பிடும் போது அதுக்கப்புறம் தூங்க போகணும், அது சரியா இருக்காதுல்ல, வயிறுக்கு உபாதைகள் ஏற்படாத மாதிரி பாத்துக்குங்க. இங்கிருந்து எங்களுக்கு உங்க மேல அவ்வளவு அன்பு இருக்குங்க, ஒரு ஓரமா உட்கார்ந்து தெய்வீகன் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அது நியாயம் இல்லாதது. அதான் சொல்றோம், உங்களுடைய உடல் நலத்தில் எங்களுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கு, அதனால தான் இதை மறுபடியும் வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கோம். சீக்கிரமா சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் ஏதாவது இருந்தா இந்த வாரத்துக்குள்ள, இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள நம்ம செய்து முடிக்கணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நாளைக்கு வியாழக்கிழமை ஆயிடுச்சுல, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை ரொம்ப பக்கத்துல வந்துடும். அதனால இன்றைக்கு ஏறக்குறைய அதை திட்டமிட்டு நாளைக்கு எதெல்லாம் முடிக்கணுமோ முடிச்சிருங்க. வெள்ளிக்கிழமை மனசு கொஞ்சம் அப்படி லேசா இருக்கும், அதுக்காக தான் இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறோம்.

0: அம்மாடானி உங்களுக்காக
1: சமூக கல்லூரிகளிலும் பல்நுட்ப கல்லூரிகளிலும் பயிலும் B40 குடும்ப மாணவருக்கு உயர்கல்வி அமைச்சின் உதவி. ஒவ்வொரு தவணைக்கும் தலைக்கு 2400 ரிங்கிட் வழங்கப்படுகிறது.
0: மாடானி உங்களுக்காக

காற்றின் மொழியில் தெலுங்கு பாடல்கள் உங்களை தாளாட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த புடி மடனி உதவித்தொகை சலுகையை பயன்படுத்துறோம்ல, இதை பயன்படுத்தி எரிபொருள் வாங்குவதற்காக நம்முடைய நம்முடைய கைபேசி இல்லைங்க, நம்முடைய மைக்காட்டை கொடுக்குறோம். அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மைக்காட்டை கொடுத்து நமக்கு எத்தனை லிட்டர் நம்ம வந்து நிரப்புறோம் இதெல்லாம் வந்து நீங்கள் சரிபார்த்துக்கலாம். எங்கே சரிபார்க்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, டச் அண்ட் கோ இருக்குல்ல, டச் அண்ட் கோ செயலி இருக்கு, அந்த செயலிக்குள்ளே நுழைந்து நீங்கள் அதெல்லாமே பார்த்துக்க முடியும். எவ்வளவு நீங்கள் வந்து பயன்படுத்திட்டீங்க, எத்தனை லிட்டர் பயன்படுத்திட்டீங்க, எத்தனை லிட்டர் இன்னும் மீதம் இருக்கு, மாதம் முடிவடைவதற்குள் எவ்வளவு இருக்கு, இதெல்லாம் நீங்க சரி பார்த்துக்கலாம். அதோடு வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நிரப்பும் போது பார்த்துக்கங்க, உங்களுடைய அடையாள அட்டை கொடுக்குறீங்க அது தவறான முறையில் பயன்படுத்தப்படுதா, இல்லை நான் நிரப்பலையே என்ன நடந்தது, இது எப்படி முடிஞ்சிருக்கும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா இதை வந்து கூர்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி ஏதாவது தவறுகள் இருந்தால் இது கண்டிப்பா நீங்க வந்து காவல் நிலையத்தில் புகார் செய்யணும். இதை வந்து பார்த்துக்கங்க, நாம வெறுமனே போய் என்ன நிரப்பிட்டு வருது அப்படின்றது இல்லை, இதெல்லாம் வந்து சரி பார்க்கணுங்க, சரி பார்த்தே ஆகணும். தொடர்ந்து கே கே பாலாஜி குரலில் பாடல் வருது.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச்செயல்களை கையாள்வதில் ஒத்துழைப்பு. ஸ்டெம் டிவெட் துறைகளை வலுப்படுத்துவதில் உயர்கல்வி அமைச்சு கடப்பாடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் அரசாங்கங்களுக்கு இடையிலான G2G காவல்துறைகளுக்கு இடையிலான P2P ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. இவ்வேளையில் G2G ஒத்துழைப்பு மலேசியா தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு மேலாண்மை குழு மூலம் மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த குழு ஆண்டுக்கு 2 முறை கூடுவதாகவும் உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுடியான் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனிடையே பர்லிஸ், கடா, கிளாந்தான் ஆகிய தாய்லாந்து எல்லையோர மாநிலங்களை உள்ளடக்கிய P2P ஒத்துழைப்பில் உளவு தகவல் பரிமாற்றம், திறன் மேம்பாடு, தேவைக்கேற்ப கூட்டு நடவடிக்கைகள் ஆகியவை முக்கியமாக இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மலேசியா அனைத்தையும் உள்ளடக்கிய பசுமை பொருளாதாரத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வேளையில் மகளிர் ஆற்றல் மாற்றத்தின் பயனாளிகளாக மட்டும் இல்லாமல் அதனை வழிநடத்துவதிலும் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். 2025 நாட்டில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதம் 56.6% இருந்த நிலையில் ஆண்களுக்கு அது 83.3% இருந்ததாக அவர் கூறினார். தொழிலாளர் சந்தைக்கு அப்பாற்பட்ட 7.3 மில்லியன் பேரில் 4.89 மில்லியன் பேர் அல்லது 69.5% பெண்கள் ஆவர். இவர்களில் 42.8% வீட்டு வேலை, குடும்ப பொறுப்புகளை முக்கிய காரணமாக குறிப்பிட்டுள்ளனர். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல்

0: கணிதம், ஸ்டெம் கல்வியும், நுட்பத்திறன் கல்வி, டிவிட் துறைகளும் தொடர்ந்து வலுப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் எதிர்கால தொழில்நுட்பங்களை உருவாக்கி புத்தாக்கங்களை வழிநடத்தக்கூடிய திறன் வாய்ந்த மனித வளத்தை உருவாக்க முடியும் என உயர்கல்வி அமைச்சின் தலைமைச் செயலாளர் டாக்டர் அமினுடின் ஹாசிம் தெரிவித்துள்ளார். இவ்வேளையில் செயற்கை நுண்ணறிவு AI, எந்திரணியல், திரள் கணிமை, இணைய பாதுகாப்பு உள்ளிட்ட தொழில்நுட்பங்கள் வேகமாக வளர்ந்து வருவதால் ஸ்டெம் மற்றும் டிவிட் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றார் அவர். டிவிட் தற்போது இரண்டாம் நிலை கல்வி தேர்வாக இல்லாமல் உலகளாவிய தொழில்துறையின் தேவைகளை நிறைவு செய்யும் திறன்மிக்க தொழில்முறை பணியாளர்களை உருவாக்கும் முக்கிய கல்வி பாதையாக மாறியுள்ளதாக டாக்டர் அமினுடின் கூறினார். நாளை தொடங்கி ஆகஸ்ட் 19 நாள் வரை உதவித்தொகை வழங்கப்படாத RON95 டீசலின் சில்லறை விலை முறையே 15 சென்ட் மற்றும் 10 சென்ட் குறைக்கப்படுகிறது. RON95 லிட்டருக்கு 3 ரிங்கெட் 62 சென்னுக்கு விற்கப்படும். டீசல் லிட்டருக்கு 4 ரிங்கெட் 47 சென்னுக்கு விற்கப்படும். RON97 லிட்டருக்கு 4 ரிங்கெட் 15 சென்னாக இருக்கும். பூடி மடானி RON95 கீழ் உதவித்தொகை பெற்ற அந்த எரிபொருளின் விலை தொடர்ந்து 1 ரிங்கெட் 99 சென்னுக்கு விற்கப்படும். சரவாக் சரியான் பகுதியில் காற்றுத்தர குறியீடு IPU 200 தாண்டியதை தொடர்ந்து மாணவர்கள் பள்ளி சமூகத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 108 பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதனிடையே பள்ளிகள் மூடப்பட்டுள்ள இக்காலகட்டத்தில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படாமல் இருக்க இல்லிருப்பு கற்றல் கற்பித்தல் PDPR தொடரும் என மாநில பேரிடர் மேலாண்மை குழு JPBN தெரிவித்துள்ளது. தபுடு பகுதியில் IPU 212 சரியான் பகுதியில் 202 பதிவாகி இரு பகுதிகளிலும் காற்றின் தரம் மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. நாட்டில் சில பகுதிகளில் மீண்டும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்நிலையில் எல்லை தாண்டிய புகைமூட்ட சிக்கலை எதிர்கொள்ள உடனடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என சமூக பாதுகாப்பு இணைப்பு ஈகாத்தான் அமைப்பின் தலைவர் தான் ஸ்ரீ லீலாம் தாய் வலியுறுத்தியுள்ளார். சரவாக்கிலும் தீபகற்ப மலேசியாவின் சில பகுதிகளிலும் காற்றின் தரம் மோசமடைந்திருப்பது நிலைமை தீவிரமடையும் முன் அரசாங்கம் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க வேண்டிய எச்சரிக்கையாக கருதப்பட வேண்டும் என்றார் அவர். இதனிடையே புகைமூட்டத்தை வட்டார ஒத்துழைப்பு தேவைப்படும் மீண்டும் ஏற்படக்கூடிய பேரிடர் அபாயமாக கருத வேண்டும் என தான் ஸ்ரீ லீலாம் தாய் நினைவுறுத்தினார். சமூக பாதுகாப்பு நிறுவனம் பொர்கேசோ 24 மணி நேர பாதுகாப்பு திட்டம் லிண்டோங் டோப்லோ அம்பா ஜாமின் கீழ் 66 கோரிக்கைகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் மதிப்பு 29,271 ரிங்கிட் என கிளாந்தான் பொர்கேசோவின் துணை இயக்குநர் நோர் அசீமா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு முதலாளிகள் மற்றும் பணியாளர்களிடமிருந்து சிறந்த வரவேற்பு கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். இம்மாதத்தில் இந்த விண்ணப்பங்களின் எண்ணிக்கை மும்மடங்காக அதிகரித்துள்ளது. 1969 தொழிலாளர் சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள லிண்டோங் டோப்லோம் பஜாம் திட்டம் வேலை நேரம் தவிர விபத்துகள் உட்பட வேலைக்காலம் முழுவதும் விரிவான பாதுகாப்பை வழங்குவதை இது காட்டுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மின்சாரத்தை எவ்வாறு மிச்சப்படுத்தலாம்?
2: 5 நட்சத்திர எரிசக்தி பயனீட்டு முத்திரையை கொண்ட மின் சாதனங்களை பயன்படுத்தலாம். மின் கொதிகலனில் நீரை முழுமையாக நிரப்பி கொதிக்க விடலாம்.
1: விவேக மின் பயன்பாட்டு சலுகையின் வழி இணைந்தே பயன்பெறுவோம்.
0: மேற்காசிய போருக்கு தீர்வு காணும் வகையில் வட்டார பாதுகாப்பு நிலைத்தன்மை உட்பட பிற விவகாரங்கள் குறித்து விவாதிக்க பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மோசின் நக்வி ஈரானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. முன்னதாக அமெரிக்கா ஈரான் இடையில் அமைதி நிலவவும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கும் முக்கிய இடைத்தரகராக நக்வி செயல்பட்ட வேளை பாகிஸ்தான் ராணுவத்தின் சக்தி வாய்ந்த தலைவரான அசிம் முனீருடன் நெருக்கமானவராக அவர் அறியப்படுகிறார். ஈரான் அதிபர் மசாத் பெசஷ்கான், வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி, உள்துறை அமைச்சர் எஸ்காண்டா மொமேனி ஆகியோரை நக்வி சந்தித்தார் என்று அமைச்சு கூறியது. மும்பையில் பெய்த கனமழையைத் தொடர்ந்து குர்லா பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 சிறார் உட்பட குறைந்தது 60 உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்குள்ள 200 சாலைகள் போக்குவரத்துக்கு மூடப்பட்டுள்ளன. இப்பேரிடரில் உயிரிழந்த ஒவ்வொருவரின் குடும்பத்திற்கும் 400,000 ரூபாயும் காயமடைந்த ஒவ்வொருவருக்கும் மருத்துவ சிகிச்சைக்காக 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்று அப்பகுதியின் மேயர் ரீது தாவ்டே தெரிவித்துள்ளார். இவ்வேளை வட மாநிலங்களான உத்தரகாண்ட், இமாச்சல பிரதேசத்தில் பெய்த பருவமழையைத் தொடர்ந்து சாலைகள் மற்றும் குடிநீர் விநியோக அமைப்புகள் சேதத்தை எதிர்நோக்கியுள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் வெள்ளை மாளிகை வளாகத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள கட்டுமான பணிகளுக்காக குறைந்தது 900 மில்லியன் டாலர் செலவிட திட்டமிட்டுள்ளது. இதற்காக காங்கிரசிடம் நேரடியாக நிதியை பெறுவதற்கு பதிலாக தனியார் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிடமிருந்து நிதி திரட்டப்பட்டுள்ளது. அந்நிதி வெள்ளை மாளிகையின் நவீனமயமாக்கல் திட்டங்களுக்கு பயன்படுத்த டிரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதீத வெப்பம், காட்டுத்தீ, வறட்சிக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்னம் அவசர கூட்டத்தை நடத்தவுள்ளார் என்று பிபிசி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள், விவசாயிகள், தேசிய சுகாதார சேவை NHS ஊழியர்கள் அனைவரும் வானிலை தொடர்பான சவால்களை எதிர்கொண்டு வருவதை அரசாங்கம் உணர்ந்துள்ள நிலையில் ஆண்டி பர்னம் இக்கூட்டத்திற்கு தலைமையேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வேளை கடந்த திங்கட்கிழமை பிரிட்டனின் சில பகுதிகள் வறட்சி நிலையின் கீழ் அறிவிக்கப்பட்டன. விளையாட்டு, பாரா உலகக்கிண்ண ஹாக்கி போட்டி. பன்னாட்டு ஹாக்கி சம்மேளனம் ஏற்பாடு செய்துள்ள அறிவுசார் குறைந்தோருக்கான முதலாவது ஹாக்கி உலகக்கிண்ண போட்டியில் மலேசியா பங்கேற்கவுள்ளது. இப்போட்டி ஆகஸ்ட் 20 நாள் முதல் 25 வரை பெல்ஜியத்திலும் நெதர்லாந்திலும் நடைபெறுவதாக தேசிய அணியின் துணைத் தலைவர் ஆர் சங்கர் தெரிவித்தார். தேசிய அணி நெதர்லாந்து, அர்ஜென்டினா, இங்கிலாந்து, ஸ்பெயின், இந்தியா, சிலி, பல்கேரியா ஆகியவற்றுடன் பி பிரிவில் இடம்பெற்றுள்ளது. மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச் செயல்களை கையாள்வதில் ஒத்துழைப்பு. ஸ்டெம், டிவெட் துறைகளை வலுப்படுத்துவதில் உயர்கல்வி அமைச்சு கடப்பாடு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று 1966 இன்றைய நாளில் இந்தோனேசிய வெளியுறவு அமைச்சர் அட மாலிக் தலைமையில் மலேசியா வந்த 40 பேர் கொண்ட பேராளர் குழுவுக்கு சுபாங் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு நல்கப்பட்டது. பல இனங்களையும் சேர்ந்த ஏறக்குறைய 30,000 பேர் மர்டேகா, வெற்றி என்ற முழக்கங்களோடு அக்குழுவை வரவேற்றனர். இந்த அண்டை நாடுகளுக்கிடையேயான மோதல் 1963 தொடங்கிய பின்னர் மலேசியாவில் முதல் முறையாக இந்தோனேசிய கொடி பறக்கவிடப்பட்டதையும் இந்தோனேசியா ராயாப்பன் ஒளித்ததையும் கண்டு பலர் கண்ணீர் மல்கினர். 1966 ஆகஸ்ட் 11 ஜகார்த்தா மர்டேகா அரண்மனையில் அமைதி உடன்பாட்டில் கையெழுத்திடுவதற்காக மலேசிய அரசாங்கத்தின் சார்பில் துணை பிரதமர் துன் அப்துல் ரசாக் தலைமையிலான பேராளர் குழு இந்தோனேசியா சென்றதற்கு பதில் பயணமாக இந்த வருகை அமைந்தது. பின்னர் அட மாலிக் வெள்ளிக்கிழமை தொழுகைக்காக தேசிய பள்ளி வாசலுக்கு அழைத்து செல்லப்பட்டார். அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கட்டடத்தில் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம் பெறுவது சுவன மலர்கள். வழங்குபவர் உஸ்தாஸா அம்சத் பர்வீன்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவன மலர்கள் நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் நம் சுவன மலர்கள் நிகழ்ச்சியில் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையில் நடந்த சம்பவம் பற்றி அதன் உண்மையான விளக்கத்தை பற்றியும் அறிந்து கொள்ள கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரும் வரக்கா பின் நௌஃபல் என்பவரை சந்திக்க சென்றார்கள் அல்லவா? அதன் தொடர்ச்சியை இனி நாம் கேட்போம். அப்போது வரக்கா பின் நௌஃபல் அவர்கள், முகம்மதிடம் வந்தவர் வானவர் ஜிப்ரேல் தான், முகம்மதை அல்லாஹ் தன்னுடைய தூதராக தேர்வு செய்துள்ளான் என்று கூறினார். மேலும் உங்களை உங்கள் மக்கள் ஊரை விற்றே வெளியேற்றுவார்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது கூட்டத்தினர் என்னையா வெளியேற்றுவார்கள் என்று வியப்புடன் கேட்டார். அதற்கு, ஆம், அப்போது நான் உயிரோடு இளைஞனாக இருந்தால் உங்களுக்கு மிக பெரிய அளவில் உதவிடுவேன் என்று கூறினார் வரக்கா பின் நௌஃபல். ஆனால் அல்லாவின் நாட்டம், வரக்கா பின் நௌஃபல் சிறிது காலத்திலேயே இறந்துவிட்டார். அச்சத்துடனும் திடுக்கத்துடனும் வீடு திரும்பிய கணவனை அன்போடு ஆறுதலளித்து அரவணைத்து நின்ற விதத்தை இன்றைய பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். தன்னை போர்த்தி விடுமாறு தன்னுடைய கணவர் அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் வந்து கூறிய போது, ஏன், எதற்காக, உங்களுக்கு என்ன நடந்தது, எப்போது நடந்தது, நீங்கள் என்ன செய்தீர்கள், அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பதறி அடித்துக் கொண்டு அதிரடியான கேள்விகளை தொடுத்து அவரை திக்குமுக்காடு செய்யாது அவருக்கு பதற்றம் நீங்கும் வரையும் பொறுத்திருந்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போர்த்திவிட்டு ஆறுதல் கூறிக்கொண்டே இருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தனது பதற்றம் நீங்கிய பின்னர் தாமாகவே தனக்கு என்ன நடந்தது என்று கூறும் வரையும் பொறுத்திருந்து சூழ்நிலை அறிந்து கொண்ட விதம்தான் நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது. தன் கணவர் மீது அவர் வைத்திருந்த அன்புக்கு இது மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. தனக்கு ஏதும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஞ்சுவதாக கூறிய போது, அவர்களிடம் காணப்பட்ட அருங்குணங்களையும் நல் அறங்களையும் சுட்டிக்காட்டிய விதமானது அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் தெளிவுபடுத்துகிறது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ் மீது ஆணையிட்டு, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் என்று ஆணித்தரமாக கூறியது அன்னாரது இறை நம்பிக்கைக்கு பெரும் சாட்சி. ஹிரா குகையில் நடந்த இந்த நிகழ்ச்சியின் உண்மையான விளக்கம் என்ன என்பதை அறிய தன் கணவரை வேதம் அறிந்த ஒருவரிடம் அழைத்து சென்றது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அறிவின் ஆழத்தை தெளிவாக காட்டுகிறது. ஏனெனில் தன் குடும்பத்தில், சமுதாயத்தில் தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான எத்தனையோ பேர் இருந்தும் வேதம் அறிந்த ஒருவரிடம் அழைத்துச் சென்றது நிகழ்வின் யதார்த்தத்தை ஓரளவு புரிந்து கொள்ளும் மனப்பக்குவமும் அறிவும் ஹதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம் காணப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டுகின்றது. இந்நிகழ்ச்சியின் பின்னர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் என்ற உண்மையை உணர்ந்து கொண்டார்கள். எனவே முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி என்று ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணியாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். மக்கள் என்னை பொய்யாக்கிய போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். மக்கள் எதையுமே எனக்கு தராது தடுத்து கொண்ட போது அவர் தனது சொத்துக்களை எல்லாம் எனக்காக அர்ப்பணித்தார் என்று கூறுவதாக நபிமொழி அமைந்துள்ளது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்விலிருந்து பெண்களாகிய நாம் அனைவரும் படிப்பினை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். இந்நிகழ்வில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நடந்து கொண்ட விதமானது பெண் இனத்துக்கு பல முன்மாதிரிகளை தருகின்றது. எவ்வித சலனமும் இன்றி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதராகிய ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று உழைத்தார்கள். அவர்களின் தாவா களத்தில் தன்னையும் பங்காளியாக இணைத்து கொண்டார்கள். தனது செல்வத்தை எல்லாம் இஸ்லாத்தின் வளர்ச்சிக்காகவும் பிரச்சார பணிக்காகவும் தியாகம் கொண்டு தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார்கள். இவ்வாறு இஸ்லாத்திற்காக உடலாலும் பொருளாலும் உள்ளத்தாலும் உறுதுணையாக நின்றார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நல்லது நேயர்களே, சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.

0: நேயர்களே, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சிறப்புகளை பற்றி ஏராளமான நபிமொழிகள் காணப்படுகின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வுலகிற்கு சிறந்த பெண் மரியம் அலைஹி ஸலாம் ஆவார். இவ்வுலகிற்கு சிறந்த மற்றொரு பெண் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆவார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, இதோ கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடன் குழம்பு, உணவு, பானம் ஆகியவை நிறைந்த பாத்திரத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார். அவருக்கு என் சார்பாகவும் அவரின் இறைவன் சார்பாகவும் சலாமை எடுத்துச் சொல்லுங்கள். சொர்க்கத்தில் அவருக்கு சஞ்சரவும் துன்பங்களும் இல்லாத முத்தாலான மாளிகை உண்டு என்ற நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கூறினார்கள் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மீது நான் ரோசப்பட்டதை போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வேறு எந்த மனைவியின் மீதும் நான் ரோசப்பட்டதில்லை. நான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்ததில்லை. ஆனால் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அதிகம் அதிகம் நினைவு கூர்ந்து புகழ்ந்து பேசி வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் ஆட்டை அறுத்து அதை பல பங்குகளாக பிரித்து அதை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தோழிகளுக்காக பங்கு வைத்து கொடுத்து விடுவார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் 10 வருடங்கள் வாழ்ந்து தனது 65ஆம் வயதில் கிபி 621 மரணமடைந்தார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதே ஆண்டில்தான் இஸ்லாத்தை ஏற்காவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு பெரும் துணையாக இருந்த அவரது சிறிய தந்தை அபு தாலிப் அவர்களும் மரணித்தார்கள். சிறிய தந்தை மற்றும் 6 மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருவரினது மரணங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லனா துயரத்திற்கு உள்ளாக்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமின்றி இஸ்லாமிய உலகமே சோகத்தில் மூழ்கியது. இஸ்லாமிய வரலாற்றில் இவ்வாண்டு துக்க ஆண்டு என அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ் அவர்களை கொண்டு திருப்தியடைந்து மேலான சொர்க்கத்தை வழங்குவானாக இன்ஷா அல்லாஹ். நல்லது நேயர்களே, இதன் மூலமாக நம் வாழ்வில் பல படிப்பினைகள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வயது வித்தியாசமோ அதிகம். இவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயதில் இளையவர்கள். இந்த சூழ்நிலையிலும் கணவர் என்ற போது அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பேராதரவு கொடுத்துள்ளார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாம் என்பதை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி வந்த போதும் கூட அதை உண்மை என்று ஏற்றுக்கொண்டார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த வார்த்தைகளின் உண்மையின் ஆழத்தை பொறுமையாக தெளிவாக உணர்ந்து கொண்டார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். மேலும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் பிரார்த்தனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் மலை உச்சியில் கரடுமுரடான அந்த பாதைகளில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக தன்னுடைய வயதையும் தள்ளாத அந்த நிலையையும் பொருட்படுத்தாமல், ஏனெனில் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அப்போது 50 தாண்டியிருக்கும், அப்பேற்பட்ட மலை குகைகளில் ஏறி சென்று தன் கணவருக்காக உணவு பரிமாறி வந்தது நம்மை எல்லாம் சிந்திக்க செய்கின்றது. அதனால்தான் அல்லாஹுவே தன்னுடைய சலாத்தை கதீஜா நாயகி அவர்களுக்கு சொல்லியிருக்கின்றான் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக. பெண்கள் அனைவரும் இதன் மூலமாக பல்வேறு படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை விட வசதியில் வயதில் குறைந்தவர் என்ற போதிலும் கூட அவருக்குரிய அந்தஸ்தை எல்லா நிலைகளிலும் கொடுத்து ஆதரித்து வந்துள்ளார்கள். தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையுமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைப்பணிக்காக மட்டுமே தியாகம் செய்துள்ளார்கள் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்த வரைக்குமே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நிம்மதியாக தன்னுடைய இறை வழிபாட்டிலும் இறை பிரச்சாரத்திலும் இருந்துள்ளார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மரணத்திற்கு பின்பே குரைசியலுக்கு தைரியம் வந்துள்ளது அவர்களை எதிர்ப்பதற்கு. அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவராகவும் பணபலத்திலும் குல வழியிலும் மிகவும் செல்வாக்கு வாய்ந்தவராக அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். எப்பேற்பட்ட செல்வாக்கு உடையவராக இருந்தாலும் தன் கணவர் என்று வந்துவிட்ட பொழுது அவருக்கு அடிபணிந்து அவருடைய சொல் புரிந்து கொண்டு அதில் இருக்கும் உண்மையை அறிந்து கொண்டு அவருக்கு ஆதரவு அளித்திருப்பது இக்கால பெண்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம். நாம் இதன் மூலமாக கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிகச்சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கணவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் இருக்கும் அர்த்தங்களையும் அதன் உண்மையையும் பொறுமையாக புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முதலில் எதையும் நாம் கேட்டு அதன் பின்பு நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். எடுத்த எடுப்பிலேயே விட்டு பிரிவதோ அல்லது கணவர் கூறிய அந்த வார்த்தைகளை நமக்கு தெரிந்தவர், நமக்கு பழக்கமானவர், நம்முடைய தோழிகள் அனைவரிடமும் பகிர்ந்து அதை பிரசங்கப்படுத்தி அதை பிரதானப்படுத்தி வெளியிட்டு அவரை கேவலப்படுத்துவதன் மூலமாக நாம் கணவரின் அன்பை இழப்பதோடு நம் வாழ்க்கையையும் இழந்துவிட நேரிடுகின்றது. எனவே கணவர் தன்னுடைய தொழில் சம்பந்தமாகவோ அல்லது தன்னுடைய வேலை சம்பந்தமாகவோ தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் எதையாவது நம்மிடம் பகிர்ந்து கொள்ளும் போது முதலில் அதை ஆழ்ந்த அறிவோடு கேட்டு பொறுமை காத்து அதன் உள் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டு பின்பு அதை யாரிடம் சென்று அணுகுவது என்பதையும் பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்பதுதான் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை உச்சியிலிருந்து வந்து குளிர்ந்த நிலையில் அவர்கள் என்னை போர்த்துங்கள் என்று கூறிய போதும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்தி போர்த்திவிட்டு அமைதிப்படுத்திய பின்பு அவர்களை உரிய நபரான வரகா பின் நௌஃபல் அவர்களிடம் சென்று உள் அர்த்தத்தை அறிந்து கொண்டார்கள். இதன் மூலமாக நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம் கணவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைவரிடமும் பகிர்ந்து பிரசங்கப்படுத்திக் கொண்டிருக்காமல் முதலில் நாம் புரிந்து கொண்டு அதன் உண்மையை அறிந்து கொண்டு கணவருக்கு உற்ற துணையாக இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் படிப்பினையாக கொண்டால் நம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக அமையும். அல்லாவின் சலாமும் சாந்தியும் நம்மீதும் உண்டாகும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நினைவில் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.
1: நேர்களே, இடம்பெற்றது சுவன மலர்கள். வழங்கியவர் உஸ்தாசா அம்ஜத் பர்வீன்.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரன் ஜாக்கின்.
3: நீங்கள் இளமை, புதுமை, இனிமை.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

ஹரிஹரன் தீபா மரியாம் கொண்டு வந்த பாடல். அது இந்த நேரத்துக்கு ஒரு ஹிந்தி பாடலையும் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. நீங்க இன்னும் பயணத்துல இருந்தா இந்த ஒரு சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பாடல் நிச்சயமா உங்களுக்கு துணையா இருக்கும். சுக்விந்தர் சிங் சப்னா அவஸ்தி குரல்ல வருதுங்க பாடல் உங்களுக்காக.

0: கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு அப்பா அம்மாவுக்கு. நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா, நல்லா வேலைக்கு போறீங்கல்ல.
1: குடிச்சுக்கிற போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சொன்னேன் இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஜே இசையில் ஷர்மிளா சிவகுரு கொண்டு வந்த பாடல். அது இன்று இரவு 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு. உங்களுக்கு தெரியும் புதன்கிழமை காற்றின் மொழியில் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 மணிக்கு பிறகு 10 எண்கள் 10 பாடல்கள். உங்களுக்கு எந்த எண் பிடிக்குதோ அந்த எண்ணை நீங்க வந்து டிக்டாக் நேரலையில் வந்து பதிவு செய்வீங்க. அந்த எண்ணுக்கு பின்னால் இருக்கும் பாடல் என்ன அப்படிங்கறத நாங்க உங்களுக்கு வழங்குவோம். மறந்துடாதீங்க, 10 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் நேரலையில் நாம் சந்திக்கலாம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. தபோங் ஹாஜி தொடர்பான அரசு விசாரணை ஆணைய அறிக்கை முழுமையான விசாரணைக்காக அதிகார தரப்பிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டாத்தோ ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். அரசு மலேசிய காவற்படை, மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM, பண மோசடி குற்ற புலனாய்வு குழு AMLA, உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN ஆகியவை தொடர்புடைய அதிகார அமைப்புகள் என அவர் கூறினார். ரஷ்யா விளாடிவாஸ்டாக் நகரில் பொருளாதார, அறிவியல், தொழில்நுட்ப, பண்பாட்டு ஒத்துழைப்புக்கான 5வது மலேசியா ரஷ்யா கூட்டு ஆணைய கூட்டம் நடைபெறவுள்ளது. இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை விரிவுபடுத்துதல், அத்துடன் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் உட்பட புதிய தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகளை ஆராய்தல் ஆகியவை அக்கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சு அதன் மையங்களில் புகைமூட்டம் தொடர்பான நோய்களுக்கான கண்காணிப்பை வலுப்படுத்தி வருகிறது. 10 கண்காணிப்பு நிலையங்களில் காற்று மாசு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இவ்வேளை இந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. குரோஷியாவில் கடுமையான வானிலை நிலவி வருகிறது. இந்நிலையில் காற்று நிரப்பப்பட்ட மிதவை படகில் சென்ற போர்ட்டுகல் நாட்டைச் சேர்ந்த 4 இளம் சுற்றுப்பயணிகள் காணாமல் போனதைத் தொடர்ந்து அட்ரியாட்டிக் கடலில் தேடி மீட்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. அவர்கள் வெலபிட் சேனல் பகுதியில் அதிகாலை முதல் காணாமல் போயுள்ளனர். முன்னாள் சீன பிரதமர் ஜு ராங்ஜி தனது 97வது வயதில் பெய்ஜிங்கில் காலமானார். அந்நாட்டின் ஆகச்சிறந்த பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்களித்த சந்தை சீர்திருத்தங்களை முன்னெடுத்தவர் அவர். ஜு ராங்ஜியின் மறைவு சீனாவுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் பெரும் இழப்பு என அந்நாட்டு அரசாங்கம் இரங்கல் தெரிவித்துள்ளது. முன்னாள் தேசிய கார்பந்து வீரர் ஜுல்கிஃப்லி அலி உடல்நலக் குறைபாடுகளால் பினாங்கு சப்ரங்ஜயா மருத்துவமனையில் இன்று தனது 65வது வயதில் காலமானார். அசார் தொழுகைக்கு பின்னர் பகான் ஜெர்மால் இஸ்லாமிய இடுகாட்டில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இரவு 10 மணிக்கான செய்திகளையும் கேட்டாச்சு. செய்திகளுக்கு பிறகு மீண்டும் காற்றின் மொழியோடு நாம் இணைகின்றோம். 24 மணி நேரமும் எங்களோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றிங்க. வானொலி வாயிலாகவும் ஆர்டிஎம் கிளிக் மற்றும் ஆஸ்ட்ரோ 873 வாயிலாகவும் நீங்கள் முன்னிலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் டிக்டாக் நேரலையிலும் நாம் இணைந்திருக்க போறோம். 10 எண்கள் ஒவ்வொரு எண்ணுக்குள்ளேயும் ஒரு பாடல் இருக்கு. எந்த எண்ணை நீங்க அதிகமாக டிக்டாக்ல வந்து பதிவு செய்யறீங்களோ அந்த பாடலை தான் நாங்கள் உங்களுக்காக வெளியேற்றுவோம். மின்னலின் டிக்டாக் நேரலைக்கு உடனே ஓடோடி வாங்க. 10 குள் 1 உங்களுக்கு பிடித்த எண் என்ன அப்படிங்கறத பதிவு செய்யுங்க. காத்திருக்கின்றது காற்றின் மொழி.

ஒருவருப்பா சுறுசுறுப்பா அந்த பாடல் உங்களுக்கு வந்துட்டு போனிச்சு. சரி, நம்ம வந்து டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கோம். எப்போதும் புதன்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு உங்களுக்கு தெரியும் 10 எண்கள் 10 பாடல்கள். எந்த எண் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாம கேட்கும் போது நீங்க வந்து டிக்டாக்ல பதிவு செய்வீங்க. அந்த மாதிரி இன்றைக்கு 3-6 அப்படின்னு பதிவு செய்திருந்தீங்க. 3-6 அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து 3க்கு தான் பதிவுகளை கொடுத்துருக்கீங்க. ஆக மூன்றாம் எண்ணுக்கு பின்னால் எந்த பாடல் இருந்தது அப்படின்னு பார்த்தா, இதோ அடுத்து நாம கேட்க போற பாடல் தான் நம்ம 3ஆம் எண்ணுக்கான பாடல். அதனை தொடர்ந்து 6ஆம் எண்ணுக்கான பாடல் வருது. நீங்க இன்னும் டிக்டாக் நேரலைக்கு வரல அப்படின்னு சொன்னா சீக்கிரமா வாங்க வாங்க வாங்க. 10 பாடல்களும் உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்க போகுது. 3ஆம் எண்ணுக்கான பாடல், அதனை தொடர்ந்து 6ஆம் எண்ணுக்கான பாடல்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

பிரதீப் குமார் கல்யாணி நாயர் கொண்டு வந்த பாடல் அது. அதுதான் ஆறாம் எண்ணுக்கான பாடல். என்ன நான் செய்வேன், என்ன நான் செய்வேன் அப்படின்னு பாடியிருந்தாங்க. நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். உங்க மனசறிந்து பாடல்களை கொடுத்தாலே போதும், நீங்க எப்போதுமே எங்க பக்கத்துல தான் இருப்பீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும். சரி, தொடர்ந்து எந்த எண் வேணும் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரடியில் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து 5 என்று 5 8 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 5 8 அப்படின்னு பார்த்த போது 5 எண்ணுக்கான பதிவுகள் ரொம்ப அதிகமாக வந்திருந்தது. 5 எண்ணுக்கான பாடல் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பான விறுவிறுப்பான பாடலாக தான் இருக்கு. 8 எண்ணுக்கான பாடல் ஒரு உள்ளூர் பாடல், ரொம்ப அழகான ஒரு பாடல், உள்ளூர் பாடல், கௌரி ஆறுமுகம் குரல்ல. ஆக 5 எண்ணுக்கான பாடலையும் 8 எண்ணுக்கான பாடலையும் இப்போ நாங்க உங்களுக்காக கொடுக்கறோங்க.

0: அக்கா, இது இலவசமா தான் குடுக்கறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க? எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: நினைக்கிறது
0: தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும் நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

கௌரி ஆறுமுகம் குரலில் உள்ள ஒரு பாடல் அதை நம்ம கேட்டிருந்தோம். அந்த பாடல் வந்து எட்டாம் எண்ணிக்கான பாடல். சரி, இந்த மோசடி சம்பவங்கள் குறித்து தொலைக்காட்சிகள்லையும் சரி வானொலிகள்லையும் சரி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்களுக்கு தெரியாத அழைப்புகள் வரும்போது அங்க வந்து பேசும்போது அந்த மறுமுனையில் அவங்க பேசும்போது நீங்க உங்களுக்கு தெரியுதில்லை, ஏறக்குறைய உங்களுக்கு அனுமானிக்க முடியும் இவங்க வந்து சரியான நபரா இல்ல போலி அழைப்பா ஏமாத்த வந்திருக்காங்களா அப்படிங்கிறது. அதெல்லாம் தெரிஞ்ச பிறகும் நம்ம வந்து அவங்க கூட கதை பேசுறது நியாயம் இல்லைல்ல, கொஞ்சம் பாத்துக்கோங்க, அதை வந்து தொடர்பை துண்டிச்சிருங்க, அதிகம் அவங்களோட தொடர்ந்து பேச வேண்டாம். அதோட சில விவரங்கள் கேட்கும் போது இன்னும் நீங்க விழிப்பா இருக்கணும். உங்களுடைய வங்கி அது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் எண்கள் இதெல்லாம் கேட்கும் போது உங்களுடைய மாத சம்பள விவரங்கள் இதெல்லாம் கேட்கும் போது நீங்க கொஞ்சம் விழிப்பா இருந்துக்கணும். இதெல்லாம் நம்ம தேவை இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தா இல்ல வங்கியில இருந்தா கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா கூட சரி பரவாயில்ல நான் நேரா வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கறத சொல்லி சமாளிச்சிருங்க. இந்த மாதிரியான மோசடி சம்பவங்களில் நீங்களும் சிக்கி தவிக்க வேண்டாம் அப்படிங்கறத நாங்க சொல்றோங்க, ஒரு அன்பினால சொல்றோம். சரி, டிக்டாக் நேரலையில் 10 மணிக்கு பிறகு புதன்கிழமைகளில் காற்றின் மொழியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா 10 எண்கள் இருக்கும். 10 எண்களுக்கு பின்னாடியும் ஒரு பாடல், ஒவ்வொரு பாடல் இருக்கும், ஒவ்வொரு எண்ணு பின்னாடியும் ஒவ்வொரு பாடல் இருக்கும். அப்ப நீங்க ஒரு எண்ண சொல்லும் போது அந்த எண்ணுக்கு பின்னால் எந்த பாடல் இருக்கோ அதை நாங்க அப்படியே எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருவோம். இப்போ அடுத்து எந்த எண்கள் அப்படின்னு நம்ம டிக்டாக் நேரலையில் கேட்டிருந்த போது நிறைய பேர் வந்து 7-1 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக 7 மணிக்கு தான் அதிகமான பதிவுகள் வந்திருந்தது. ஆக 7 மணிக்கான பாடலை இப்போ நாங்க உங்களுக்காக கொடுக்க போறோம். கோபால் சர்மா தேவி குரல்ல, அதனை தொடர்ந்து முதலாம் எண்ணுக்கான பாடல் அதுவும் வருதுங்க. சின்மயி கே எஸ் ஹரிசங்கர் குரல்ல.

காற்றின் மொழியில் நாங்கள் உங்களுக்காக கொடுத்துருக்கிற பாடல்கள் அத்தனையும் உங்கள் மனசுக்குள் ஒரு வித சுகத்தை கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இரவு நேரத்துக்கு இதமான தூதான பாடல்களை நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டிக்டாக் நிரலில் வந்து எந்த எண் வேணும் அப்படிங்கிறத பதிவு செய்துட்ருக்கீங்க. முதல்ல நம்ம கேட்ட அந்த பாடல் முதலாம் எண்ணுக்கான பாடல். அடுத்த எண்கள் எந்த எண்கள் நேர்கள் வந்து டிக்டாக் நிரலில் வந்து பதிவு செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இரண்டாம் எண் அதோடு ஒன்பதாம் எண். ஆனால் இரண்டாம் எண்ணுக்கான பதிவுகள் தான் நிறைய அதிகமாக வந்து சேர்ந்திருக்கு. ஆக இரண்டாம் எண்ணுக்கான பாடலை இப்போ நாம சைந்தவி ஜிவி பிரகாஷ் குரலில் கேட்க போகிறோம். அதனை தொடர்ந்து ஒன்பதாம் எண்ணுக்கான பாடல் முடிஞ்சா இவனப்புடி திரையிலிருந்து வருதுங்க, கேட்கலாம்.

9 எண்ணுக்கான பாடல் தாங்க அது. இப்போ வந்து மீதம் இருப்பது 4-10 மட்டுமே. ஆக 4 எண் அதிகமா பதிவுகள் வந்திருந்ததா 10 எண்ணுக்கு வந்திருந்ததா அப்படின்னு பார்க்கும்போது 4 எண்ணுக்கான பதிவுகள் தான் மிக அதிகமாக வந்திருந்தது. ஆக 4 எண்ணுக்கான பாடலை இப்போ நாம கேட்க போறோம். அதனை தொடர்ந்து நிறைவாக 10 எண்ணுக்கான பாடல், 11 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு பழம் பாடல்கள் உங்கள் தலாட்ட காத்திருக்குங்க.

0: நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கண்காணிப்பில் இருந்த நிலையில் இன்று மாலை வீடு திரும்பினார். முன்னதாக டாக்டர் ஒன் அசீசா ஒன் இஸ்மாயில் பிரதமர் இன்று மருத்துவமனையில் இருந்து வெளியேறுவார் என தெரிவித்திருந்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமது, அவரது மனைவி துன் டாக்டர் சிதி ஹாஸ்மா முகமது அலியின் தனித்துவமான சாதனைகளை பாராட்டும் வகையில் அங்கீகாரங்களை பெற்றுள்ளனர். 101 வயது டாக்டர் மகாதீருக்கு ஆசியான் ரெக்கார்ட்ஸின் அதிக வயதான முன்னாள் பிரதமர் என்ற அங்கீகாரமும், 100 வயது டாக்டர் சிதி ஹாஸ்மாவுக்கு அதிக வயதான முன்னாள் பிரதமரின் மனைவி என்ற அங்கீகாரமும் வழங்கப்பட்டுள்ளது. ஹோமஸ் நீரிணை வழியாக செல்வதற்கு எவ்வித கட்டணத்தையும் விதிக்கக்கூடாது என்பதன் முக்கியத்துவத்தை ஜப்பானிய பிரதமர் சனாயி தாக்காயிச்சி வலியுறுத்தினார். அமெரிக்கா ஈரான் இடையிலான பேச்சில் ஏற்பட்ட முட்டுக்கட்டையை தொடர்ந்து அந்த நீரிணை மூடப்பட்டிருந்த நிலையில் ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியானுடனான தொலைபேசி உரையாடலின் போது தாக்காயிச்சி இவ்வாறு கூறினார். மேற்கு கொலம்பியாவில் 7.4 பதிவான நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 250 தாண்டியுள்ளது. அந்நாட்டில் 3 நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் நிலையில் அரசாங்க நிறுவனங்களில் தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகின்றன. இதனிடையே கொலம்பியாவில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்தை தொடர்ந்து அதிபர் அபிலார்டோ டெலா எஸ்பிரியாவுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் நிலநடுக்கத்தால் சொத்துக்கள் சேதமடைந்ததுடன் உயிரிழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டுள்ளதாக ஜி ஜின்பிங் தெரிவித்துள்ளார். ஜப்பானில் அடுத்த மாதம் 19 முதல் அக்டோபர் 4 வரை நடைபெறும் 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் தேசிய சேப்பா தக்ரோ அணி குறைந்தது 1 தங்கப்பதக்கத்தை வெல்லும் என மலேசிய சேப்பா தக்ரோ கூட்டமைப்பு தலைவர் டத்தோ மொமட் சுமாலி ரெட்வான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். எனினும் அணிக்கான அதிகாரப்படி பதக்க இலக்கு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் அது விரைவில் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த மலரும் நினைவுகளும் மலர்ந்தாச்சே. எப்போதுமே உங்களுக்கு தெரியும், புதன்கிழமைகளில் மலரும் நினைவுகளில் என்ன நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக ஒளியேறும். அந்த மாதிரி இன்றைக்கும் ரொம்ப அழகழகான பாடல்களை உங்களுக்காக சிரத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். நிச்சயமா இந்த பாடல்கள் எல்லாம் அவங்க மனசுக்குள்ள புகுந்து ஏதோ ஒன்று பண்ண போகுது அப்படின்னு தெரியுது, உங்க தூக்கத்தை கெடுக்க போகுது அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்க தூக்கத்தை கெடுக்கிறது நம்ம மலரும் நினைவுகளுக்கு ரொம்பவே பிடிக்கும். இடைவிடாத பாடல்களை இப்போ நாம கேட்டு ரசிக்கலாம்.

0: மனசு எதையோ தேடும் போது ஒரு நல்ல பாடல்ல கரைஞ்சு போறீங்களா? நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: போதும் முந்தஞ்சாலமே புரியுதே உன் வேஷமே.

யார் கூடுவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை தொடர்ந்து இடம்பெறுவது ஞானச்சுடர்.
1: ஞானச்சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதிர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டு செல்ல வேண்டும். மனிதன் விட்டு செல்லும் செயல்களில் பயனான கல்வி, நிரந்தரமான தர்மம், அவருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யும் அவருடைய நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகள், இப்படி நமக்கு பிறகும் பயன்படக்கூடியவைகளை நாம் இந்த உலகத்திலே விட்டு செல்ல வேண்டும். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்களிடம் அந்த நல்ல எண்ணம் இருப்பதில்லை. நம் வேலை ஆனால் சரி, அடுத்தவர் எக்கேடு கெட்டால் நமக்கென்ன என்ற அலட்சியம் பலரிடமும் மேலோங்கி உள்ளது. யான் பெற்ற இன்பம் பெறுக இவ்வையகம் என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் இன்பமயமாகிவிடுமல்லவா? பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவன் கொண்டு வந்திருந்த தண்ணீர் தீர்ந்து விட்டது. அவன் போக வேண்டிய தூரமோ அதிகம். குடிக்க தண்ணீர் இல்லாமல் அவன் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான். இந்த பாலைவனத்திலே தாகத்தால் உயிர் விட்டு விடுவோமா என்று நினைத்து கொண்டிருந்த போது தூரத்தில் ஒரு குடிசை போல் ஏதோ ஒன்று தெரிந்தது. அங்கே ஆட்கள் யாரும் இல்லை. ஒரு கையால் அடித்து இயக்கும் பம்பு செட்டும் அருகே ஒரு ஜக்கில் தண்ணீரும் இருந்தன. ஒரு அட்டையில் யாரோ எழுதி வைத்திருந்தார்கள், ஜக்கில் உள்ள தண்ணீரை அந்த பம்பு செட்டில் ஊற்றி அடித்தால் தண்ணீர் வரும், குடித்துவிட்டு மறுபடியும் ஜக்கில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும். அந்த பம்பு செட்டோ மிகவும் பழையதாக இருந்தது. அந்த தண்ணீர் ஊற்றினால் அது இயங்குமா, தண்ணீர் வருமா என்பது அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. அது இயங்காவிட்டால் அந்த தண்ணீர் வீணாகிவிடும். அதற்கு பதிலாக அந்த தண்ணீரை குடித்து விட்டால் தாகமும் தணியும், உயிர் பிழைப்பதற்கு உத்தரவாதமும் உள்ளது. அந்த பயணி யோசித்தான், தண்ணீரை குடித்து விடுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவு கூறியது. ஒருவேளை அதில் எழுதி வைத்திருப்பது போல் அந்த பம்பு இயங்குவதாக இருந்து அது இயங்க தேவையான அந்த தண்ணீரை குடித்து விட்டால் அது மகாபாதகம் என்று இதயம் சொன்னது. இனி தன்னை போல தாகத்தோடு வருபவர்களுக்கு அது பயன்படாமல் போகத்தானே காரணமாகிவிடும் என்று மனசாட்சி எச்சரித்தது. அவன் அதற்கு மேல் யோசிக்கவில்லை. ஆனது ஆகட்டும் என்று அந்த பம்பில் தண்ணீரை ஊற்றிவிட்டு அதை அடித்து இயக்க ஆரம்பித்தான். தண்ணீர் வர ஆரம்பித்தது. தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீர் குடித்துவிட்டு அந்த ஜக்கில் நீரை நிரப்பிவிட்டு செல்கையில் அவன் மனம் நிறைந்திருந்தது. எது உங்களுக்கு உங்கள் தேவைக்கு மேல் அதிகம் வேண்டும் என்று மனம் எண்ணுகின்றதோ அதை நீங்கள் முதலில் தேவைப்படும் மற்றவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். செல்வத்தை மட்டுமல்ல அன்பையும் மகிழ்ச்சியையும் கூட அடுத்தவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள். கண்டிப்பாக அது பல மடங்கு பெருகி திரும்பவும் உங்களை வந்து சேர காண்பீர்கள். இப்படித்தான் நமது அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். உண்மை இறை நம்பிக்கையாளர் யார் என்று சொன்னால் பிறருக்கு உதவி செய்து அதிலே மகிழ்ச்சி அடைவார்கள். இப்படிப்பட்டவர்கள்தான் உண்மை இறை நம்பிக்கையாளர்கள் என்று அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தனது அருள்மறையாம் திருமறையிலே இறைவன் மீது வைத்த பிரியத்தின் காரணத்தினால் நாங்கள் ஏழை எளியவர்களாகிய அவர்களுக்கு உணவளிக்கின்றோம் என்று உணவில்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைவார்களே, இப்படிப்பட்டவர்களை பற்றி இறைவன் சிறப்பித்தும் சிராகித்தும் குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஆக நம்மிடம் இருப்பதை செல்வம் மட்டுமல்ல அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் பிறருக்கு பகிர்ந்து கொடுத்து பரஸ்பரம் அன்பிலேயும் பாசத்திலேயும் நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வதனால் அதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி நன்மை அளப்பெரியதே. எனவே பிறரோடு அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகி நட்பை வளர்க்க முயற்சிப்போம். வல்ல நாயன் அல்லாஹ் நற்கிருபை புரிவானாக. முக மலர்ச்சியோடும் நம்பிக்கையுடனும் இன்று இரவு உறங்கி காலையில் சுபுகுக்கு எழுந்து

காற்றின் மொழிக்கு இப்போது நாம விடை கொடுப்போம். நள்ளிரவு 12 மணி தொடக்கம், 1 மணி நேரத்திற்கு இது நம்ம பாட்டு அங்கத்தில் உள்ளூர் பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. அதனைத் தொடர்ந்து மின்னலின் இடைவிடா இசை உங்களுக்காக பாடல்களை வழங்க காத்திருக்கு. இந்த அளவில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான், உங்கள் நளினி அச்சுதன். மீண்டும் சந்திக்கலாங்க. வணக்கம்.

மின்னல் FM ல இது நம்ம நேரம்.

லைஃப்ல ஜெயிக்கணும்னா முத உன்னை நீ ஜெயிக்கணும். உன்னை நீ ஜெயிச்சாதான் உனக்கு முன்னால நிக்கிறவனை நீ ஜெயிக்க முடியும். ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கும் போது நம்மளை எதிர்த்து நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க ஒரே வழி சண்டை செய்யணும்.

0: செய்வோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது நம்ம நேரம். ஹாய் வணக்கம், நான் தேவகுரு. திங்கள் முதல் வெள்ளி வரை கரெக்டா வந்து ஒளிபரப்பாகுது இந்த மின்னல் எஃப்எம்ல. எல்லாமே நம்ம உள்ளூர் பாடல் தாங்க. சோ வேற என்ன, சந்தோஷமா இந்த ஒன் அவருக்கு கேட்டு மகிழுங்கள். லவ் யூ.

0: எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முகேந்திரா பேசுறேன். சத்தியமா நான் சொல்லி தூக்குதடி. டிரைவிங்ல இருக்கீங்களா? இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது நம்ம நேரம் முழுக்க முழுக்க நம்ம உள்ளூர் பாட்டு தாங்க. கேட்ட ஜெய்ப
1: இருமீன்கள் தண்ணீரில் தன்னை இழக்க உன் காதல் என் காவியம் கையோடுதான் கை கோர்க்க.
0: மண்ணின் நட்சத்திரம் நிகழ்ச்சி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பாண்டிமானிலிருந்து உங்களுக்காக.
2: பூகம்பம் வந்தாலும் அசராதே கண்மணி, என்னாலும் முன்னினைவில் நான் இங்கே பெண்மணி. புரிந்ததா? புரியும் என்று நினைக்கிறேன். அசையுசும்.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்

நம் நாட்டில் 12 முதல் 17 வயதுக்குள் இருக்கும் சிறார்களில் 94 விழுக்காட்டினர் தினமும் இணையத்தை பயன்படுத்துறாங்க. இணையத்தின் மூலம் அவங்க நிறைய கத்துக்கிறாங்க. ஆனா நமக்கு தெரியாம இணைய துன்புறுத்தல் அல்லது இணைய மோசடிகளுக்கு அவங்க ஆளாகலாம். பக்கத்துல இருக்கிற நாமதான் அவங்களுக்கு அடிக்கடி இதை நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும். இணையம் ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்காத வரைக்கும் தான். இல்ல, தொடர்பு அமைச்சும் MCMC தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமும் இந்த தகவலை உங்களுக்கு வழங்குறாங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்கு உரிய வழி இருக்கு.

இன்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல ஃபேம். Shakalaka baby, shakalaka baby.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கண்காணிப்பில் இருந்த நிலையில் நேற்று மாலை வீடு திரும்பினார். முன்னதாக டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அஜிசா வான் இஸ்மாயில் பிரதமர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து வெளியேறுவார் என தெரிவித்திருந்தார். தாபோஹாஜி தொடர்பான அரச விசாரணை ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் முழுமையான விசாரணைக்காக அதிகார தரப்பிடம் ஒப்படைக்கப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடில் தெரிவித்துள்ளார். அரச மலேசிய காவற்படை, மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM, பண மோசடி தடுப்பு சட்டம் அம்லா தொடர்புடைய தரப்பு, பேங்க் நகாரா, உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN ஆகியவை இதில் அடங்கும் என அவர் கூறினார். மலேசியா அனைத்தையும் உள்ளடக்கிய பசுமை பொருளாதாரத்தை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இவ்வேளை பெண்கள் ஆற்றல் மாற்றத்தின் பயனாளிகளாக மட்டுமே இராமல் அதில் தீவிரமாக பங்காற்ற வேண்டுமென மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நேன்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கெரோலின் லீவிட் அப்பொறுப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆயினும் அவர் மூத்த ஆலோசகராக தொடர்ந்து சேவையாற்றுவார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 28 வயதான கெரோலின் அமெரிக்க அதிபர்கள் வரலாற்றிலேயே மிக இளமையான செய்தி தொடர்பாளர் ஆவார். இணையத்தில் பரவி வரும் தவறான கூற்றுகளை கண்காணித்த பெண் ஸ்பெயின் சியூட்டா மாநிலத்திற்குள் அதிகமான குடியேறிகள் வருகையை முடக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மொரோக்கோ அதிகார தரப்பு அறிவித்துள்ளது. August 15 ஸ்பெயினின் பொது விடுமுறை நாளன்று மெட்ரிட்டுக்கும் மொரோக்கோவின் நிடேக் நகருக்கும் இடையிலான

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சூரா அல்யா இம்ரான் வசனம் 138 மற்றும் 139 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.

இது பொதுவாக மனிதர்களுக்கு உண்மையை தெளிவாக்கக்கூடியதாகவும் பயபக்தி உடையோர்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் இருக்கின்றது. வல

விசுவாசிகளே, நீங்கள் தைரியத்தை இழந்து விட வேண்டாம், துக்கமும் பட வேண்டாம். உண்மையாகவே நீங்கள் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால் நீங்கள் தான் மேன்மை அடைவீர்கள். சதாகொல்

அன்பான மின்னலஃபம் நேயர்களே, பொய் என்பது நமது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். யாரும் யாரின் மீதும் பொய் சொல்வது கூடாது. ஆனால் இன்று அல்லாஹுவின் மீதும் அவனது திருத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் மனிதர்கள் மீதும் பொய் சொல்வது என்பது சர்வசாதாரணமாகிவிட்டது. பொய் கூறுவது எவ்வளவு பெரிய குற்றம், அது எங்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை பின்வரும் நபிமொழி தெளிவாக்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மை பேசுவது நன்மையின் பக்கம் வழியாட்டும், நன்மையாகிறது ஸ்வர்கத்தின் பக்கம் வழியாட்டும். ஒரு மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் வாய்மையாளர் சித்திக் எனும் பெயருக்கு உரியவர் ஆகிவிடுவார். இதைப்போன்றே பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும், தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், இறுதியில் அவர் அல்லாஹ்விடம் பெரும் பொய்யர் என பதிவு செய்யப்பட்டு விடுவார். அறிவிப்பாளர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் புகாரி.

நேர்களே, அல்லாஹ் கூறினான், ஆதமின் மகன் என்னை நம்ப மறுக்கிறான், என் மீது பொய் கூறுகிறான், ஆனால் அவனுக்கு அது தகுதியில்லை. அவன் என்னை ஏசுகின்றான், ஆனால் அவனுக்கு அது தகுதியில்லை. நான் மனிதனான அவனை முதலில் படைத்தது போன்று மீண்டும் அவனை நான் படைக்க மாட்டேன் என்று அவன் கூறுவதே அவன் என்னை நம்ப மறுப்பதாகும். உண்மையில் மனிதன் மரித்த பிறகு அவனுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவதை விட அவனை ஆரம்பமாக படைத்தது சுலபமன்று. அதையே செய்துவிட்ட எனக்கு மீண்டும் உயிர் கொடுப்பது கடினமல்ல. அல்லாஹ் தனக்கு குழந்தையை ஆக்கிக் கொண்டான் என்று மனிதன் கூறுவதே என்னை ஏசுவதாகும். ஆனால் நானோ ஏகன், எவரிடமும் எந்த தேவையுமற்றவன், நான் யாரையும் பெற்றவனுமல்லன், யாருக்கும் பிறந்தவனுமல்லன், எனக்கு நிகராக யாரும் இல்லை. அறிவிப்பாளர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் புகாரி. மரணித்த பின் மனிதர்களுக்கு உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்ப மாட்டான் என்று கூறுவது அல்லாஹுவின் மீது மனிதன் கூறும் பொய்யாகும். பல வசனங்கள் மூலமாக அல்லாஹ் இதனை எடுத்து கூறியும் பல உதாரணங்கள் வாயிலாக விளக்கி கூறியும் அதனை நம்ப மறுத்தால் அது பொய்யின்றி வேறு என்னவாக இருக்க முடியும்?

நேர்களே, நபியின் மீது பொய்யுரைத்தல் என்பது பெருங்குற்றமாகும். ஆனால் இக்குற்றம் இஸ்லாத்தில் அதிகமாகவே காணப்படுகிறது. மக்கள் மன்றத்தில் சிலர் உபதேசம் என்ற பெயரில் பல பொய்களை அள்ளி வீசுகின்றனர். அதை பெரும்பாலான இஸ்லாமிய மக்கள் உண்மையென நம்பி செயல்பட, அதுவும் மார்க்கத்தில் ஒன்றுதான் என்ற எண்ணத்தால் ஆரம்பிக்கின்றனர். இறுதியில் உண்மையான செய்திகளை புறந்தள்ளிவிட்டு பொய்யான செய்திகளை உண்மையென நம்பி விடுகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சொன்ன அங்கீகாரம் அளித்தவைகளை ஹதீஸ் நபிமொழி என்கிறோம். அவர்கள் சொன்னதை சொல்லவில்லை என்றோ, செய்ததை செய்யவில்லை என்றோ, அங்கீகரித்ததை அங்கீகரிக்கவில்லை என்றோ கூறினால் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யுரைப்பதாகும். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாத ஒன்றை சொன்னார்கள் என்றோ, செய்யாத ஒன்றை செய்தார்கள் என்றோ, அங்கீகரிக்காத ஒன்றை அங்கீகரித்தார்கள் என்றோ கூறினால் அதுவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பொய்யுரைப்பதாகும். ஆனால் இது போன்ற பொய்கள் சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருந்து வருகிறது. ஒரு கருத்தை மக்கள் மன்றத்தில் பதிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நபி தோழரின் பெயரை கூறி, அதற்கு பின் அந்த பொய்யான செய்தியை கூறி, இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று கூறி வருகின்றனர். இது மிக பெரும் தண்டனையை பெற்றுத்தரும் காரியமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது பொய் கூறாதீர்கள். யார் என் மீது பொய் கூறுகின்றாரோ அவர் நரகில் நுழையட்டும். அறிவிப்பாளர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் ஆதாரம் புகாரி. யார் என் மீது வேண்டுமென்றே பொய் கூறுவாரோ அவர் தனது இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக் கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் ஆதாரம் முஸ்லிம். நேர்களே, நபியின் மீது பொய்யுரைப்போருக்கு மறுமையில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இல்லையெல் மறுமையில் நரகம் நிச்சயம். அது மட்டுமின்றி உலகில் தண்டிக்கப்படுவார்கள்.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை. இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நேரம் காலை மணி 6:30.

0: இளமை புதுமை இனிமை மின்னலுங்களை தேடி வந்திருக்கின்றது காலை கதிர் வணக்கம் மின்னலாக மாறி இப்போ சிறப்பான வந்து போயிட்டு இருக்கோம். எல்லோருக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. ஆமா, நீங்க சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு காலை தொடக்கமும் ரொம்ப அழகா பிறந்திருக்கு. உண்மைக்குமே சிறந்த தருணம் எப்ப பிறக்குது அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா ஒவ்வொரு நாளைக்கும் எப்ப பிறக்குதுன்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க?
0: கண் விழிக்கும் போது.
1: கண் விழிக்கும் போது தெளிவா சொல்ல. உண்மைக்குமே ஒவ்வொரு காலை பொழுதும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த தொடக்கமா இருக்குமா? அதை சரியா அமைச்சிட்டோம் அப்படின்னா அந்த நாளே ரொம்ப அழகா இருக்கும். அதனால இந்த தருணத்தை நம்ம எப்போதுமே கைவிட்டக்கூடாது.
0: எப்போதுமே நம்ம ஏதாவது மாற்றம் வேணும் அப்படின்னு வாழ்க்கையில நினைப்போம் இல்லையா?
1: சரி,
0: அதை நினைச்சிட்டே இருக்க கூடாது. நீங்க சொன்னீங்க இல்லையா, காலை பொழுதில் கண் விழிக்கும் போது புதியது ஒரு நாள் நமக்கு புதிய ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு. அந்த மாதிரி மாற்றங்கள் அப்படின்றது நம்மிடம் இருந்துதான் தொடங்குது. நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க இல்லையா, நேத்து நான் இதெல்லாம் பண்ணினேன் இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இன்னைக்கு சீக்கிரமா எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன மாற்றத்தை சிந்தனையில கொண்டு வந்துட்டீங்கன்னா அங்கேயே நீங்க மாற்றங்கள் கொண்டு வந்த மாதிரி தான். அது மாற்றத்துக்கு ஏற்ப அப்படி போயிட்டே இருக்கும் வாழ்க்கை. எப்படி காலை கதின்னு சொன்னோம் இல்லையா, அது வணக்க மின்னலாக மாறியது இல்லையா, அந்த மாதிரிதான் நல்ல மாற்றங்களை எல்லாருக்கும் பிடிச்ச வகையில ஏத்துக்குவாங்களா?
1: ஒருவேளை நீங்க அதை பத்தி யோசிக்கல, நாங்க பேசியே உங்களை யோசிக்க வச்சிருக்கோம். சரி, 10 மணி வரைக்கும் இன்னைக்கு நிறைய கதைகள் உங்களோட பேச காத்துட்டு இருக்கோம்.
0: வாங்க, கலகலப்பான ரொம்ப சிறப்பான ஒரு பொழுது உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. இந்த நாளை கொண்டாட தயாராகுவோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 28 நாள் 2026, ஆகஸ்ட் 13 வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ரிவர்ஸ் லஞ்சஸ் ஒர்க் அவுட் எப்படின்னு செய்யலாம்னு பாப்போம். வாங்க, முதலில் நீங்க நேரா நின்னுக்குங்க. இப்ப ஒரு காலை வந்து பின்னால் எடுத்து வச்சுக்குங்க. ரெண்டு முழங்கால்களையும் மெதுவாக மடக்கி நம்மளோட பாடியை கீழே கொண்டு வர வேண்டும். முன்காலின் ஹீல்ஸ வந்து பிரஷர் வைத்து மீண்டும் ஆரம்ப நிலைக்கே நீங்கள் வர வேண்டும். பிறகு மற்ற காலில் இதே மூவ்மெண்ட் வந்து செய்ய வேண்டும். இதை செய்ய போது பாடியை ஸ்ட்ரெயிட்டாக வைத்துக் கொண்டு பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணணும். ரிவர்ஸ் லஞ்சஸ் நம்முடைய லெக்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெங்தன் பண்ணுவோம். பேலன்ஸ் பண்றதுக்கும் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். இந்த ஒர்க் அவுட் வந்துட்டு நீங்க 20-30 வரைக்கும் நீங்க செய்யலாம். 4 செட் நீங்க செய்யணும். தொடர்ந்து செய்யும் போது கண்டிப்பா இதோட மாறுதல்களை பார்ப்பீங்க. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: அரசனாக குடிமகனாக இருக்கலாம். தேசிய தினத்தை சிறப்பாக வரவேற்க ஜாலூருக்கு மீளாங்கை பறக்கவிடும் வரதுராதிக்கு.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க போறோம். தொடக்கமா மலேச நண்பன்ல என்ன வந்திருக்கு சொல்லுங்க.
0: STPM மாணவர்களுக்கான பல்கலைக்கழக நுழைவு முடிவுகள் நாளை வெளிவரும் என்று உயர்கல்வி அமைச்சு அறிவித்திருக்கின்றது.
1: அடுத்து மக்கள் ஓசையில் வந்திருக்கக்கூடிய செய்தி, மிக உயரிய நன்னறி கல்வியானது தங்களின் கருத்துக்களை வெளிவதற்கு இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும், அதே சமயத்தில் நற்சிந்தனை மாறுபட்ட கருத்துக்களுடன் மரியாதையுடன் நடந்து கொள்வது முக்கியம் அப்படின்னு கல்வி அமைச்சர் ஃபட்டி நசீதே கூறியிருக்காங்க.
0: கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகளின் வரிசையில், சுபாங் நாடாளுமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறாது என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கின்றது. அத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்தாலும் அந்த தொகுதி காலியாக இருக்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றது.
1: மற்றொரு செய்தி, தேசிய தினம் மலேசிய தினம் ஆகியவற்றை முன்னிட்டு நடத்தப்படவிருக்கின்ற கொண்டாட்ட நிகழ்ச்சிகளுக்காக இதுவரை 4 கோடியே 80 லட்சம் ரிங்கிட் நிதி ஆதரவு கிடைத்திருக்கின்றது அப்படின்னு தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீபாமி ஃபட்ஜில் தெரிவிச்சிருக்காங்க.
0: இவை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் இல்லையா, மற்றதெல்லாம் படிக்கிறதுக்கு பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. இன்றைக்கு August 13, 2026 வியாழக்கிழமை, நம்ம எல்லாரும் வந்து இந்த இடது கை பழக்கம் உடையவர்கள் இருக்காங்களே, இவங்களை கொண்டாடக்கூடிய நாள்.
1: நீங்க ஆமா தாராளமா அழைக்கலாம், நீங்க வந்து ஒரு இடது கை பழக்கமுடைய ஒரு நேயரா, ஆமாங்க நான் வந்து இடது கையில தான் எழுதுவேன், எனக்கு அதுதாங்க சின்ன வயசுல இருந்து வருது அப்படின்னா தாராளமா நீங்க பெருமையோடு இன்றைக்கு அழைக்கலாம்.
0: ஆமாங்கோ வாங்கோ அழையுங்கோ, உங்களுக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம்.
1: 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: DC பாட்டு கேட்கலாம், ராக் ஆஃப் ரிவெஞ்ச்.

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு குருவி பலமாக காற்று வீசுவதை பார்த்தது. நான் வேற ஒரு மரத்துல என் கூடு கட்டி இருக்கிறேன், இந்த காற்று இப்படியே வீசினால் என் முட்டைகள் கீழே விழுந்து விடுமே என்று பயந்தது. உடனே தன் நண்பன் குரங்கையிடம் சென்று, என் முட்டைகளை பத்திரமாக புதிய கூடுக்கு மாற்றி வைக்கலாமா என்று கேட்டது. குரங்கும் உதவ வந்தது. ஆனால் வழியில் குரங்கின் கால் ஒரு கல்லில் இடறியதால் அதன் கையில் இருந்த ஒரு முட்டை தவறி கீழே விழுந்து உடைந்து விட்டது. அதை பார்த்த குருவி மிகவும் வருத்தப்பட்டு, உன்னை நம்பிதானே என் முட்டையை உன் கையில கொடுத்த என்று அழுதது. குரங்குக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. புதிய கூடுக்கு சென்ற பிறகு குருவியின் கையில் இருந்த இன்னொரு முட்டையும் தவறி கீழே விழ போகும் நேரத்தில் குரங்கு விரைவாக அதை பிடித்துக் கொண்டது. பிறகு குரங்கு சொன்னது, எனக்கு தெரிந்த ஒரு பெரிய மரம் இருக்கு, புயல் அடித்தாலும் அது சீக்கிரம் விழாது, அங்க நீ புதிய கூடு கட்டி கொள்ளலாமா? குருவி சம்மதித்தது. ஆனால் குரங்கு மீண்டும், இந்த முறை ஒரு முட்டையை என்னிடம் கூட, நான் மிகவும் கவனமாக எடுத்து வருகிறேன் என்று கேட்டது. குருவி தயங்கியது. அதை பார்த்த குரங்கு சோகமாக சொன்னது, உன் முகத்துல தெரியுது என் மேல உனக்கு இன்னும் முழு நம்பிக்கை வரவில்லை. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? நம்பிக்கை என்பது பல நாட்களில் உருவாகும், ஆனால் அதை உடைக்க ஒரு தவறான செயல் மட்டுமே போதும். நம்மை நம்பி ஒருவர் கொடுத்த நம்பிக்கையை உடைக்காமல் பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. ஆயிரம் நல்ல செயல்கள் செய்தாலும் ஒரு முறை உடைந்த நம்பிக்கையை மீண்டும் உருவாக்க மிகவும் நீண்ட காலம் ஆகும். அதனால் வார்த்தைகளில் மட்டுமல்ல, நம் செயல்களிலும் நம்பிக்கை காப்பாற்றுங்கள். உடைந்த நம்பிக்கையை சேர்ப்பதை விட அதை உடைக்காமல் பாதுகாப்பதுதான் சிறந்தது. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலோ.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972799 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், இன்னும் கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கு உலகத்துல ஒரு நாளை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். August 13 உலகத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடது கை பழக்க முடியவர்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஒரு சிறப்பு நாளாக என்று அனுசரிக்கப்படுது. குணா வந்திருக்கிறாரு. நண்பரே, எங்க?
2: இங்க பிஜேல வேலை செய்யறேன்.
1: பிஜேல வேலை செய்யறீங்க, எங்க இருக்கீங்க?
2: நீலாயில இருக்கேன்.
1: நீலாயில இருந்து பிஜேக்கு வந்தாச்சா?
2: வந்தாச்சு
1: வந்தாச்சு. ஓ, சொல்லுங்க, எப்படி, எவ்வளவு பெருமையா நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க.
2: இப்படி பெருமையா ஒண்ணு இல்ல, எங்க ஃபாதரும் இடது கை தான்.
1: சரி,
2: நானும் இடது கை தான். ஆனா என் பிள்ளைங்க எல்லாம் இல்ல, எல்லாம் வலது கை.
1: இப்போ எதிர்பார்த்தீங்களோ தலைமுறை தலைமுறையா அது வரணும்னு?
2: அது வரணும், ஏன்னா அவங்களோட சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கும்.
1: எப்படி சார் வேறுபடுது உங்க சிந்தனை?
2: ஓகே, நம்மளுக்கு எனக்கு கொஞ்சம் தெரியுது, நம்மளோட சிந்தனை எல்லாம் வேற மாதிரி இருக்கு. கம்பேர் பண்ணா, நான் ஆபீஸ்ல கம்பேர் பண்ணாக்கா நம்மளோட ஐடியாஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ஓ, பரவாயில்லையே. அதாவது நீங்க யோசிக்கிற விதமே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். கற்பனை திறன் கொஞ்சம் அதிகமா இருக்கும்றீங்க.
2: கற்பனை சொன்ன இல்ல, எதிர்பார்ப்பு ரொம்ப இருக்கு.
1: அவரு வெளியில சொல்ல முடியாதான், அவருக்கு தெரியுதான் அது.
3: ஓ, அவருக்கே தெரியுது.
1: அப்ப எதிர்பார்த்தீங்களா பிள்ளைங்களை யாருக்காவது அது வரும் அப்படின்னு? அந்த பழக்கம்
2: எதிர்பார்த்தேன், ஆனா ரெண்டு பேரும் இல்ல.
1: வேலை இடத்துல நீங்க மட்டும் தான் இடது கை?
2: நான் ஒண்டிதான்.
1: அப்ப நீங்க மட்டும் தான் வித்தியாசமா யோசிப்பீங்க அந்த வேலை இடத்துல?
2: ஆமா, ரொம்ப பேசுறதும் நான் தான்.
1: வேணி, வேற மாதிரி உணர்றீங்களா நீங்க?
4: ஆமா, நான் அதை உணர்றேன். அது அந்த உணர்வு வந்து வலது கை உள்ளவங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அது எனக்கு ஒரு ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி.
1: எப்படி?
4: காய்கறி வெட்டுறாங்க, அவங்க எல்லாம் வந்து காய வந்து இடது கையில புடிச்சு வலது கையில வெட்டணும். நான் வந்து வலது கையில புடிச்சு இடது கையில வெட்டணும்.
1: வேகமா இன்னும் வெட்ட முடியுமா அவனால?
4: வெட்டலாம். அவங்க வெட்டுற மாதிரியே தான் நம்மளும் வெட்ட முடியும். ஆனா என்னால இந்த கையிலயும் செய்யலாம், அந்த கையிலயும் செய்யலாம்.
1: ஓ, அப்படின்னா இடது கைனா நீங்க வலது கையிலயும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குதா?
4: ஆமா ஆமா. சில பேருக்கு வந்து ஒரு வேலை செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடுக்குல ஏதாவது எடுக்கணும், அது இதுன்னா வந்து நம்ம இடது கை இருக்குன்னா டக்குன்னு
1: கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்கும் தன்மை உடையவங்க, கற்பனை ஆற்றல் அதிகமா இருக்கும் அப்படின்னு ஆய்வுகளும் நிறையவே சொல்லுது. தம்பி தங்கைகள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இடது கை பழக்கம் அப்படின்னா நீங்க வந்து பெருமையா சொல்லிக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா எங்களாலாம் இடது கையில பட்டுன்னு செயல்பட முடியாது.
3: ஆமா,
1: இடது கையிலயும் வலது கையிலுமே அப்படி செயல்பட முடியுமா?
3: சரி, இந்த நாள் ரொம்ப இனிய நாளாகவே மலர்ந்திருக்கு. இன்னும் நிறைய கதைகள் பேசலாம்.
1: கைதான் நமக்கு பெரிய நம்பிக்கையேங்க.

ஆற்றல் மாற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். விமான நிலைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் எஸ் கோகுலன். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கண்காணிப்பில் இருந்த நிலையில் நேற்று மாலை வீடு திரும்பினார். முன்னதாக அவரின் துணைவி டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் பிரதமர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வெளியேறுவார் என தெரிவித்திருந்தார். கடந்த திங்கட்கிழமை அவர் குடலிறக்க அறுவை சிகிச்சைக்கு பின் மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. சீன முன்னாள் பிரதமர் ஜூ ராங்ஜியின் மறைவிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கலை தெரிவித்துள்ளார். சீனாவின் பொருளாதார மறுமலர்ச்சிக்கு வித்திட்ட முக்கிய தலைவர்கள் ஒருவரான ஜூ தமது நல்ல நண்பர் என பிரதமர் தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். 1990களில் மலேசியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான பொருளாதார நிதி தொடர்புகளை வலுப்படுத்த இருவரும் இணைந்து பணியாற்றியதை நினைவு கூர்ந்த பிரதமர் அப்போது அவர்கள் உருவாக்கிய பெரும்பாலான முன்னெடுப்புகள் இன்று வரை இருதரப்பு உறவுகளின் மையப்புள்ளியாக விளங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். தபோ ஹஜி தொடர்பான அரச விசாரணை ஆணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் முழுமையான விசாரணைக்காக அதிகார தரப்பிடம் ஒப்படைக்கப்படும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்துள்ளார். அரச மலேசிய காவற்படை PDRM, மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM, பண மோசடி தடுப்பு சட்டம் அம்லா தொடர்புடைய தரப்பு, பேங்க் நகரா, உள்நாட்டு வருமான வரி வாரியம் LHDN ஆகியவை இதில் அடங்கும் என அவர் கூறினார். இதனிடையே 2021 முதல் 2025 வரைக்குமான தபோஹாஜி தொடர்பான புதிய அரச விசாரணை ஆணையத்தை அமைக்க முன்வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் குறித்து அரசாங்கம் இரு முடிவுகளை எடுக்க வேண்டியுள்ளதாக அரசாங்க பேச்சாளருமான டத்தோஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டார். 2014 முதல் 2020 வரைக்கும் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளில் 75 விழுக்காடு

0: யாக மாறவில்லை என குறிப்பிட்டார். 2025 நாட்டில் மகளிர் ஆள்பள பங்கேற்பு 56.6% இருந்த நிலையில் ஆண்களின் 83.3% ஒப்பிடும்போது குறைவாகும். நாட்டில் பொறியியல், உற்பத்தி, கட்டுமான துறைகளில் 15.7% பெண்கள் பட்டதாரிகளாக இருந்தாலும் அவர்கள் இன்னும் சமமான பொருளாதார பங்கேற்பாக நேரடியாக மாறவில்லை என டாக்டர் ஸ்ரீ நான்சி விவரித்தார். நாட்டின் விமான நிலையங்களில் பாதுகாப்பு பணிகள் அடுத்த வாரம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் வலுப்படுத்தப்படும். இத்திட்டம் ஒருங்கிணைப்பு, பயிற்சி, உள்கட்டமைப்பு, உபகரணங்கள் உள்ளிட்ட செயல்பாட்டு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மேலும் இதன் விரிவான திட்டத்தை உள்துறை அமைச்சு அல்லது போக்குவரத்து அமைச்சு தாக்கல் செய்யும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக மலேசிய எல்லை பாதுகாப்பு கட்டுப்பாட்டு நிறுவனம் AKPS, மலேசிய பொது வான் போக்குவரத்து ஆணையம் CAAM உள்ளிட்ட அனைத்து கண்காணிப்பு அமைப்புகளும் விரிவான பாதுகாப்பு மேம்பாட்டு திட்டத்தை சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று நாட்டின் 11 இடங்களில் ஆரோக்கியமற்ற காற்றுத்தர குறியீடு பதிவாகியது. சரவாக்கின் செரியான் மாவட்டத்தில் காற்றுத்தர குறியீடு 204 என மிக ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியது. கடந்த சனிக்கிழமை முதல் நாட்டை பாதித்து வரும் புகைமூட்டம் காரணமாகவே இந்நிலை ஏற்பட்டுள்ளதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்துள்ளது. வறண்ட வானிலை, காட்டுத்தீ, சதுப்பு நிலங்களில் ஏற்படும் தீ விபத்துகளே இதற்கு முக்கிய காரணங்களாகும். சரவாக்கில் எல்லை தாண்டிய புகைமூட்டம், சிபு, சிரியாமான் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட தீ விபத்துகள் காரணமாகவும் காற்றின் தரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
5: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
6: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
7: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கெரோலின் லீவிட் அப்பொறுப்பிலிருந்து விலகுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். ஆயினும் அவர் மூத்த ஆலோசகராக தொடர்ந்து செயலாற்றுவார். 28 கெரோலின் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக இளமையான செய்தி தொடர்பாளர் ஆவார். அது மட்டுமின்றி அவர் டிரம்பின் தீவிர விசுவாசி. வாதங்கள் நிறைந்த செய்தியாளர் சந்திப்பினை திறம்பட கையாளும் ஆற்றலையும் அவர் கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அதிபருக்கு பதிலாக பேசும் தனிச்சிறப்பினை வழங்கிய டிரம்பிற்கு நன்றி என கெரோலின் தமது ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்க பெருநிறுவனமான கூகுளுக்கு எதிராக 7.6 மில்லியன் ரூபல்ஸ் மதிப்பிலான இரு தண்டங்களை ரஷ்யாவின் தகன்ஸ்காய் நீதிமன்றம் விதித்துள்ளது. மோஸ்கோவின் தடை செய்யப்பட்ட தகவல்களை கூகுள் அகற்ற தவறியதைத் தொடர்ந்து இந்த தண்டம் விதிக்கப்பட்டுள்ளதாக ரியா நோவெஸ்தி தகவல் வெளியிட்டுள்ளது. ரஷ்ய நிர்வாக சட்ட பிரிவின் அந்நிறுவனத்திற்கு எதிராக இரு நிர்வாக நெறிமுறைகள் வகுக்கப்பட்டதால் இத்தண்டம் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி தமது தீர்ப்பில் குறிப்பிட்டார். ரஷ்ய ஊடக கண்காணிப்பு அமைப்பான ரோஸ்கோம் நட்ஸோர் தடை செய்யப்பட்ட உள்ளடக்கங்களை நீக்குமாறு கூகுளுக்கு பலமுறை உத்தரவிட்டும் அந்நிறுவனம் அதற்கு செவிசாய்க்கவில்லை. இணையத்தில் பரவி வரும் தவறான கூற்றுகளை கண்காணித்த பின் ஸ்பெயினின் சியூட்டா நகருக்குள் அதிகமான குடியேறிகள் வருகையை முடக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என மொரோக்கோ அதிகார தரப்பு அறிவித்துள்ளது. August 15 ஸ்பெயினின் பொது விடுமுறை நாளன்று மேட்ரிட்டுக்கும் மொரோக்கோவுக்கும் ஃபினிர் நகருக்கும் இடையிலான எல்லை திறக்கப்படும் என ஒரு வாரமாக இணைய பதிவுகள் பகிரப்படுகின்றன. ஜூலை மாத இறுதியில் சியூட்டாவிற்கு மிக அதிகமான குடியேறிகள் படையெடுத்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் மொரோக்கோ நாட்டவர். அதனைத் தொடர்ந்து அப்பதிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. விளையாட்டு யூஃபா சூப்பர் கிணக்கார் பந்து. ஐரோப்பிய வெற்றியாளர் லீக்கின் வெற்றியாளர் பேரிஸ் செயின்ட் ஜெர்மைன் PSG 2-1 எனும் கோல்களில் எஸ்என் வில்லாவை வென்று அக்கிண்ணத்தை தட்டிச் சென்றது. கடந்த பருவத்தில்

0: டாட்டனாம் ஹாட்ஸ்பரை வெற்றி கொண்ட பிஎஸ்ஜி இம்முறையும் கிண்ணத்தை தக்க வைத்துக் கொண்டது. ஆட்டத்தின் 20வது நிமிடத்தில் வீச்சா கவர்ஷீலாவும் 61வது நிமிடத்தில் டிசரேடோவும் அவ்வணிக்கான கோல்களை அடித்தனர். இந்நிலையில் ஈரார் 26 உலகக்கிண்ண போட்டியின் நடுவராக நியமிக்கப்பட்டு மயாமி பன்னாட்டு விமான நிலையத்தை வந்தடைந்த பின் அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட சோமாலிய நடுவர் ஒமர் அர்தான் யோஃபா அவாட்டத்தின் நடுவராக செயல்பட்டார். தமது தந்தையின் மறைவினால் துக்கத்தில் இருக்கும் அர்ஜென்டினா கார்பந்து சகாப்தம் லியோனல் மெஸ்ஸி தாம் எவ்வளவு காலம் கார்பந்து விளையாடப் போகிறேன் என்பது குறித்த கடும் சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக சமூக ஊடகத்தில் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். நீர் இன்றி நான் என்ன செய்வேன்? இச்சூழலை கடந்து செல்ல தெரியவில்லை. நான் கார்பந்து விளையாடினேன், ஆனால் அதனை தொடர்வது குறித்த சந்தேகங்கள் தற்போது எழுந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மெஸ்ஸியின் தந்தையும் அவரின் முகவருமான ஜார்ஜ் கடந்த வாரம் தமது 69வது வயதில் காலமானார். இந்நிலையில் இன்டர் மயாமி அணியுடனான மெஸ்ஸியின் ஒப்பந்தம் ஈரார் 28 ஆண்டு இறுதியில் நிறைவடைய உள்ளது. ஆற்றல் மாற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும். விமான நிலைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்படும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று
2: 1973 ஆண்டு இன்றைய நாளில் ஜோஹர் பாரு கிழக்கு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ ஹுசைன் ஓன் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். அவரது நியமன அறிவிப்பை பிரதமர் துன் அப்துல் ரசா கோலலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்டார். துன் டாக்டர் இஸ்மாயிலின் மறைவுக்கு பின்னர் அவரது இடத்தை நிரப்ப டத்தோ ஹுசைன் ஓன் துணை பிரதமராக நியமிக்கப்பட்டார். அதேவேளை புதிய அமைச்சரவை குறித்தும் துன் அப்துல் ரசா அறிவித்தார். புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் பதவியேற்ற பிறகு 1973 ஆகஸ்ட் 14 நாள் அமைச்சரவையின் முதலாவது கூட்டம் நடைபெற்றது.
1: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: பொது போக்குவரத்துகள் இருக்கு, குறிப்பா ரயில்ல பயணம் தான் அதிகமா செய்வாங்களா, அங்க வந்து யாருமே கை தொலைபேசி எடுத்து பேசவே மாட்டாங்களா. அது வந்து ஒரு எழுதப்படாத விதிமுறைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா மத்தவங்களுக்கு அது வந்து தொந்தரவு ஆயிரும் சொல்லி கை தொலைபேசியில நீங்க வாட்ஸ்அப்லாம் பண்ண முடியும், ஆனால் நீங்க எடுத்து பேச முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு அது சத்தம் தொந்தரவு ஆகுது அப்படின்ற ஒரு முறையை வந்து அவங்க கையாளுறாங்க.
1: சரி, அது வந்து ஜப்பான்ல அப்படி பண்றாங்க. இப்போ உங்களுடைய நிறுவனத்துல இந்த மாதிரி ஒரு விதிமுறை கொண்டு வர போறாங்க, கைபேசியை நீங்க உங்க வேலை இடத்துல பயன்படுத்த முடியாது, யார்கிட்டயும் நீங்க பேச முடியாது அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து சரிங்க அப்படின்னு சொல்வீங்களா, இல்ல முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி அடம் பிடிப்பீங்க?
0: எப்படி மோகன் பேசாம இருக்கிறது?
1: சரி சொல்லுங்க, 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8
0: வாட்ஸ்அப் எல்லாம் பண்ணலாம், ஆனா நீங்க எடுத்து ஹலோ அப்படி எல்லாம் பேச முடியாது.
1: யார் பேசுறீங்க
0: சொல்லுங்க?

0: வணக்கம். மின்னலில் புத்தக ஆய்வோடு வருகின்றார் தேசிய நூலகத்தின் நூலகர் சுப்பிரமணியம் குப்புசாமி.
1: இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள புத்தகத்தின் தலைப்பு ஹூ மூவ் மை சீஸ். எழுத்தாளர் ஸ்பென்சர் ஜான்சன். இது ஒரு குட்டி கதை. இந்த கதையில நாலு கதாபாத்திரம் இருக்கு. முதல் கதாபாத்திரம் ரெண்டு எலி, அதனுடைய பேர் ஸ்னீஃபிங்ஸ் மஃப். மற்றொரு கதாபாத்திரம் ரெண்டு குள்ள மனிதர்கள், அவங்களுடைய பேரு ஹெர்ம் அண்ட் ஹோ. இந்த நாலு பேரும் ஒரு சிறிய சந்துக்குள்ள வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உணவு அந்த சந்துக்குள்ள என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் சீஸ் மட்டும்தான். ஆகியனால இந்த நால்வரும் அந்த சீஸை சாப்பிட்டுக்கிட்டு வராங்க. ஒரு காலகட்டம் வரும்போதே அந்த உணவுன்றது அந்த சீஸ் முடிஞ்சு போயிருது. அப்பதான் ஸ்னீஃபன் ஸ்மர்ஃப் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம இந்த துவாரத்துக்குள்ளே இந்த சந்துக்குள்ளே இருந்துட்டோம் சொன்னா நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும். அதனால நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை பயணங்களும் தொடரும்னு சொல்லிட்டு அந்த சந்திலேருந்து வெளியில வந்து இறக தேடி போறாங்க. ஆனா அதே சமயத்துல இந்த குள்ள மனிதர்கள் அந்த சந்தை விட்டு வெளியில வராம அதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாராவது வந்து உணவு வைப்பாங்க அப்படின்ட்டு. காலங்கள் கடந்து செல்ல செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெண்டு எலிகள் வெளியில போனாங்களா இல்லீங்களா, அவங்களுக்கு அல்லல்ல குறையாத நிலையில அவங்களுக்கு உணவு கிடைக்குது. அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டு அவங்க சந்தோஷமா அந்த இடத்துல அவங்க வாழ்ந்து வராங்க. ஆனா ரொம்ப கவலைக்கூடமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரெண்டு குள்ள மனிதர்கள் அந்த சந்துக்குள்ள இருந்தாங்களா, அவங்களுக்கு எந்த ஒரு உணவும் கிடைக்காம அவங்க இறந்து போயிடுறாங்க. இந்த கதை மூலமா நம்மளுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு விதமான கதாபாத்திரம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த எலி, ரெண்டாவது குள்ள மனிதர்கள். எலியோட சிந்தனை எப்படி இருக்குன்னா, நேர்மறையான சிந்தனையா இருக்குது. ஏன்னா அவங்க எப்பயுமே வந்துட்டு ஏதாவது ஒரு நல்லதாக அவங்க நினைக்கிறாங்க, முயற்சி அவங்க நிறைய செய்யறாங்க, அதே சமயத்துல விடாமுயற்சியோட ஒரு காரியத்துல ஈடுபடுறாங்க. அடுத்தது ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது, ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியில வந்ததுனால தான் அவங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து சென்றுகிட்டே இருக்குது. அடுத்த கதாபாத்திரம் பார்த்தோம்னா, இந்த குள்ள மனிதர்களுக்கு வந்து எதிர்மறையான சிந்தனையா இருக்காங்க. எதுலையுமே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்ல, அவங்க முயற்சியும் பண்றது இல்ல, விடாமுயற்சியும் அவங்க கிட்ட ஒண்ணும் இல்ல, ஒரு வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்து வந்துடலாம் அப்படின்னு அவங்க காலத்தை கழிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இதுதான் இந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு கருப்பொருள். இந்த புத்தகத்தை படிக்கணும், மேலும் தெரிஞ்சுக்கணும்னா தேசிய நூலகத்துக்கு நீங்க வரலாம், வந்து பயன்பெறலாம் அந்த புத்தகத்தை படித்து. நன்றி, வணக்கம்.

0: எடுத்து நான் எப்போதும் பேசுற மாதிரி எடுத்து போன் எடுத்து இப்படி ட்ரெயின்ல உட்காந்து இப்படி பேசணும் பாருங்க, எல்லாரும் ஒரே தரம் திரும்பி பார்த்தாங்க பாருங்க என்னைய,
1: என்னமோ பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சீங்களா?
0: என்னமோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட வாழ்க்கையிலேயே அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப நல்ல பழக்கம், ஏன்னா அவங்க ரொம்ப அமைதிய வந்து ரொம்ப அமைதியா இருக்காங்க எல்லாருமே. நம்மளுக்கு போகும்போது நம்மளுக்கு ஒரு வேற மாதிரியா தான் இருக்கு, நம்ம போன் நீங்க எடுத்தாலே உங்களுக்கே வேற மாதிரியா இருக்கும், ரொம்ப தப்பு பண்றோமோ அப்படி. ஏன்னா எல்லாருமே ஒரே டைம்ல திரும்பி பார்த்தாங்க பாருங்க, ஹலோ அப்படின்னு பேசும் போது நம்ம மேஷா நினைச்சு பேசுறேன்.
1: சரி, எப்படி அவங்கள்ட்ட எல்லாம் அப்ப தப்பா ஒண்ணு செஞ்சிட்டீங்கல்ல, அத எப்படி மன்னிப்பு கேட்கணும் கேட்காமலும் இருக்கணும், மொழி ஒரு பிரச்சனை, என்ன செஞ்சீங்க அடுத்தது?
0: அடுத்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே போன் எடுத்து வச்சுட்டு அப்படியே பிரச்சனை அப்படி இருந்தோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆளும் ஜப்பானுக்கு போகணும், ஏன்னா அவங்க வந்து வேற மாதிரி வாழ்றாங்க, அவங்களோட டிசிப்ளின் லெவல் வந்து ரொம்ப நம்மளால வந்து அதை பின்பற்ற முடியாது. ஆனா ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளுக்குள்ளே உண்டாகும், அது மட்டும் உண்மை. ஏன்னா அவங்களோட டிசிப்ளின் லெவல் வேற லெவல்,
1: எங்கேயும் அப்படிலாம் செய்யணும்,
0: அது கண்டிப்பா செய்யணும்.
1: எப்படி இங்க வந்து இனிமேல எல்ஆர்டி மூணு ரயில் எல்லாம் நிப்பாட்டிடுவோமா, கை தொலைபேசி நீங்க பேசக்கூடாதுன்னு?
0: ஐயோ முடிஞ்சு, நம்ம கிட்ட எல்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க.
1: அது என்ன, நான் சில ரயில் போகும்போது முக லைன் இருக்காது, அப்பதான் வேகமா ஹலோ ஹலோ ஹலோ அப்படின்னு வாங்க, பக்கத்துல நமக்கு பொங்கி எழும் பாருங்க,
2: நடிகண்டா அப்படின்ற மாதிரி.
1: ஆமா, நீங்க ரயில் எல்லாம் போக மாட்டீங்க, எல்லாம் கார்லயே போறீங்க.
2: என்னது இது, என்ன புதுக்கதையா இருக்கு? இந்த மாதிரி உங்க அலுவலகத்துல நடக்குதா அப்படி ஒரு விதிமுறை வந்தா நீங்க எந்த பக்கம் நிப்பீங்க அப்படின்றத தாராளமா அழைத்து சொல்லுங்க.
1: கண் விழித்து சொப்பனம் காணும் பாட்டு வந்துட்டு இருக்கு, தூங்கிக்கிட்டே போவாதீங்க, நல்லா தெளிம்பா போங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100972799 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஜப்பான்ல வந்து பொது போக்குவரத்துகள்ல கூட நீங்க கை தொலைபேசியை பயன்படுத்த முடியும், ஆனால் எடுத்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க.
2: இப்படிப்பட்ட சூழல் உங்க வேலை இடத்துல நடந்துருச்சு, அதாவது இந்த மாதிரி விதிமுறையை கொண்டு வந்துட்டாங்க கைபேசியில பேசக்கூடாதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: வந்திருக்கிறவர் யாரு?
2: செல்வா வந்திருக்காரு.
3: போன் பாய்க்க கூடாதுன்னு, அது ஆக்சுவலி எங்களோட நிறுவனத்துல ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. மீட்டிங் பாய்க்க கூடாது, முக்கியமான கருத்தரங்கு ட்ரெயினிங் எல்லாம் போகும்போது போன் எடுக்க கூடாது, ஆக்சுவலி வச்சிருந்தோம். அதனால நாங்க என்ன பண்ணுவேன் அப்படி பாத்தீங்கன்னா, போறதுக்கு முன்னே இன்னைக்கு மீட்டிங் இருக்கா அந்த மாதிரி இருக்குன்னா நான் எழுதி போட்டுருவேன், I got a meeting until this time அப்படின்னு. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் பிஎம் பண்ணுங்க. ஏன்னா நான் வேலை செஞ்சது வந்து ஜப்பனீஸோட இதனால, கொரியனோட இதனால எங்களுக்கு வந்து அந்த சட்டம் வந்து ஆல்ரெடி இருக்கு. அந்த பாலிசியில வந்து எப்படின்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஆனா அது வந்து அவங்களுக்குள்ள அது ஒரு மரியாதைத்தனமான விஷயம்னால எங்களுக்கு வந்து நாங்க அதை பாய்க்க யாருமே எடுத்துட்டு போக மாட்டோம். மீட்டிங் அது ஒரு மணி நேரம் இருந்தாலும் சரி அதை பாய்க்க மாட்டோம். அப்படி ஏதாச்சும் ஒரு விஷயமா இருந்தா எச்ஆர் மூலமா, அதாவது வீட்டிலேயே ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி இருந்தா நாங்க எச்ஆர் நம்பர் கொடுத்து வச்சிருக்கோம், சொல்லுங்க. அவங்க நம்மளுக்கு வந்து மீட்டிங்ல கதவு தட்டி சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னு. மிகவும் நல்ல விஷயம்.
1: சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்ப என்ன கேக்குறோம்னா, எங்க ஓடுறீங்க? இப்படி ஒரு போராட்டம் நிறைஞ்ச வாழ்க்கையில ஓடி
2: ஓடுறாங்க நினைக்கிறேன்.
1: கதையை பேச காத்துக்கிட்டு இது வணக்கம் மின்னல்.
4: சீச்சுடர் குனியுமா

0: கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மடானி உங்களுக்காக.
3: அறுபது வயதான மலேசியர்களுக்கு அரசு வழங்கும் அன்பளிப்புகள். கடப்பிதழை புதுப்பிக்க 100 ரிங்கிட் மட்டுமே. எல்ஆர்டி எம்ஆர்டி மோனோரயில் பயணங்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. கம்யூட்டர் இடிஎஸ் இல் பயணம் செய்தாலும் 50 விழுக்காடு கட்டணம் மட்டுமே.
2: மடானி உங்களுக்காக.

0: ஏற்ப மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல் ஒன்னு அணைக்குதா. ஆமான பாபாஸ்தான்.
2: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசிய மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் ஃபேம்.

0: ரமேஷ் விநாயகம் ஹரிணி பாடி இருந்த பாடல் அது.
1: இன்றைக்கு நேர்கிட்ட ஒண்ணு கேட்டிருந்தோம், உங்க வேலை இடத்துல கைபேசி எடுத்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறை வந்த என்ன செய்வீங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: ரமேஷ் வந்திருக்காங்க.
2: நான் வந்து ஒரு கவர்மெண்ட் செவன், நான் ஒரு நர்ஸா வேலை செய்யறேன். எங்களோட இதுல வந்து பேஷண்ட பார்க்கும் போது நீங்க போன் பேசக்கூடாது, அப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் கூட இருக்காது, ஒன்லி கால். ஏன் அவர் மேற்கொண்டாந்தாங்கன்னா, நீங்க வந்து பேஷண்ட பார்க்கும் போது போன் பேசுனீங்களா, யூ மே டிஸ்கிரைப் த ட்ரீட்மெண்ட். அதனால சோ அப்பெல்லாம் நீங்க நினைச்சு பாருங்க, எங்களுக்கு வந்து அப்ப வாட்ஸ்அப் இல்ல. சோ இப்பெல்லாம் வந்து வாட்ஸ்அப் இருக்கிறதுனால நம்ம அப்படி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், மறுபடியும் மறுபடி டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். அப்பெல்லாம் ஜஸ்ட் கால் மட்டும் தான், அந்த கால் ஆன்சர் பண்றதுக்கு நம்ம யாரும் தேடுவோம், ஓடுவோம் போயிட்டு ட்ரீட்மெண்ட் ரூம் அந்த மாதிரி எல்லாம் போய் நம்ம தேடுவோம் போய் ஆன்சர் பண்றதுக்கு.
0: ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு யாராவது உங்களுக்கு அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இப்ப மாதிரி எல்லாம் இல்ல, ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கிறனால டக்கு டக்குனு எது வேணாலும் கூப்பிடுறோம். முன்பெல்லாம் தேவைன்னா தானே கூப்பிடுவோம்.
2: எக்ஸாக்ட்லி. அதுவும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நான் வந்து கெஃபேக்கு நடந்து போய்கிட்டு இருந்தேன், அப்ப எனக்கு கால் வந்துச்சு, கெஃபே போடுமே ஓல்டு வீஸ் சின்ன போன் ஆன்சர் பண்ணினேன். அங்கேயும் ஒரு டாக்டர் வந்துட்டு சஜஸ்ட் கேன் நாட் ஆன்சர் த போன் அப்படின்னாரு. இப்படி கூட இருக்கா அப்படின்ட்டு, ஏன்னா அப்ப வந்த புதுசு இல்ல அந்த ரூல்ஸ். அப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டோம், ஸ்லோலி ஸ்லோலி அது அப்படியே குறைஞ்சிருச்சு.
0: ஆனா உங்க வேலைக்கு அது ஆபத்து விளைவிக்கும் அப்படின்ற எண்ணத்துல இந்த கை தொலைபேசியே நீங்க வேலை நேரத்துல எடுக்க கூடாது.
2: ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. பிகாஸ் நம்ம வந்து பேஷண்ட்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்புறம் சம்டைம் இன்ஜெக்ஷன் மெடிசன், எஸ்பெஷலி மெடிசன். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல வந்து சர்வ் பண்ற நர்ஸ் வந்து டூ நாட் டிஸ்டர்ப் டேக் போட்டுருவாங்க. அந்த நேரத்துல நம்ம வந்து கால் பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வேற மருந்து குடுத்துட்டுமா, அது நமக்கும் பிரச்சனை பேஷண்ட்க்கும் பிரச்சனை.
0: அப்ப நல்லதுதான், வேண்டாம் நீங்க கை தொலைபேசி எடுத்துட்டே போக கூடாது வாட்டுக்கு.
2: அப்படி எல்லாம் இல்ல, அப்படி இல்ல. அது 10 வருஷத்துக்கு முன்ன, இப்ப வந்து ஓகே நம்மளுக்கு தான் வாட்ஸ்அப் இருக்கேன்.
0: ஆனா முகன் உண்மைதான், இந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க குறிப்பாக வந்து சுகாதாரத்துறையில இருக்கிறவங்க தொடவே முடியாது இல்ல.
1: அடிப்படையில இந்த மாதிரி விதிமுறைகள் சில நிறுவனங்களை கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும், ஒரே விஷயத்தை நோக்கி நம்ம சிந்திக்கணும் அப்படின்ற சில முக்கியமான கூறுகளுக்காக தான் இந்த மாதிரி விதிமுறைகளை கொண்டு வராங்க.
0: சும்மா சும்மா கைத்தொலைபேசி எடுத்துட்டு இருப்பாங்க சில பேருக்கு, கோவம் வரும்போது அவர் செல்வா சொன்னாரு மீட்டிங் எடுத்துட்டே போக முடியாது. ஆனா எல்லா அலுவலகத்திலும் அது வந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஏன்னா அங்க கேக்குறத விட அவங்க கைத்தொலைபேசியில பாத்துக்கிட்டு அப்புறம் கேட்கும்போது அப்படின்னு
1: அவங்களோட வேலையை கொஞ்சம் திசை திருப்பு தான்,
0: வேற ஒரு கிரகத்துல இருப்பாங்க. கொண்டு வந்து உட்கார்றதுக்குள்ள அப்பா நம்ம கிரகம் பிடிச்சவங்களா ஆயிருவோம்.

0: 7:55 வணக்கம். இன்னும் ஒரு முக்கியமான விவரம் உங்களுக்காக வந்து சேர்ந்திருக்குது, அதை நாங்க சொல்லிடணும். நாளைக்கு எஸ்டிபிஎம் முடித்த மாணவர்கள் குறித்த ஒரு செய்தி காத்துட்டே இருக்கு.
1: எஸ்டிபிஎம் மாணவர்களுக்கான இந்த பல்கலைக்கழக முடிவுகள், எஸ்டிபிஎம் முடிவுகள் கிடைச்ச பிறகு அவங்க பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பம் செய்திருப்பாங்க இல்லையா, அதற்கான முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் அப்படின்னு உயர்கல்வி அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அங்க மாணவர்கள் வந்து அகப்பக்கத்தின் வாயிலாக தாராளமா இந்த முடிவுகளை வந்து பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான விவரமும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. UPU.MOHE.GOV.MY எனும் அகப்பக்கத்துக்கு போனீங்கன்னா நாளைக்கு 12 மணி தொடங்கி நீங்க உங்க முடிவுகளை பெற்றுக் கொள்ளலாம்.
0: 23 வரைக்கும் ஏறக்குறைய 10 நாட்களுக்கு இந்த முடிவுகள் அங்கே இருக்கும். நீங்க MOHE அப்படின்ற அகப்பக்கத்துக்கு போயிட்டு இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்க வீட்டில் எஸ்டிபிஎம் எழுதி முடிவுகளுக்காக காத்துட்டு இருந்த மாணவர்கள் இருப்பாங்களே, இப்ப அவங்க பல்கலைக்கழகத்துக்கு விண்ணப்பித்த முடிவுகளை தான் தெரிஞ்சுக்க போறாங்க. முன்கூட்டியே பாராட்டுகளை சொல்லிடுறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எஸ் கோகுலன். மலேசியாவும் தாய்லாந்தும் எல்லை கடந்த குற்றச்செயல்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதிர்கொள்ளும் வகையில் அரசாங்கங்களுக்கு இடையிலான G2G காவல்துறைகளுக்கு இடையிலான P2P ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. ஈராண்டுகளுக்கு ஒரு முறை கூடும் மலேசிய தாய்லாந்து எல்லை பாதுகாப்பு நிர்வாக செயற்குழு கூட்டத்தில் இந்த இணக்கம் காணப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் அசித்துன் இஸ்மாயில் தெரிவித்தார். ஈரார் 26 தேசிய மலேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு தகுதியான மலேசியர்களுக்கு 10 GB இலவச இணைய சேவையை வழங்க அரசாங்கம் 5 தொலைத்தொடர்பு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுகிறது. ரிபா ரஹ்மா முனைப்பின் கீழ் August 31 5 GB September 16 எஞ்சிய 5 GB வழங்கப்படும் என தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஃபாமி ஃபாடேல் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதீர் முகமட்டும் அவரது துணைவி துன் டாக்டர் சித்தி அஸ்மா முகமட் அலியும் தம்பதியராய் நீண்டகால உறவு உட்பட தனித்துவமான நிலையை அங்கீகரிக்கும் 3 சாதனைகளை பெற்று வரலாறு படைத்துள்ளனர். 101 துன் டாக்டர் மகாதீர் வாழும் முன்னாள் பிரதமர்களிலேயே மிக வயதானவர் என ஆசியான் ரெக்கார்ட்ஸால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் பலியானோர் எண்ணிக்கை 265 உயர்ந்துள்ள நிலையில் அதிபர் எபலாடோ டிலா எஸ்பிரிலா பொருளாதார அவசர நிலையை அறிவித்துள்ளார். அந்நாட்டை மீண்டும் கட்டி எழுப்பதற்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என அவர் வெளியிட்ட அறிக்கையில் உறுதியளித்துள்ளார். ஜிம்பாப்வே கரிபா ஏரியில் படகு கவிழ்ந்ததை அடுத்து அதிபர் எமர்சன் நன்காகுவா பேரிடர் அவசர நிலையை அறிவித்துள்ளார். இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 44 அதிகரித்துள்ள வேளை 77 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. விளையாட்டு. ஈரார் 25 ஈரார் 26 பருவத்திற்கான மலேசிய கார்பந்து லீக் விருது ஜோஹோ டாரு தாசிம் JDT அணியின் மத்திய திடல் ஆட்டக்காரர் முகமது ஆஃபிக் ஃபசைல் சிறந்த ஆட்டக்காரருக்கான விருதை பெற்றார். இந்த உயர்தர விருது 31 அவரின் சிறப்பான ஆட்டத்திற்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.